நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 19ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இன்று திங்கட்கிழமை FM ரெயின்போ 102.8 மெகா ஹர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். குரல் எண் 167. அழுக்காராமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம்: பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமக்கைக்கு அவனை காட்டி நீங்கிவிடுவாள்.

0: தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
1: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
9: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
10: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
11: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
12: அப்படியே பேசிட்டாலும்
10: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
13: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
12: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
10: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
12: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
14: டாடா
12: சொல்றதுன்னு
14: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
12: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
15: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
16: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
15: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
16: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
15: என்ன வழி?
16: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
17: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
18: ஆமாம் அண்ணா. ஆமாம்.
19: தினமும்
0: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்க மக்களே.
3: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
4: தெரியாது சார்.
3: கோரி மேடு
4: தெரியுமா? தெரியாது சார்.
3: கீழூரு, அரியூரு, பங்கூரு

0: என்னப்பா ஹம்மிங் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

0: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
1: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
0: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
0: மனம் விரும்புதே.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உலகியலுங்கு திருமந்திர நெறிகள் வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள் படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். இதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு தொடர்ச்சி வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை விளையாட்டுக் களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ பச்சிலம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனா. சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம் வாட்ஸ்அப் வழி, 10:02 கெட் செட் கோ, 11:02 வளமான பாரதம் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி, அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதினப்பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ, 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர், வாய் சுகாதாரம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு தேசிய வாய்வழி சுகாதார திட்ட மாநில முதன்மை அதிகாரி மற்றும் தலைமை பல் அறுவை சிகிச்சை அதிகாரி டாக்டர் கவிப்ரியா உத்தமன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர், 9:30 தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். காலை மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, நமது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, விஎல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு மின்சார சிக்கனம். நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி. 12 மணிக்கு டெக் குரு, அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்க வல்ல ஆற்றலியல் துறை பேராசிரியர் முனைவர் பி திலகன் அவர்களுடன் நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். பனிரெண்டு 30 பன்னிசை மாலை, பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை. 2:40 ஹிந்தி மொழிபாடும், கற்றுத்தருபவர் ஆர் கமலஜா, கற்றுக்கொள்பவர் நிதிக் ஸ்ரீ வஸ்தவா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் சுதா ரகுநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு கைராசி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை ஆர் கோவர்தனம், கதை கோதமங்கலம் சதானந்தம், இயக்கம் கே சங்கர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது கை என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 உழவர் உலகம். இதில் தென்னை சாகுபடி குறித்த விழுப்புரம் மாவட்டம் அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் பாண்டியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பன்னிச்செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு குவஷன் ஹார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று அர்ஜுனன் தவம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரம் ஜெயபுரத்தில் உள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியவன் ஆடி பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அர்ச்சனை, மாலை திருவீதி உலா. புதுவை பல்கலைக்கழகம் சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலம் மற்றும் புதுச்சேரி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் 50 ஆண்டுகள் தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூல் ஆய்வரங்கம் இன்று காலை கருத்தரங்கு அறை சுப்பிரமணிய பாரதியார் தமிழியற் புலம் புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது. சேவை செய்தி கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10 தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து இயம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்று சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசீலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம்கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15 FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 6:25, 5 நொடிகள். FM ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் குத்தூஸ் அவர்கள் பாடியுள்ள பாடல்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹ்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 25 நாள், திங்கட்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசெந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன்.

0: என்ன கருத்த முத்த, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, என்ன பாட்டு இது?
1: ஓ காத்து முத்தா, வந்துட்டியா? உன்னதான் எதிர்பார்த்துனேன்தான். வர்ற சித்திரப்பட்டத்தில் எள்ளு பயிரிடலாம்னு நினச்சிருந்தேன். அப்படியே மனசில் பாட்டு வந்துச்சா, பாடிக்கிட்டு அப்படியே வரப்போகிறோமா வந்தேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, நெல் அறுவடைய முடிச்சிட்ட.
1: ஆமாம்,
0: அதனால் சித்திரப்பட்டத்தில் எள்ளு போடலாம் அப்படின்னு உனக்கு ஒரு ஆசை.
1: ஆமாம்,
0: எதனால இந்த ஆசை வந்துச்சு?
1: கதை முத்து, என் பொஞ்சாது நல்லெண்ணெய் வாங்கினு சொன்னாங்க. சரி, நல்லெண்ணெய் வாங்க போனா ஒரு லிட்டரு 300 ரூபா கிட்ட சொல்றாங்கப்பா. எள்ளு பறிட்டா நாமளே நல்லெண்ணெய் எடுக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு.
0: கருத்தமுத்து, உன் யோசனை ரொம்ப கரெக்டான யோசனை தான். ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் வித்து பயிர்களுடைய அரசி அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஆமா, இருக்கிற எண்ணெயிலேயே விலை அதிகமா இருக்கிறது இந்த எள்ளு எண்ணெய் தான், அதாவது நல்லெண்ணெய் தான்.
1: ஆமாம்பா,
0: இந்த எள்ளு சாகுபடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டேன். வா வா உட்காருப்பா.
1: சரி சரி சரி,
0: ரொம்ப வெயிலா இருக்கு.
1: ஆமா,
0: அந்த வேப்ப மரத்து கீழே போய் உட்காருமா?
1: உட்காரலாம் உட்காந்து முத.
0: சரிப்பா சரிப்பா. சரி, பேசிக்கிட்டே இருக்கிறிய, என்ன எடுத்து வந்த எனக்கு?
1: கதை முத்த, நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் உனக்காக 15 எடுத்துன்னு வந்தேன்ப்பா. 2 லிட்டர் எடுத்துன்னு வந்துடுறான், அதான் 15. கதை முத்த, இதோ தூக்கு செட்டில் வச்சுக்கிறான்.
0: கருத்த முத்த, உண்டாப்பா, முதல்ல அதை குடிச்சிட்டு அப்புறமா சொல்றேன்ப்பா.
1: சரிப்பா, இந்தப்பா ஒரு சொம்ப நீ குடிப்பா.
0: கொண்டாப்பா கொண்டாப்பா.
1: நல்லா தித்திப்பா இருக்கா?
0: சூப்பரா இருக்குப்பா. பா, வெய்ய நேரத்துல இந்த 15 குடிக்கிறது தனி சுகம்ப்பா.
1: ஆமா ஆமா காத்து முத்தா, இப்பதான் இந்த சீசன் இருக்கு, அதனால தினமும் காலையில அந்த 15 சாப்பிடுப்பா, உடம்புக்கு நல்லது.
0: ஆமாப்பா, 15 நிறைய சத்து இருக்கு. நீ கேட்ட என்ன, எள்ளு பயிர் சாகுபடிதான் கேட்ட?
1: எள்ளு பயிர், எள்ளு பயிர்.
0: நான் வேற உன்ட்ட எள்ளு பயிர் எண்ணெய் வித்து பயிருடைய அரசி அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: ஆமா,
0: அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததுப்பா எள்ளு பயிர்.
1: அப்ப எள்ளுனுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்லுப்பா விவரமா.
0: சொல்றேன்ப்பா, தமிழ்நாட்டுல எள்ளு பயிர் 3,25,000 ஹெக்டர்ல சாகுபடி செய்யப்பட்டு 32,000 டன்கள் உற்பத்தி செய்யப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: சராசரியா ஒரு ஹெக்டர்ல 433 கிலோ எள்ளு கிடைக்குதுப்பா. உலக அளவுல நல்லெண்ணெயுடைய மருத்துவ குணங்களை எல்லாரும் இப்ப ஒத்துக்கிறாங்க.
1: ஓஹோ,
0: இந்த வேலையில எள்ளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லையா? சந்தையில அதுக்குன்னு ஒரு போட்டி இருக்கு. அதனால அதை பயன்படுத்தி நாம உயர் விளைச்சல் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கடைபிடிச்சு நல்ல லாபம் எடுக்கலாம்ப்பா.
1: காத்துமுத, அப்ப எள் பயிர எந்தெந்த பருவத்துல எந்தெந்த ரகம் எல்லாம் பயிரிடலாம், அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா விவரமா சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா. இப்ப மானாவாரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா,
1: சரி,
0: ஏன்னா இப்ப தண்ணி கிடையாது, இயற்கையில பெய்யக்கூடிய மழையை நம்பிதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, அதுலயும் ஆடிப்பட்டோம்னா TMB 3, TMB 4, TMB 5.
1: ஓஹோ,
0: அது போக TMB 7 இருக்கு, அப்புறம் Co-1, Paiyur 1, அப்புறம் VRI 1, இந்த ரகங்கள்லாம் இருக்குதுப்பா.
1: சரி,
0: கார்த்திகை பட்டம் அப்படின்னா அந்த அக்டோபர் நவம்பர் அந்த மாசங்கள்ல TMB 3 பண்ணலாம், TMB 5, TMB 7, அப்புறம் VRI 2, SVPR 4, இந்த ரகம்லாம் இருக்குதுப்பா.
1: சரி சரி,
0: இதுல எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீ பண்ண போறது எரவையில.
1: ஆமா,
0: நீ சித்திரப்பட்டத்துல பண்ண போற அப்படின்னா TMB 3 எடுத்துக்கலாம், TMB 4, TMB 6, இதெல்லாம் திண்டிவனத்துல எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அங்க கண்டுபிடிச்சது. அப்புறம் VRI 1 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இது வந்து விருதாச்சலத்துல மண்டல ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து வந்ததுப்பா. இது போக VRI 2, அப்புறம் SVPR 1, TMB 7, இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது.
1: சரி,
0: இதெல்லாம் இரவை பருவத்துல

0: நீ தண்ணியை பாய்ச்சி நீ பண்ணலாம், நீ சித்திரப்பட்டத்தில் தாராளமாக போடலாம்ப்பா.
1: சரி.
0: மண் வந்து வண்டல் மண், செம்மண், இதெல்லாம் நல்ல மண்.
1: சரி.
0: களிமண் கூட கொஞ்சம் மணல் சார்ந்து இருந்தது அப்படின்னா நல்ல மண் தான். களிமண்ணா இருந்தா கூட பிரச்சனை இல்லப்பா, தண்ணி தேங்கிட கூடாது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெஞ்சு நம்ம வயல்ல அப்படியே தண்ணி தேங்கி போச்சுன்னா இந்த எள்ளுக்கு அது ஆகாது. அதனால தண்ணி தேங்காம பாத்துக்கணும். இது போக ஒவ்வொரு மண் இருந்ததுன்னா சரி வராது. கார அமிலத்தன்மை ஒரு 6-8 இருக்கணும்பா. அடுத்து என்னப்பா அதை கேட்ட?
1: எள்ளு ஒரு சின்ன பயிரு, அதனால நிலம் நம்ம தயாரிக்கிறது முக்கியமா கவனிக்கணும். அதனால அந்த நிலம் தயாரிக்கிறது, அப்புறம் அந்த விதை அளவு, விதை நேர்த்தி, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா. ஒன்னும் இல்லப்பா, எள்ளு ரொம்ப சின்ன பொடி பயிர் அப்படின்னு நீ சொல்லிட்ட.
1: ஆமா.
0: ஏன்னா பாக்குறதுக்கு எள்ளு ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. அப்ப நிலத்தை உழும் போது நம்ம என்ன தரமா கவனிக்கணும், கட்டி கட்டியா இருந்துட கூடாது. அப்படியே புழுதி வந்து கையால் அல்லன்னா அப்படியே கொல கொலப்பட்னு கொட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். ரொட்டவேட்டர் போட்டு மண்ணு கட்டி எல்லாம் நல்லா உடைச்சு நல்லா புழுதி ஆகுற வரைக்கும் நம்ம உழணும்பா. அந்த மாதிரி வந்து நம்ம நிலத்தை தயார் பண்ணோம். கடைசி உழவுக்கு முன்னாடி 1 ஏக்கருக்கு 5 டன் தொழுவுறோம் அல்லது மக்கிய தென்னை நார் கழிவு, இதை இடணும்பா. இது ரொம்ப முக்கியம்ப்பா, மறந்துடாதப்பா.
1: சரி.
0: ஏன்னா எள்ளுக்கு நிறைய சத்து தேவைப்படும். அதனால இந்த தொழு உரம் போறோம் இல்லையா, 5 டன் அதை மறந்துட கூடாது. சரியா?
1: சரி.
0: நிலத்துல கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி, அப்புறம் வந்து நிலம் அமைப்பு, அதை பொறுத்து நம்ம 10-20 சதுர மீட்டர் கொண்ட பாத்தி பாத்தியா பிரிச்சுக்கணும்பா நிலத்தை. நீர் தேங்கறது இருந்துட கூடாதுப்பா, அதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். நெல் தரிசுல எள் சாகுபடி செய்யும் போது நம்ம வந்து நிலத்துல சரியான ஈரப்பதம் இருக்குதாங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். கத்தமுத்த இன்னொன்னு என்ன கேட்டா?
1: விதை அளவு, விதை நேர்த்தி.
0: ஓஹோ, விதை அளவுப்பா. 1 கிலோ விதையே போதும்னு சில பேர் சொல்றாங்க.
1: சரி.
0: ஆனா 2 கிலோ வரைக்கும் 1 ஏக்கருக்கு நம்ம விதைச்சோம்னா தான்ப்பா நல்லது.
1: ஓ சரி சரி சரி.
0: இதை மாதிரி நம்ம மனசுல வச்சுக்க.
1: சரி.
0: அப்புறம் விதை நேர்த்தி பண்ணி தான்ப்பா விதைக்கணும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டை. இந்த ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்த கலந்து நல்லா விதை நேர்த்தி செஞ்சு 24 மணி நேரம் கழிச்சு தான் நாம விதைக்கணும்ப்பா.
1: ஓஹோ.
0: இது கூட 1 ஏக்கருக்கு 1 பொட்டலம் அசோஸ்பரிடலாம், அப்புறம் 1 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா. இந்த உயிர் உரங்களையும் ஆரிய அரிசி கஞ்சியில கலந்து விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைக்கலாம். விதை நேர்த்தி செய்யறதுனால என்ன அப்படின்னா, விதை மூலியமா வரக்கூடிய அந்த பூஞ்சான நோய்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டுக்குள்ள வச்சுக்கலாம். மேலும் 25% வரைக்கும் தழைச்சத்தை குறைச்சிக்கலாம்பா.
1: காதுமுத்தா, காலையிலே முத பஸ் வந்துருது, ஆண் அடிக்கிற சதம் கேக்குதா? இந்த சிறுதானம் கடைக்கார பஸ்ல ஏத்தி போட சொன்னா.
0: சரிப்பா சரிப்பா. அதுக்கு என்னப்பா?
1: நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்ல போயிட்டு அந்த சிறுதானம் இறக்கணும். நானு மணி ஆயிடுது, கிளம்புற பாப்பா.
0: ஓஹோ, அதனால இப்ப நீ கிளம்பி அதை எடுக்க போறியா?
1: ஆமா.
0: சரிப்பா சரிப்பா. கத்தமுத்த, இதுல இன்னும் பயிர் இடைவெளிய பாக்கணும், கள நிர்வாகம், நீர் நிர்வாகம், அறுவடை, இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குப்பா.
1: முக்கியமான விஷயம் இருக்குப்பா.
0: சரிப்பா, நான் நாளைக்கு சொல்றேன் இதெல்லாம்.
1: சரி சரி.
0: நீ இன்னைக்கு கிளம்பு. ஏன்னா சிறுதானியம் பஸ்லயே போயிடுச்சுன்னா அது எங்கேயா போடும், நீ போய் அதை இறக்கி ஆகணும். சரி, போயிட்டு வரியா?
1: சரி கதமுத்த. கதமுத்த, நாளைக்கு அந்த ஒத்த பண்ண மரத்தாண்ட வந்துருப்பா.
0: சரிப்பா சரிப்பா. அந்த 3 கிளை விட்டுருக்குமே ஒரு மரம். அந்த பணமரத்திட்ட வர சொல்லிருக்கியா?
1: ஆமா, நம்ம சின்ன வயசுல ஓடி விளையாண்டுமே உணருதுப்பா அந்த மரம்.
0: சரிப்பா சரிப்பா, காலையிலே அங்க வந்துடுறேன். நீனு வந்துரு. சரி சரி சரி, நீ சைக்கிள் எடுத்து சீக்கிரம் பஸ் முன்னாடி போப்பா.
1: கிளம்பிட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டு கிளம்பிட்டு

நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு

0: பாதுகாப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. ஒரு வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
1: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. ஒரு வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது

0: தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடல் புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
1: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்கு இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ம் வகுப்பு முதல் 12ம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணைநிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பெமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:55 20 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
5: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. மின்னிடும் வைர நகைகளுடன்

0: பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி பாண்டிச்சேரி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள்.
2: நத்தைகளுக்கும் சுற்றுச்சூழல்களுக்கும் இடையே மிக நெருக்கமான மற்றும் முக்கியமான தொடர்பு உள்ளது. அவை இயற்கையை சமநிலையில் வைத்திருக்கவும் உதவுகின்றன. ஊட்டச்சத்து மறுசுழற்சி, இறந்த தாவரங்கள் மற்றும் அழுகும் பொருட்களை உட்கொண்டு அவற்றை சிதைப்பதன் மூலம் மண்ணிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை திரும்ப வழங்குகின்றன. உணவுச் சங்கிலி, பறவைகள், பாம்புகள், தவளைகள் மற்றும் சிறிய விலங்குகளுக்கு நத்தைகள் முக்கிய உணவாகின்றன. இதனால் உணவுச் சங்கிலி தடையின்றி இயங்குகிறது. நத்தைகள் இறந்த பிறகு விட்டுச் செல்லும் ஓடுகள் சில பூச்சிகள் மற்றும் வண்டுகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக பயன்படுகின்றன. சுற்றுச்சூழல் குறிகாட்டிகள், நீரின் தரம் மற்றும் நச்சுத்தன்மை அல்லது நெகிழி போன்ற மாசுக்களை கண்டறிய நத்தைகள் ஒரு கருவியாக பயன்படுகின்றன. நத்தைகள் சிறிய உயிரினமானாலும் உழவர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இயற்கையின் ஒரு அங்கமாக விளங்குகிறது. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பிரிதி என்பது போல நாம் அதனை பாதுகாத்து வாழ்வோம். ஓடில்லா நத்தை. மழைக்காலங்களில் மதில் மற்றும் சுவர், கட்டிடத்தின் மேற்பகுதி, சாலை ஓரங்களில் ஓடில்லா நத்தைகளை காணலாம். பலரும் இதனை அட்டைப்பூச்சி என தவறாக எண்ணுவது உண்டு. அட்டைப்பூச்சி என்பது ஒட்டுண்ணி. மனிதர்கள் அல்லது விலங்குகள் மீது ஒட்டிக்கொண்டு ரத்தம் குடிக்கும் ஒட்டுண்ணிகளாக செயல்படுகின்றன. ஆனால் நாம் ஓடில்லா நத்தையை அட்டைப்பூச்சி என தவறாக அடையாளப்படுத்தி கொண்டு உள்ளோம். ஓடில்லாத நத்தை தரைவாழ் மெல்லுடலி தொகுதியைச் சேர்ந்த வயிற்றுக்காளி ஆகும். ஓடில்லா நத்தை என்பது முற்றாக ஓடில்லாத, ஓடு குறைக்கப்பட்ட நத்தைகளையும் குறிக்கும். தன்னுடைய பாதங்களில் உருவாகும் செளியத்தின் மீது ஊர்ந்து செல்லும் இவை பாதையில் கோடு வரைந்தது போல் இருக்கும். கடல் நத்தைகள் என்பது காஸ்ட்ரோபோடா வகுப்பைச் சேர்ந்த மெல்லுடலி உயிரினங்களாகும். ஓடுகள் பெரும்பாலான நத்தைகள் சுருளி வடிவத்திலான கடினமான வெளிப்புற ஓடுகளை பெற்றுள்ளன. துடி பிராங்க்ஸ் என்ற ஓடற்ற கடல் நத்தைகளுக்கு ஓடுகள் இருப்பதில்லை. நத்தைகள் யாரும் முக்கியத்துவம் தராத சிறிய மெல்லுடலிகள் என்றாலும் நாம் வாழும் இந்த பூமியின் சுற்றுச்சூழலையும் சீரான தட்பவெப்பநிலையையும் பாதுகாப்பதில் பெரும்பங்காக உள்ளன. நத்தைகளும் மகரந்த சேர்க்கையாளர்களாக பங்கு வகிப்பதாக அறியப்படுகின்றன. பூச்சிகளைப் போலவே பூச்சிகளின் இனிப்பான தேன் அவற்றையும் ஈர்க்கிறது. அவை ஒவ்வொரு பூவிற்கும் செல்லும் போதும் மகரந்த தூள்கள் அவற்றின் உடல்களிலும் ஓடுகளிலும் ஒட்டிக்கொண்டு அடுத்த பூவிற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன. இதன் மூலம் தாவரத்தின் இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் மகரந்தம் அங்கு சேர்க்கப்படுகிறது. நத்தைகளிலேயே பல விலங்குகளுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. நத்தையின் மென்மையான திசுக்களில் கால்சியம் மற்றும் புரதம் அதிகமாக உள்ளது. அதன் ஓட்டிலேயே கால்சியம் மற்றும் புரதம் இருப்பதுடன் ஓட்டை செரிக்கும் விலங்குகளுக்கு இந்த ஊட்டச்சத்துக்களின் ஒரு நல்ல ஆதாரமாகவும் இது விளங்குகிறது. கடலை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் கடலில் உள்ள விலங்குகளை பாதுகாப்பதைப் போல இந்த நத்தைகளையும் பாதுகாத்து நம்முடைய சமுதாயத்திற்கு உதவியாக இருப்போமாக.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நத்தைகளின் பங்கு தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் இ. நாகப்பன் அவர்கள்.
3: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் கேட்டீர்கள்.
4: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்க நகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
3: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கினி பழனி. 2 நாள் பயணமாக அந்தோமான் நிக்கோபார் தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தீவில் 1943 நேதாஜி தங்கியிருந்த கட்டிடம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிட்டார். தீவுகளின் வளமான வரலாறு மற்றும் அவற்றின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவருக்கு

0: விளக்கப்பட்டது. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்று வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதற்காக தங்கள் உறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை முன்னிட்டு குடிமக்களிடையே தேசபக்தி மற்றும் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கம் 5வது ஆண்டாக நேற்று தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று இந்த இயக்கத்தை தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்காக மத்திய அரசு சுமார் 13,762 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று அவர் புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை வழங்கி பேசுகையில் ஜல்ஜீவன் இயக்கம், ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மற்றும் நேரடி பண பரிமாற்றம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலம் புதுச்சேரியில் சுமார் 7.7 லட்சம் மக்கள் பயன்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதில் காவல்துறைக்கு முக்கிய பங்கு உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், புதுச்சேரியின் காவல்துறையை வலுப்படுத்த 70 சப் இன்ஸ்பெக்டர்கள், 850 காவலர்கள், 500 ஊர்காவல் படையினர் உட்பட சுமார் 1,400 புதிய பணி நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எல்லை பாதுகாப்பு படையின் 25வது பட்டாலியனை சேர்ந்த வீரர்களின் குழந்தைகள் நேற்று புதுடெல்லியில் உள்ள பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம், நேரு கோளரங்கம் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:25. FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக் களம் நிகழ்ச்சியில். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி.
3: புதுச்சேரி அரியாங்குப்பம் பழைய பாலம் அருகில் உள்ள முருங்கப்பாக்கம் விளையாட்டுத் திடலில் உறுப்பு தானம் பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி இம்மாதம் 1ஆம் தேதி அன்று நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்டது பெத்தாங். இப்போட்டி சிறப்பு விருந்தினர்களால் குத்துவிளக்கேற்றப்பட்டு இனிதே தொடங்கியது.
4: புதுச்சேரி பெத்தாங் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கே கணேஷ் கார்த்திகேயன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார்.
3: தொடர்ந்து போட்டியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் வரவேற்புரை ஆற்றினர். இதில் தொடக்கமாக
5: விழாவிற்கு வரவேற்புரையாற்ற கழகத்தினுடைய தலைவர் பத்ரிஸ் தலாமாஷர் அன்போடு அழைக்கின்றோம்.
3: அவரை தொடர்ந்து லால் கோல் பேசினார்.
6: இட்ஸ் ரியலி வெரி ஹார்ட்னிங் டு கம் ஹியர் டு புதுச்சேரி டு அட்டெண்ட் தி ஃபர்ஸ்ட் நேஷனல் games which are dedicated to organ donation, organ transplants, organ recipients, para sports person, even to the general category. Now this is the way organ donation should be promoted, that no, they are far better even with the normal persons because they are participating. I know several of the participants here who are not only participating in the national games, but they are also participating in the world transplant games, just to prove a point that a transplant where the organ donor or organ recipient can do all activities in the life as normal as a normal person. If we will reach the awareness, this TAPSEP has taken this initiative, I am sure more and more awareness will be there and Puducherry will become a hub for the organ donation. I also thanks all the participants and wish them all the success. Thank you very much.
3: தொடர்ந்து வரவேற்புரையாற்றினார் புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடுக்கான இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் டிஐஜி எஸ்எஸ் தசிலா அவர்கள். அவர் பேசும்போது,
7: We congratulate all the organ donors and recipients because you are having courage and conviction to celebrate the life. The courage comes to me because I am wearing uniform. But the amount of courage you have shown to donate the organ from your body and giving a life to someone, and the TAPSEP which is celebrating the life, and where the life doesn't stop by donating an organ or receiving an organ. And our generation next they are going to

0: take this message down the line and our media friends to each and every nook and corner. Our future is very, very, very great. I admire your courage, dedication, efforts. It is very easy to complain about the life each and every moment. But to celebrate the life is very essence which gives us the pleasure to be here. The UT of Puducherry, you are a beautiful minds. So celebrate your beautiful minds and tell each and every one to donate the organ wherever the possible. And all the recipients, don't stop living the life after receiving an organ and celebrate it. Thank you.
1: அதனை தொடர்ந்து ஹேமலதா பண்டாரி அவர்கள் தமது சிறப்புரையில்,
2: உயிரை கொடுத்து உயிர் காக்கும் கொடைக்கு ஈடில்லை, துணிவோடு நடை போடும் வீழாத நெஞ்சுக்கு தடை இல்லை, விதியை நினைத்து வீழ்ந்து விடாமல் தன்னம்பிக்கையால் புதிய வரலாறு படைக்கும் நாயகர்களின் சங்கமம் தான். அவையவிய மாற்றத்திற்கு பிறகும் மாற்றுத்திறனை கடந்தும் களத்தில் இறங்கும் ஒவ்வொரு விளையாட்டு வீரன் ஓட்டமும் நமது இதய துடிப்பை அதிகரிக்க செய்கிறது. உடலின் அங்கம் மாறி இருக்கலாம், ஆனால் இவர்களின் ஓயாத உழைப்பும் தன்னல மறுப்பும் வெல்ல வேண்டும் என்ற வெறியும் சிறிதும் மாறவில்லை. முடியாது என்று உலகம் சொன்ன வார்த்தைகளை தன் சாதனைகளால் முடியும் என மாற்றிக் காட்டிய உன்னதமான மேடை இது. இங்கு தோற்பது நோய்களும் தடைகளும் மட்டுமே, ஜெயிப்பது மனித குலத்தின் தளராத நம்பிக்கை மட்டுமே. உறுப்பு தானத்தின் விழிப்புணர்வையும் விளையாட்டுத்துறையின் ஆற்றலையும் இணைத்த இந்த முயற்சி உண்மையிலேயே போற்றத்தக்கது. தளர்ந்து போகும் 1000 உயிர்களுக்கு மறுவாழ்வு தந்து அவர்களுக்குள் புதிய நம்பிக்கையை விளைத்திருக்கிறது இந்த விழா. மாற்றுத்திறனாளிகளின் திறமையை போற்றி அவர்களுக்கு புதுப்பாதை அமைத்துக் கொடுத்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தடைகள் பல தாண்டி வந்த தங்க தாரைகள் உறுப்பு மாறிய போதும் குறையாத வைராக்கியங்கள், நம்பிக்கை விதைத்த இந்த உன்னத திருவிழா விளையாட்டு உலகிற்கு ஒரு புதிய விடியல் விழா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து சிறப்புரையாற்றினார் சசிகலா அவர்கள்.
3: இந்த பெத்தாங்கன்றது வந்து பிரான்ஸ் நாட்டில் வந்து முதல்ல தான் இருந்தது. இங்கே வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து வந்ததால் அது 100 வருஷமாக நடத்திட்டுருக்காங்க. அப்படியே பாரம்பரியமாக அது தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நம்மளோட கோழி குண்டு தான் இது வந்து வேறு வடிவத்தில் அவங்க விளையாடிட்டுருக்காங்க. நம்மளோட கோழி குண்டு வந்து விரல் வச்சு விளையாடுவாங்க, இது வந்து பெரிய பெரிய குண்டுன்றதால் கையால் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. இது உடல் வலிமைக்கும் மன வலிமைக்குமான ஒரு விளையாட்டாக தான் வந்து பார்க்கப்படுது. ஃபோக்கஸ்டாக வந்து அந்த குண்டை வந்து கரெக்டாக வந்து போடணும் அப்படின்றதும் கவனக்குவிப்புக்கும், இந்த ஒரு வளையத்துக்குள்ளே நின்று போடுறதுன்றது வந்து அவங்களோட உடல் வலிமையும் காட்டுறதுக்கான ஒரு விளையாட்டாக தான் பார்க்கப்படுது. இதை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க, கண்டினியூஸாக நடத்துறதால ஒரு ஃபோக்கஸ்டு இருக்கும். கொஞ்ச நாள் நடத்திட்டு விட்டுட்டாக்கா அதில் வந்து எந்த ஒரு வெற்றியுமே இருக்காது. இப்போ வந்து ஆண்களுக்கான ஒரு விளையாட்டு போட்டி இல்லாமல் இதில் வந்து பெண்களையும் இணைச்சு முதல் தடவையாக வந்து தேசிய அளவிலான விளையாட்டு போட்டியில் பெண்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இணைந்து நடத்துகிறாங்க. ஆண்கள் மட்டும் விளையாடினா மட்டும் பார்த்தாதே, நீங்கள் எங்கள் கூட வந்து விளையாடுங்கன்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயமாக தான். அதுவும் முதல் பெண்களாக வந்து இந்த விளையாட்டை நடத்துறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஆண்களுக்கு வந்து பாதை போட்டப்பட்டிருக்கும், ஆனால் புதுசாக வந்து ஒரு பெண்கள் பாதை அமைக்கிறாங்கன்னா அந்த பாதையில் எவ்வளோ ஒரு தடங்கள் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும். புதுசாக ஒரு பாதையை போட்டு அது மேலே நடக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பெண்கள் வந்து இந்த பத்தாங்கு விளையாட்டை வந்து முதல் முறையாக வந்து விளையாடும் போது அவங்களோட முயற்சியை வந்து வெற்றியாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த பெண்கள் குழுவுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஆண்கள் வந்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது பெரிய முயற்சி, நல்ல விஷயம். அவங்களுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுட்டு, பெண்கள் வந்து பாரதியார் சொல்கிற மாதிரி நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான களம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க, அந்த களத்தில் விளையாடுங்க. உங்களுக்கான எல்லா எதிர்காலம் நல்லபடியாக சிறக்க வாழ்த்துக்கள், நன்றி.
1: அதனை தொடர்ந்து சிறப்புரை வழங்கினார் பவித்ரா அவர்கள்.
4: பிசிக்கலி சேலஞ்ச் எல்லாருமே வந்திருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். உங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஒவ்வொருத்தருக்குமே என்னோட கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷஸ். தேங்க்யூ சோ மச்.
1: சிறப்பு விருந்தினர்களின் சிறப்புரை நிறைவு பெற்றதும் பெத்தாங் போட்டி அன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. இப்போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் 150 மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வந்திருந்து போட்டியில் கலந்து கொண்டு விளையாடினர். அவர்களை ஆடுகளத்தில் சந்தித்து விளையாட்டு போட்டி மற்றும் தம் அனுபவங்களை கேட்டபோது அவர்கள் தம் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.
5: என் பேர் கோமதி, நான் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிறேன்.

0: என் ஊர் வந்து வினோபா நகர் பொய்யாகுளம். என் வயசு வந்து 45. வள்ளிகளை மூலியமாக தான் தெரிஞ்சிச்சு. அவங்க தான் சொன்னாங்க, அவங்க தான் என்னை சேர்த்து விட்டாங்க. வீல்சேரு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி இட்டு வந்து விட்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஒரு சின்ன குண்டு இருக்கும், அந்த சின்ன குண்டை ஏம் பண்ணி நம்ம அடிக்கணும், கொஞ்சம் கைப்பிடி அளவு. இன்னொன்று வந்து குட்டி கோண்டாக இருக்கும், அந்த குண்டை வச்சு நம்ம ஏம் பண்ணி அடிக்கணும் பெரிய குண்டில். அது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத இப்போ நம்ம மொத போட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி இருந்தால் அவங்க வின்னு, நமக்கு முன்னாடி இருந்தால் நம்ம வின்னு, அந்த மாதிரி கேமு. இப்போ தான் தேசிய அளவில் மொத மொத நடக்குது. நான் விளாண்டுட்டு இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மாற்றுத்திறனாளி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, நார்மல் பர்சனும் கலந்துருக்கிறாங்க, வெளி மாநிலத்திலேருந்துலாம் வந்து கலந்துருக்கிறாங்க. இப்படி ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. பழமையான விளையாட்டு, எல்லாருமே கலந்துக்கணும், எல்லாரும் ஏம் பண்ணி நல்லா விளையாண்டு எல்லாரும் நல்லா கற்றுக்கணும். இந்த விளையாட்டு மக்கள் அளவில் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருமே நல்லா விளையாண்டு பரிசுகள் நல்லா வாங்கணும். விளையாட்டை எல்லாரும் கற்றுக்கிட்டா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும், மூளைக்கு நல்லா செயல்படும்.
1: வணக்கம், என்னோட நேம் கலா, நான் லாஸ்பேட்லேருந்து வரேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி வீல்சேர் பேஸ்கெட் பால் இருக்கேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, ஸோ மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்காங்க. அரியாங்குப்பம் தேசிய அளவில் இதில் நடக்கிற பெத்தாம் கேம்க்காக ஃபஸ்ட்டு வந்து கலந்துருக்கோம். 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டல் மேட் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு, புது விதமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக இருந்துச்சு. என்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன், அவங்களும் இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் முடியாதவங்க தான் எல்லாருமே. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
2: Where have you come from to participate in this Pathang tournament? Could you please tell us your name, your hometown and your goal?
3: Hi, good afternoon. My name is Abhinav. We came all the way from Chandigarh to participate in this tournament here. We got this chance to accompany my uncle. He's got his liver transplanted. We came here to play Pathang and everyone is very enthusiastic here and we hope to perform very well. We've come all the way long to win this tournament. Thank you.
4: Yeah, myself is PK Ratan from Chandigarh. I'm liver recipient. My wife donated her 65% liver to me 15 years back. So we came here in Puducherry, participation in the Pathang transplant category. On second chance of life, my wife gave me the gift of life.
5: I am Rupa Arora and a living liver donor to my husband. 15 years back, I donated 65% of my liver to my husband to save his life. Now we are here in Puducherry to participate in transplant games, national Pathang games. These are first national games. The game is Pathang. We are here to participate in this. We also promote organ donation. As I am a living liver donor and we are living completely normal life, so we also promote organ donation.
6: So my name is Manika. I am also here from Chandigarh. Right now I have played one match in the women's double category. We are here for with my parents, which will play in the transplant category. Places are happening, everybody is very enthusiastic and there are various categories, matches are going on. This was the first or the second time I played, because in Chandigarh there is no much, this sport is not played very much. Here it is very, people play it very commonly. So it's our first time, first experience playing this game.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது விளையாட்டு களம் நிகழ்ச்சியில். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
8: இதன் தொடர்ச்சியினை வரும் விளையாட்டு களம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.
9: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு

0: உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 GW மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹூ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில்

0: இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த இரு நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33 அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கை துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொர்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 நிமிடம் 24 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன தடுப்பூசி எல்லாம் போடுவாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பாக்கலாம். குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மூன்று தடுப்பூசிகள் போடுவாங்க. ஒன்னு வந்து வாய் வழியா போடுவாங்க, அதான் வந்து போலியோ வேக்சின், ஓரல் போலியோ வேக்சின், அது வந்து வாய் வழியா போடுவாங்க. இன்னொன்னு வந்து இடது கையில போடுவாங்க நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:31:30. சோ நேர்களே, நம்ம ஷோ எப்பவுமே வணக்கம் மக்களே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும் இல்லையா. சோ இன்னைக்கான எஃபி கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026 ஆசிய ராப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? இதுதான் உங்களுக்கான இன்றைய எஃபி கேள்வி. ஸோ ஆல்ரெடி கேள்வி வந்து எஃபியில் போஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் போஸ்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்களோட பதிலை நீங்கள் சொல்லலாம். 2026 ஆசிய ராப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது, இதற்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியாக சொன்னீங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியோட நிறைவில் நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னா, எஃபியில் நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஜுக்கு போங்க. அங்கே நம்மளுடைய வணக்கம் மக்களே போஸ்டர் இருக்கும், அதில் கமெண்ட்ல உங்களோட பதிலை நீங்கள் சொல்லலாம். ஸோ நேரில் இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

கேட்டுட்ருக்கீங்க நேர்களே எஃப்எம் ரெயின்போ 102.8. வணக்கம் மக்களே, இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் வந்து த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி பிகாம் முடிச்சிருக்கணும். 1/7/2026 18-லிருந்து 35 வயது வரை இருக்கலாம். இதற்கு அனுபவம் குறைந்தது 3 பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு இதுதான் இதற்கான தேர்ச்சி முறை. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கடைசி நாள் விண்ணப்பிக்கிறதுக்கு 12/8/2026, அதாவது இம்மாதம் 12 இதற்கு கடைசி நாள். நீங்க இது பத்தின மேலும் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.icsi.edu அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல போய் பார்க்கலாம். மற்றும் ஒரு வேலை வாய்ப்பு செய்தி உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. கெமிக்கல் டெக்னீஷியன் 60, கெமிக்கல் ஆபரேட்டர் 64, மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 13, எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் 17 அப்படின்னு மொத்தம் 154 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமா முடிச்சிருக்கணும். வயது 18-25 வயது வரை, அதாவது 1/7/2026 18-25 வயது வரை இருக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, திறனறி தேர்வு நடைபெறும். இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நீங்க இதற்கு அப்ளை பண்ண முடியும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹590, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இதுக்கு நீங்க அப்ளை பண்ண கடைசி நாள் 13/8/2026, அதாவது இம்மாதம் 13 கடைசி நாள். இது பத்தின மேலும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க போய் பார்க்க வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் bharatpetroleum.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல இதற்கான முழு தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். bharatpetroleum.in.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
4: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
4: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
5: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
6: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
7: தெரியாது சார்.
6: கோரி மேடு
7: தெரியவே தெரியாது சார்.
6: கீழூரு, அரியூரு, பங்கூரு
7: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம்
5: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
6: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
7: 7:53, 16 ஆயிற்றுக்கு. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துல இருக்கோம். இப்ப நம்ம FB கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். சோ நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 2026 ஆசிய ராப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில், நம்ம இந்தியாவில் அருணாச்சல பிரதேசம் சியாங் மாவட்டம் போலங் நகர்ல இந்த போட்டி நடைபெற இருக்கு அப்படிங்கறதுதான் இதற்கான சரியான பதில். 2026 ஆசிய ராப்டிங் சாம்பியன்ஷிப் இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள போலங் பகுதியில சியாங் பள்ளத்தாக்குல நடைபெற இருக்கு. அதாவது சியாங் ஆற்றில இது நடைபெற போகுது. இந்த போட்டி அக்டோபர் 5 முதல் 9 வரைக்கும், அதாவது இந்த வருஷம் 2026 வரை நடைபெற இருக்கு அப்படிங்கறதுதான். சோ இதற்கான சரியான பதில் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்ல இருந்தும், செஞ்சி கலைவாணி கனிஷ்மா, சென்னையில இருந்து அந்தோனிராஜ், குத்தாலம் தேரடி, தில்லை வில்லாலன், அன்புராணி சென்னையில இருந்தும், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, பூலுவாபாளையம் ஆனந்த முருகன், நெம்மேலி நந்தகுமார், கோவை லூயிஸ் செல்வராஜ், அன்பு கெடார்லிருந்தும், சென்னையிலிருந்து சுகன்யா பரத், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, காரைக்காலிலிருந்து சேப்பு விஜயராகவன், பட்டாளம்லிருந்து அப்துல் ஜலீல், முள்ளக்காடு பாபு, மதுரை சண்முக சுந்தரம், கோவை ரத்தினபுரியிலிருந்து ராஜா முகமது, இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களை நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் நேற்று தமது இல்லத்தில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் பதக்கம் வென்ற வீரர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். பிரதமர் காணொலி செய்தி ஒன்றில் விளையாடுபவர்கள் செழிப்பார்கள், மேலும் பாரதத்தை எப்போதும் உற்சாகப்படுத்துமாறு குடிமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 2 வரை நடைபெற்ற போட்டிகளில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய விளையாட்டு வீரர்கள் பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் 13 தங்கம், 17 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் உட்பட 39 பதக்கங்களை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசபக்தி, தேசிய ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துவதற்காக இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி பிரச்சாரம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த இயக்கத்தில் மக்கள் அனைவரும் பங்கேற்று வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டமைப்பதற்காக தங்களது உறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2030 ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்ட 500 ஜிகாவாட் இலக்கில்

60% அதிகமாக இந்தியா அடைந்துள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதைப்படிவமற்ற எரிபொருள் அடிப்படையிலான மின் உற்பத்தி திறனை இந்தியா 300 GW கடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் பண்டசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் ஒரு பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாம்குளம், மதுகிருஷ்ணாபுரம் மற்றும் சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 8:03 16 ஆயிற்று.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: FM Rainbow புதுவாய் 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். 8 ஆன உடனே நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக யாரு, எங்க இருந்து, எந்த ஆர்ஜே, எந்த ஊர்ல இருந்து என்ன மாதிரியான விஷயம் சொல்ல போறாங்க, அந்த ஊர்ல என்ன மாதிரியான விஷயம், என்னென்ன திருவிழா எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்ல போறாங்க. யாரு, எந்த ஆர்ஜே இருக்காங்க அப்படின்றத அவங்க கிட்டயே வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: நேர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்தோட நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா இன்னைக்கு சின்னாச்சி குப்பம் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். சோ ரொம்பவே அமைதியான ஊர்னே சொல்லலாம். ஊருக்குள்ள என்டர் ஆகும் போது யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஊர்ல தான் நம்ம இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை போயிட்டு இருக்க போது. சோ இந்த ஊர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க இருக்க மக்கள் என்னென்ன அன்றாட லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்க பையன்
6: ஆர் ஜெகநாதன்.
5: ஆர் ஜெகநாதன் சார், நீங்க என்ன வருஷம் இருக்கீங்க?
6: பால் தொழில்.
5: பால் தொழில். நீங்க எத்தனை வருஷமா இந்த பால் தொழில இருக்கீங்க?
6: 30
5: 30 இருக்கீங்க. அப்ப 30 இருக்கீங்க. இப்ப வந்து ரிட்டையர் ஸ்டேஜ்ல கடந்து நீங்க இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கீங்க. பின்னாட்சி குப்பம் அப்படின்னு சொன்னா நீங்க பாண்டிச்சேரில இருந்து வரணும், நேர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னா நீங்க வந்து பிள்ளையார் குப்பத்துல இருந்து நம்ம உள்ள வரலாம், லெப்ட்ல இருந்து வரலாம். அதாவது கடலூர்ல இருந்து நம்ம பாண்டிச்சேரி போனோம்னா பிள்ளையார் குப்பத்துல இருந்து லெப்ட் எடுத்து வந்தீங்கன்னா ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கும். சோ அதை ஒட்டின மாதிரியே வந்தீங்கன்னா சார்காசி மேடு அப்படின்ற ஒரு ஊருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பின்னாட்சி குப்பம் அப்படின்ற இந்த ஊருக்கும், இப்ப இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் போன உடனே விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸ் உடனே வந்து நம்ம அடைஞ்சிடலாம். சோ

0: டைகர் கா ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: மன்னா மன்னா,
5: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
4: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
5: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
4: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
5: என்ன வழி?
4: இத கேளுங்க அண்ணா.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
6: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
4: ஆமா அண்ணா, ஆமா.
7: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
8: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi urges people to join Har Ghar Tiranga movement and hoist the tricolour at homes. India crosses 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. Indian and US Navy's explosive ordnance disposal exercise to begin today at Southern Naval Command in Kochi. Russia proposes railway route to India to reduce dependence on strategically important maritime routes like Strait of Hormuz. And Maharajan Arumuga Pandian clinches silver medal in men's 65 kg category at Asian Junior Weightlifting Championships in Tashkent. And now the news in detail. Prime Minister Narendra Modi has urged citizens to participate enthusiastically in the Har Ghar Tiranga movement and renew their collective resolve to contribute towards building a Viksit Bharat. In a social media post, Mr. Modi said, "Our tricolour is our pride.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30, 17 நொடிகள் ஆயிற்றுக்கு.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம RJ ஜனா பின்னாட்டுக்குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: எஸ், வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக.

0: இன்னைக்கு ஆர்ஜே ஜெனா, நான் இமாச்சி குப்பம் அப்படின்ற ஊர் தான் வந்திருக்கேன். சோ இந்த ஊரை பத்தி தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசையோட உள்ள வந்தேன். ஆனா இந்த ஊர் உள்ள ஒரு இன்ட்ரோவே பாத்தீங்கன்னா வெளியில யாருமே இல்ல, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. நம்ம கிட்ட பேசுறதுக்கு யார் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரெண்டு வாக் இந்த தெருவில் இப்படி இப்படி போயிட்டு வந்துட்டேன். அப்ப கூட வெளியில யாருமே வரல. இன்னைக்கு அந்த லக்கியை எந்த எந்த நேரத்தை யார்ட்ட பேச போறோம் அப்படின்றது எனக்கே ஒரு சஸ்பென்ஸாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஊர் பின்னாட்சிக்கும் ரொம்பவே அழகா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மார்னிங், அந்த மார்னிங் வைப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியே இருக்கு. ரொம்ப பிளசண்டா அமைதியா அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாரும் வந்து கால்நடை சம்பந்தமான தொழில்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊர்ல வந்து மாடுகள் அப்படியே இந்த ரோட்ல போய்கிட்டும் கூட்டு போய்கிட்டும் வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து அவங்களோட வேலைக்கு போயிட்டு இருக்கனால அவங்க கிட்ட நம்ம பெரிய இன்ட்ராக்ட் பண்ணி பேச முடியல. சோ ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த ஊர், அவ்வளவு அமைதியா இருக்கு. இது ஒரு மிடில் ஸ்கூல் கூட இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் நாகப்பட்டினம் இந்த தேசிய நெடுஞ்சாலை பைபாஸ் இருக்குல்ல, அதை ஒட்டியே இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. சோ அவ்வளவு அழகா இருக்கு. நீங்க வந்து பாண்டிச்சேரியில இருந்து வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் குப்பம் அப்படின்ற ஊர்ல இருந்து நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா தார்காசி மேடு அப்படின்ற ஊர் வரும். தார்காசி மேடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பின்னாட்சி இருக்கும். சோ இந்த இப்படி இந்த இங்கிருந்து போனீங்கன்னாலும் இந்த விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸ் வந்து ஈஸியா நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். பக்கத்துல வந்து ஆதினப்பேட்டு, தார்காசி மேடு, பாகூருக்கு இந்த வழியா ரொம்ப ஈஸியா போயிட்டு நம்ம ரீச் பண்ண முடியும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைவேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன்ஷிப் கூட இருக்கு. மூத்தவர்களுக்கான நிறைய குடியிருப்புகள் வந்து இந்த ஊரை ஒட்டியே இருக்கு. ஸோ அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு இது ரொம்பவே புதுசா இருக்கு. இந்த ஊர் பின்னாட்சி குப்பம்ன்றது, இந்த ஊருக்கு ஏன் பின்னாட்சி குப்பம் பேர் வந்தது அப்படின்ற விஷயம் நிறைய பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கும். ஸோ நீங்களும் சேர்த்துதான் இருங்க, பின்னாட்சி குப்பத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 102.8 என்றும் உங்கள்
1: This song is a tribute to all the heroes and villains.
2: மதம் கொண்ட யானை என்ன

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
2: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
2: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
6: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
7: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே ஜனா பின்னாட்சி குப்பம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப யார் அவங்க கூட பேச போறாங்க, அந்த ஊரை பத்தின என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
8: எஸ் நம்ம புதுவை நிகழ்ச்சியாக இன்னைக்கு பின்னாட்சி குப்பம் அப்படின்ற ஊர்ல இருந்தா பேச போறோம், பேசிட்டே இருக்கோம். சோ இன்னைக்கு யார் நம்ம கிட்ட இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க அப்படின்னு நானும் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நமக்காகவே ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு பின்னாட்சி பத்தி என்ன சொல்ல போறாங்க, அவரை பத்தி என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற விஷயம் கேட்டதுக்கெல்லாம் வணக்கம். உங்க பெயர் சார்?
9: செல்வகுமார்.
8: செல்வகுமார் சார், ஓகே. பின்னாட்சி குப்பம் அப்படின்னு சொன்னோட செல்வகுமார் சார் எத்தனை பேருக்கு தெரியும் ஊர்ல?
9: எல்லாருக்கும் தெரியும், பிறந்து வளர்ந்ததுல இருந்து இதே தானே, சின்ன ஊர் தானே, 50 குடும்பம் தான், 50 வீடு தான் இருக்கும். இங்கதான் எழுத்தாப்புல இருக்கிற ஸ்கூல்லதான் 1-ஆம் வகுப்புல இருந்து 8-ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சோம். முக்கியமா இது இந்த விஷயம் சொல்ல வேண்டியது, 8-ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுன்றதோட வேஸ்ட் வெறும் எண்ணிக்கை தான் அது.
8: பண்முகத்திலிருக்கீங்க இல்லையா? சரி, என்ன ஊர்ல இருந்து நீங்க பொருட்கள் எல்லாம் வாங்க போவீங்க?
9: இங்க பக்கத்துல பாகூர், கடலூர், தாண்டி 10 ரூபா இருந்தா பாகூர், 100 ரூபா இருந்தா கடலூர், 1000 ரூபா இருந்தா பாண்டிச்சேரி.
8: அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பொருட்கள் வாங்க ஊரையும் மாத்திப்பீங்க. சரி, ஓகே. இப்ப பின்னாட்சி குப்பம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கு, எத்தனை வீடுகள் இருக்கு இந்த ஊர்ல?
9: 50 வீடு இருக்கு.
8: சரி, இப்ப நீங்க பாண்டிச்சேரி இருந்து பின்னாட்சி குப்பம் வரணும் அப்படின்னா என்ன வழியா வரலாம்? நீங்க வந்து ஷார்ட்டா ரூட் சொல்ற மாதிரி எங்களுக்கு சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க நீங்க?
9: அப்படியே முருகன் பக்கம், அரியவங்க பக்கம், தாளக பக்கம், திருமம் பக்கம், அடுத்தது நெக்ஸ்ட் மகாத்மா காசுல உள்ள வந்தா பின்னாச்சு.
8: இங்க இருந்து நீங்க மத்த ஊருக்கு போகணும்னா இந்த சைட் போகணும்னா பைபாஸ் வழியா போகணும்னா என்னென்ன ஊர்லாம் பக்கத்துல இருக்கு?
9: பைபாஸ் வழியா போனோம்னா டைரக்டா சிதம்பரம், சிறுகாரி அந்த பக்கம் போனா இந்த பக்கம், இல்ல இந்த பக்கம் போனா விழுப்புரம் போகலாம். டைரக்டா போனா இல்ல இந்த டோலுக்காக பயந்து நேரம் அந்த பக்கம் போறது கிடையாது.
8: சூப்பரான விஷயங்களா சொன்னீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஊர்ல மெயினான தொழில் வந்து பாத்தீங்கன்னா, நான் வரும்போதே வந்து நிறைய மாடுகள், கால்நடைகள் வந்து அந்தந்த வீட்லயும் இருக்கு. சோ இங்க இருக்க தொழில் வந்து மெயின் பெரும்பாலும் விவசாயம். மத்தபடி விவசாயம்னா இந்த பூமியில என்னென்னலாம் பயிர் பண்றாங்க இந்த ஊர்ல பின்னாட்சி கூப்பிடல?
9: இந்த பக்கம் ஃபுல்லா நெல் தான் பண்ணுவாங்க, முதல் இருந்தது, இப்ப எல்லாம் வீடா மாறிடுது. இந்த அவசியம் கூட

0: இருந்து இந்த பக்கம் ரைட்ல கரும்பு எல்லாமே பண்ணுவாங்க. எல்லா விதமான பயிரும் மேற்கு சைடு இருக்கும். கிழக்கு பக்கம் போட்டீங்கன்னா வெறும் நெல் மட்டும்தான் பயிர் வைப்பாங்க.
1: அதே மாதிரி பார்த்தா இந்த ஊர்ல வந்து ஓடையும் இருக்கு, அதே மாதிரி இந்த ரோடு ரயில்ல வந்து ஓடையும் இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குளம் ஊருல வரும்போதே ஒரு குளம்லாம் அழகா இருக்கு. சோ இப்பயுமே தண்ணி வந்து இந்த டைம்லயுமே இருந்துகிட்டே இருக்குல்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் மத்தபடி இந்த ஊர்ல வந்து இயற்கை சார்ந்த மரங்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபுல்லாவே இருக்கு, அழகாவும் இருக்கு இந்த வீட பாக்கும்போது. அதே மாதிரி மழை காலங்கள்ல எப்படி இருக்கும் உங்க ஊர்?
0: மழை காலங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மழைன்னு வெயில் எப்பயுமே நல்லாவே இருக்கும். எங்களுக்கு அமைதியா இருக்கும், எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காது. ரொம்ப தண்ணிக்கு இது வரைக்கும் கஷ்டப்பட்டதே கிடையாது. அதனால
1: நம்மளும் வந்து நம்மளோட குளங்கள்லாம் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓடைகள்லாம் பெரும்பாலும் வந்து நம்ம வந்து அழகா பண்றதுனால இந்த மாதிரி காலங்கள்லயும் நமக்கு வந்து மழைநீர்லாம் வந்து தங்கி இருக்கு. நீர் நிலத்தடி நீரும் சூப்பரா இருக்கு. நீங்க பயிரிட்ட அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா பின்னாட்சி கோபத்துல?
0: அந்த அளவுக்கு நம்மளுக்கு காலநிலை இல்ல, பட் ஆனா பண்ண ஆசை இருந்தது, பண்ண முடியாது. இது ஏன்னா இடமும் இல்ல, எல்லாம் அபார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க இங்க.
1: இன்னும் நிறைய பினாட்சியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது FM Rainbow 102.8 என்று உங்கள் மனதோடு.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஃபைனலி நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நம்ம க்ளோசிங்க்கு வந்துட்டோம். இப்ப க்ளோசிங்கா யாரு பேச போறாங்க, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் சொல்ல போறாங்க அப்படின்றத வாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக பின்னாச்சிக்குப்பம் அப்படின்ற ஊருக்கு தான் வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த ஊரை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி பேசினவரும் இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. காலநடை சம்பந்தமா நிறைய தொழில் வந்து இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. இயற்கை எழில்மிகு ரொம்பவே சூப்பரா அந்த மார்னிங் வைப்லாம் இந்த ஊர்லயே ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு பிளசண்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த ஊர்ல அடுத்துதான் நம்ம இடம் ஒருத்தங்க பேச ரெடியா இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க பின்னாச்சிக்குப்பம் பத்தி அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். வணக்கம், அவங்க பெயர்? அப்படின்னே சொல்லலாம். இந்த ஊர் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
2: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: பிடிக்கும்னா ரொம்ப சைலண்டா சொல்றீங்க. எவ்வளவு பிடிக்கும் இந்த ஊரை?
2: ரொம்பவே பிடிக்கும். நம்ம சென்னையில இருந்ததால இங்க இருக்க இந்த பச்சையை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இப்பவும் அப்படிதான் இருக்கு, அப்பவும் அப்படிதான் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருக்கு. அப்புறம் அமைதி, அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கும்.
1: இந்த பின்னாச்சிக்குப்பத்துல எத்தனை வீடுகள் இருக்கு?
2: ஒரு 50-60-70 மேல இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: வீடு இருக்கு, ஆனா பின்னாச்சிக்குப்பத்துல இந்த காலையில வந்தீங்கன்னா யாருமே வெளியில வர மாட்டாங்க, அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரியே இருக்கு. நானும் வந்து இந்த ஊர்ல பேசுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இப்ப ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்பவே அழகான இருக்கு, அவங்களும் பிஸியா தான் இருக்காங்க. நீங்க வந்து ஷாப் வச்சிட்டு இருக்கீங்களா? இது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க?
2: ஒரு 12 வருஷம் இருக்கும்.
1: இது யார் பாத்துக்கிறீங்க?
2: நான் தான் பாத்துக்கிறேன்.
1: அப்ப உங்க வாடிக்கையாளர் எல்லாம் வருவாங்களே காலையில, இந்த மதியம் ஈவினிங் அந்த மாதிரி என்ன டைம் எல்லாம் வருவாங்க?
2: காலையிலதான் வருவாங்க, மதியம்லாம் ஒண்ணுமே யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க வெளியில போறவங்க அப்படி இருப்பாங்க. சாயந்தரத்துல அதோட கொஞ்சம் இருக்கும், நாங்களும் மூடிடுவோம் மதியானத்துல, சாயந்தரம் தான் திறப்போம்.
1: டெஸ்ட் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பின்னாச்சி கோபத்துல இந்த என்ன கோயில் எல்லாம் இருக்கு, என்ன மந்த்ல திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும் பாதங்கள்ல?
2: இங்க வந்து பெரியபாளையம்மன் கோவில் இருக்காங்க, அப்புறம் வேடச்சி அம்மன் இருக்காங்க, விநாயகர் கோவில் இருக்கு, கண்ணன் கோவில் இருக்கு. அந்தந்த டைம்ல அவங்க அவங்களுக்கு நடக்கும். முக்கியமா ஆடி மாசத்துல எல்லா கோவிலுமே நடக்கும். இந்த கண்ணன் கோவில் மட்டும் அந்த உரியடி திருவிழாப்ப அதுவும் நடக்கும்.
1: உரியடி திருவிழா வந்து எங்க பின்னாச்சி குப்தில ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சோ உங்ககிட்ட பேசும்போது இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களே இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைவு தரதுக்கே வந்தாச்சு. மீண்டும் ஒரு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னொரு ஊர்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். Until this, bye from உங்கள் RJ ஜனா, தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: முகத்தில் பருவ சைபால் சொரியா சிறங்க சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
1: சைபால்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலம் ஆகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணுலேயும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால்

0: வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான். ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறை வீட்டை போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தையை கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா. இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது?
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இப்போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுடெல்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். மேலும் கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். 2027-28 கல்வியாண்டில் புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு இணைய வழி மூலம் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று பள்ளி முதல்வர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று வெளியிடுகிறார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பியுள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்பொழுதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பசந்த் குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இப்போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
2: இது டெங்குவோட அறிகுறி ஏற்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 9:03:52. நேர்களே, இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. FM ரெயின்போவுக்கு 7598510505 என்ற இந்த நம்பர்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நீங்க கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டாக நாம பாட்டு கேட்க போகிறோம். அன்னியன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு கோவை மாவட்டம் புதூர்லேருந்து சிவசுப்ரமணியன். ஸோ இவருக்கான பாட்டு அன்னியன் படத்திலேருந்து கேட்கலாம். நீங்களும் கேட்கலாம், கால் பண்ணுங்கள். எஃப்எம் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7598510505 என்ற எண்களில்

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: கேட்டுட்ருக்கீங்க நேர்களை 102.8 FM ரெயின்போவில். இது இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக குருவி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போகிறோம். எந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காரு? கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். FM ரெயின்போவில் வாட்ஸ்அப் பண் ணுங்கள், 7598510505 என்ற இந்த எண்களில்.

92.8 FM ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க திட்டக்குடி செல்வராசு, வெள்ளிவாக்கம் குபேந்திரன், வெண்கரும்பூர் நேரு, முத்தரசன் நல்லூர், நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், கொலஞ்சிநாதன், பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், காஞ்சிபுரம் கௌதமன் மற்றும் மேல்பட்டறையிலிருந்து ரஜினி சுகுமார்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஒன்பது மணி 20:50 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்க போறோம். தொட்டிச்சையா படத்திலிருந்து இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு ஓட்டியிலிருந்து சுரேஷ்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்ல இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா காதலன் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க கும்பகோணம்ல இருந்து பிரீதா மற்றும் பிரதீப்.

9:31:55 நொடிகள் எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பையா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா.

0: புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
1: இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டிலிருந்து ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹரிணி மற்றும் ஹன்சிகா.

வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஒன்பது மணி 9:45 20 நொடிகள் FM ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்க போறோம். ஐ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா.

இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா சிவகாசி திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி.

எடப்பாடியிலிருந்து தங்கவேல், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத், சென்னையிலிருந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், தூத்துக்குடி சீதாலட்சுமி, செல்வம் பொம்மிநாயக்கன்பட்டி தேனி மாவட்டம்லிருந்து மல்லாண்டி தென்னரசு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாட்சி மங்கலம்லிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், பர்வின் திருவண்ணாமலையிலிருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் பன்ருட்டிலிருந்து ராமு, ரமணி ராம்பாக்கம்லிருந்து சரஸ்வதி, பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணையிலிருந்து திருப்பூர் வீரபாண்டி, தனலட்சுமி, ராஜ்குமார், கௌரி, கௌதம், சொக்கம்பட்டு விழுப்புரம்லிருந்து ஜெயராஜ், ஜெயதி, ஜெயபிரபா கடலூர்லிருந்து, தெற்கிருப்பு மணிகண்டன், பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர்லிருந்து சாமிநாதன். ஸோ இவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு பாடல் கொடுக்க முடியல. பாடல் கேட்க முடியாதவங்க திரும்பவும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நாளைக்கும் உங்களுடைய பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்கலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 6:20 லைவாக நீங்கள் ஃபோன் பண்ணி எஃப்எம் ரெயின்போல பாடல் கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவாக ஆசைப்படத்துலேருந்து பாட்டு கேட்கலாம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. உலக சிங்கங்கள் தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் 32.20% அதிகரித்துள்ளது என்று திரு பிர்லா கூறியுள்ளார். ஆசிய சிங்கம் இந்தியாவில் மட்டுமே காடுகளில் உயிர் வாழ்ந்து வருவதால் இந்த அற்புதமான உயிரினத்தை பாதுகாப்பது வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, இது உலகளாவிய வனவிலங்கு பாதுகாப்பிற்கான பங்களிப்பாகும் என்று கூறியுள்ளார். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இது 2030 ஆண்டிற்குள் 500 GW மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும், இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் கூறியுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 தேதி இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்த 2 நாடுகளை தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:25 ஆயிற்றுக்கு. கெட்ஸ் கோ நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. சிந்திக்க வைக்கும் கேள்விகள், சிந்திக்க வைக்கும் தருணங்கள், உங்களோட அறிவையும் வேகத்தையும் சுட்டித்தனத்தையும் சோதிக்க போகும் நேரம் இது. சோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சிக்காக நான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான க்வெஸ்சன்கள்லாம் வச்சிட்டு இருக்கேன். சோ நீங்க சும்மா பதில்கள்லாம் சும்மா பட்டாசா தெரிக்க விடுங்க. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் தேசிய கொடி எப்பொழுதோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சோ கேள்விய மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தேசிய கொடி எப்பொழுதோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கான கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760, 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பாடல் வருது, சோ கேட்டுக்கிட்டே உடனே நீங்க கரெக்டான பதில் தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில நான் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன். இந்தியாவில் தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத கேட்டுலாம். ஹலோ, வணக்கம் சார். யார் எங்க இருந்து சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம் சார். சார் சொல்லுங்க சார், பதில் சார்.
1: ஜூலை மாசம் 22ஆம் தேதி 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், கரெக்டா பதில் சொன்னீங்க சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். பாத்தீங்களா நேயர்களே, நம்ம நேயர்கள் எல்லாரும் எவ்வளவு சூப்பரா பதில் சொல்றாங்க தெரியுமா? சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன். இந்தியாவில் தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது? இதுக்கான கரெக்டான பதில் 22 ஜூலை 1947. சோ நம்ம பலராமன் சார் சூப்பரா பதில் சொன்னாங்க. சோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் தேசிய சின்னம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்தியாவில் தேசிய சின்னம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது? சோ இதுக்கான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க 2271760 2271770. இப்போ ஒரு சூப்பரான பாடல் வருது, ஏழமறிவு திரைப்படத்துல இருந்து.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கெட்டன் கோ நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு சூப்பரான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் தேசிய சின்னம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, பேசலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம். ராஜகோபால் வெள்ளியனூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், சொல்லுங்க சார் பதில்.
1: 1950 ஜனவரி 26.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், கரெக்டா பதில் சொன்னீங்க சார்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார், கால் பண்ணதுக்கு தேங்க்யூ சார்.
1: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.
0: நன்றி சார். பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு சூப்பரான பட்டாசா திரிக்க விட்டுருந்துருக்காங்க அவங்களுக்கான பதில. சோ என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவில் தேசிய சின்னம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி.

ஸோ நம்ம சார் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தாங்க. என்ன பதில் அப்படின்னா 26 ஜனவரி 1950. ஸோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பட்டாசான அதிரடியான கேள்வி காத்துட்ருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, ஜனகண மன அப்படின்ற தேசிய கீதமாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது? ஜனகண மன தேசிய கீதமாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது? இதுக்கான சரியான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது கோ திரைப்படத்துலேருந்து.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஜனகணமன அப்படின்ற தேசிய கீதமா எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர்தங்க லைன்ல இருக்காங்க. யாரு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத கேட்டுலாம். ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சார், வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், கரெக்டான பதில்.
1: ஆமா, அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 1950 தான் இந்திய அரசாங்கத்தினால் இது அங்கீகரிக்கப்பட்டது, இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தம். கூடுதல் தகவல் என்னன்னா மேம், ரவீந்திரநாத் தாகூர் தான் ஜனகண மனவை கம்போஸ் பண்ணிருக்காரு 1911லயே. ஆனா அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கும் போது 1950. ஆனா பல்வேறு இன்ஸ்டன்சஸ்லாம் இந்த ஜனகண மன பாடியிருக்காங்க. 1911லயே December 27th ஒரு நேஷனல் காங்கிரஸ் உடைய கூட்டம் வந்து கல்கத்தால வந்து நடைபெற்றுதான். அப்போ வந்து ஒரு பெரிய பார்ட்டியில 1911லயே பாடியிருக்காங்க. பட் நம்ம இந்திய அரசாங்கம் அங்கீகரித்தது வந்து 1950 ஜனவரி 24th.
0: கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ மேம், பை பை.
0: தேங்க்யூ சார். பாத்தீங்களா நேயர்களே, நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு சூப்பரா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் உடனே கால் பண்ணுங்க. சோ உங்களுக்கான அடுத்த கேள்வி சும்மா அதிரடியான ஒரு கேள்வி இருக்கு. இந்தியாவில் தேசிய பறவையாக மயில் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது? சோ கேள்வியை மறுபடியும் சொல்றேன், இந்தியாவில் தேசிய பறவையாக மயில் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்வி. சோ இதுக்காக கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டு நீங்க சேர்த்து டால் பண்ணுங்க. இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது, எப்படி மனசுக்குள் வந்தாய் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க அப்படின்றத வாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம். யார், எங்க இருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேம், சொல்லுங்க மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம். நானும்
0: சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம், கரெக்டான பதில் சொல்லுங்க மேம். 1963ல் நம்ம மயில தேசிய பறவையா நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் தேசிய விலங்காக புலி எந்த ஆண்டு அறிவிக்க

பட்டுள்ளது அப்படின்ற கேள்வி. ஸோ இதுக்கு கரெக்டான பதில் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க 2271760 2271770 வலியுறு நேரம் இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ ஒரு பாடல் வருது மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: சூப்பர் சார், சூப்பர். எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
1: நாங்க எல்லாருமே நலமா இருக்கோம் சார். சார் சொல்லுங்க சார்.
0: இந்த புலி வந்து எந்த ஆண்டு தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கீங்க?
1: ஆமா சார்,
0: இது வந்து 1973.
1: ஓகே சார், சூப்பர் சார்.
0: ஓகே, மிக்க மகிழ்ச்சி, நன்றி.
1: ஓகே சார், அழைத்ததுக்கு நன்றி சார்.
0: நன்றி மேம்.
1: பாத்தீங்களா, நம்ம நேயர்கள் எல்லாரும் எவ்வளவு சூப்பரா பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் பதில் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760, 2271770 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ கெட் சர்கோ நிகழ்ச்சியில அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, வந்தே மாதரம் தேசிய பாடலாக எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? சோ அது கேள்வியா மறுபடியும் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வந்தே மாதரம் தேசிய பாடலா எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான பதில நீங்க கால் பண்ணுங்க. சோ ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்தியாவில் தேசிய விலங்காக புலி எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. யாரு எங்க இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்றத வாங்க கேட்டுலாம். ஹலோ, வணக்கம் சார்.
1: அறிவிப்பாளர் ஜோ அவர்களுக்கும் புதுவை பண்பலி நேர்களுக்கும் இனிய கொடை வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார். யார் இங்க

0: வெல்கம் பேக் டு த ஷோ கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, வந்தே மாதரம் தேசிய பாடலாக எப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான பதில் சொல்றதுக்காக காலர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க. யாரு, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வாங்க கேட்டுருலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம். நான் புதுச்சேரியிலிருந்து ஆசி தம்பி பேசுறேன்.
0: ஹலோ, வணக்கம் சார்.
1: வந்தே மாதரம் வந்து தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது வந்து 24 ஜனவரி
0: 1950.
1: ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வழியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: கெட்ஸ்கோ நிகழ்ச்சியோட கிளோசிங்க்கு வந்துட்டோம். இன்னைக்கு கெட்ஸ்கோ நிகழ்ச்சியில நான் நிறைய கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில சரியான பதில நம்ம நேயர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ இன்னைக்கு கால் பண்ணி யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிட்டு இன்றைய கெட்ஸ்கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இல்லந்தோறும் மூவர்ண கொடி இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் பங்களிப்பதற்கான தங்களின் கூட்டு உறுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்த ஆண்டுக்கான முயற்சிகள் வந்தே மாதரத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட போதிலும் அதன் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் இது அமைந்திருப்பதிலும் தாம் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினத்தை முன்னிட்டு மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதில் இந்தியாவின் வெற்றி வனவிலங்குகள் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தின் மீதான அரசின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்கு பெருமைக்குரிய சான்றாகும் என்று கூறியுள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று முதல் 4 நாள் அரசுமுறை பயணமாக மொரீஷியஸ் சென்றுள்ளார். இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் மொரீஷியஸ் உடனான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இந்தியாவின் தொடர்ச்சியான ஈடுபாட்டின் ஒரு பகுதியாக இப்பயணம் உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவிற்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல்வழி பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இத்திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மகாலட்சுமி நகர், VP சிங் நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, ராதாகிருஷ்ணன் நகர், ஆனந்தா நகர், கதிர்காமம் ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, அமிர்தா நகர், திலாஸ்பேட்டை, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ராகவேந்திரா நகர், கவுண்டன்பாளையம் ஒரு பகுதி, கொக்கு பார்க், அரசு அச்சகம் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 11:15. FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
3: நேயர்கள் கேட்க இருப்பது வனமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: மணி, ஏம்மா மணி?
5: யாரு நம்ம சங்கர் குரல் மாதிரி இருக்கு, கதவு திறப்போம். வாப்பா சங்கர்.
4: வா வா மணி, வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?
5: நல்லா இருக்கப்பா. வாப்பா உட்காருப்பா. இப்பதான் கிளம்பிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட.
4: உன்னை தேடிதாமா வந்தான். வா போலாம்.
5: என்னது போலாமா?
4: ஆமா.
5: எப்ப நான் சினிமாக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன்.
4: என்னது
5: நீ எதுக்கு வந்த?
4: ஏன் மணியா, ஜிப்மர்ல நடந்த இந்த நோயிலிருந்து விடுதலை.
5: ஆமாப்பா, இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் கேம்பெயின் ஒன்னு நடந்தது, அதை போய் அட்டன் பண்ணமே. அது சம்பந்தமா எதுக்கு இப்ப பேசுற
4: மணியா? நீங்க போயிட்டு அந்த

0: பயனாளிகளை சந்திக்கலாம்னு நீ தானே சொன்ன?
1: ஆமால, இன்னும் சில பயனாளிகளை சந்திக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்.
0: ஆமா.
1: ஓ, இப்பதான்ப்பா ஞாபகம் வருது. சாரிப்பா, நான் அது ஞாபகம் இல்லாம சினிமாவுக்கு போலான்னு கிளம்பிட்டேன்.
0: எதையும் மறக்க மாட்டேன், இதை மறந்துட்டு.
1: சரிப்பா சரிப்பா, சினிமாவை இன்னொரு நாள் பாத்துக்கலாம்.
0: சரி சரி சரி.
1: இப்ப நம்ம ஜிப்மருக்கு கிளம்பி போவோம்.
0: ஆமா,
1: ஏன்னா அங்க பயனாளிகள்ட்ட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய்
0: சரி
1: இந்த ஸ்கீம், அதுவும் குறிப்பா இந்த ஆபா ஸ்கீம், அதாவது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு
0: ஒண்ணு,
1: அப்புறம் பிரதமர் ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய அட்டை,
0: ஆமா ரெண்டாவது,
1: அப்புறம் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை.
0: அந்த வை வந்தன அட்டை நம்ம பயனாளிகிட்ட கேக்கல.
1: ஆமாப்பா, அது சம்பந்தமா சில பயனாளிகளை கேட்கலான்னு இருந்தோம்.
0: ஆமா,
1: ஏன்னா 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் அந்த சலுகை. அது சம்பந்தமா நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா.
0: சரி சரி சரி
1: சரி. நீ வண்டியில தானே வந்த?
0: வண்டி எடுத்துன்னு வரல.
1: சரி, வண்டி எடுத்துனா எப்படி நடந்து வந்தியா?
0: புதுசா ஒரு சைக்கிள் வாங்கிக்கிறான்.
1: ஓஹோ, சைக்கிள்ல போலாம், சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: ஆமா ஆமா.
1: சரிப்பா, அப்ப சைக்கிள்லயே போவோம்.
0: சரி போலாமா?
1: போலாம்ப்பா, நான் ரெடியா தான் இருக்கேன்.
0: நான் சைக்கிள் மேறிக்கிறேன், நீ உட்காந்துக்க.
1: சரிப்பா. சங்கர்
0: சொல்லு மணி,
1: இந்த ஜிப்மருக்குள்ள வந்தாச்சு.
0: ஆமாமா,
1: நம்ம அந்த கட்டடம் ஏற்கனவே போனோம் இல்லையா?
0: ஆமா,
1: அங்கே போவோம்.
0: ஓ, அதே கட்டடம் தான்.
1: ஆமாப்பா, அங்கதான் அந்த பயனாளிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசலாம். சைக்கிள் அப்படியே ஸ்டாண்ட்ல போட்டு
0: சரி சரி
1: அப்படியே நடந்து போவோம்ப்பா.
0: ஆபா கார்டு பத்தி நிறைய விஷயங்கள் சொன்ன.
1: ஆமா,
0: ஆனா அதுல கொஞ்சம் மறந்துட்டுப்பா, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லானா?
1: எப்பா, அபா கார்டு அப்படிங்கறது ஒரு டிஜிட்டல் சுகாதார கணக்கு. ஆதார் கார்டு வச்சிருக்கோம் இல்லையா?
0: ஆமா.
1: அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான 14 இலக்க எண்களை வழங்குறாங்கப்பா. நம்ம வாழ்நாள் முழுவதுக்குமான மருத்துவ பதிவுகள், பரிசோதனை அறிக்கை, மருந்து சீட்டு எல்லாமே அந்த டிஜிட்டல் முறையில அதுல வச்சிருப்பாங்கப்பா.
0: ஓஹோ.
1: ஆமா, இதுல நன்மைனா என்ன தெரியுமா? அபா கார்டு வைத்திருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைன்னு பார்க்கும் போது, காகிதம் இல்லா மருத்துவ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
0: ஏன்னா
1: பேப்பரை வந்து தயார் பண்றதுக்கு மரத்தை வெட்டணும், அப்ப சுற்றுச்சூழல் பாதிக்குது, மரம் அழிஞ்சதுன்னா அப்புறம் மழை இருக்காது. இப்ப நம்ம காகிதம் இல்லா மருத்துவ பதிவு அப்படிங்கும் போது அது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு நல்லது.
0: ஆமா.
1: ரெண்டாவது, போற இடமெல்லாம் நம்ம அந்த காகிதத்தை தூக்கிட்டு போக முடியாது, அந்த அட்டைய அந்த கோப்பெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது.
0: ஏன்னா
1: நம்ம அவசரத்துல கூட திடீர்னு நமக்கு அந்த உதவி தேவைப்படும்,
0: வீட்டுல கூட மறந்து வச்சிருவோம்.
1: ஆமா. அப்ப நமக்கு அந்த அபா எண் வாங்கிருக்காங்களா, ஆதார் நம்பர் மாதிரி, அந்த நம்பரை மட்டும் நம்ம சொன்னோம்னா மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, டக்க டக்க டக்கன்னு அதை கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்தாங்கன்னா நம்மள பத்தின முழு விவரமும் டிஜிட்டல் முறையில வந்துருது. அப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இங்க இருந்து வட இந்தியாவுக்கு போறோம், ராஜஸ்தான் போறோம், குஜராத் போறோம், டெல்லி போறோம்னா அங்க நம்ம இந்த அபா நம்பரை சொன்னோம்னா போதும், அங்க உள்ள ஆஸ்பத்திரியில நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? அதனால அவசர தேவைக்காக எங்க போனாலும் மருத்துவரை நம்மள பத்தின முழு விவரத்தோட அவங்க அணுகி நமக்கு நல்லது செய்யறதுக்கு முடியும்பா. ரைட்டா? இவ்வளவு விஷயங்கள் இந்த அபாவில இருக்கு.
0: ஆமா,
1: வேற என்ன அப்பா வேணும் உனக்கு?
0: ஏமணியா, இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அத பத்தி சொன்ன, அடுத்தது அந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய அட்டை, அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். கொஞ்சம் மறந்துட்டுப்பா.
1: ஓஹோ, அதாவது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா.
0: ஆமா,
1: இதுவும் ஒரு தேசிய சுகாதார காப்பீடு திட்டம்பா. பொருளாதாரத்துல பின்தங்கிய அப்புறம் தகுதியான குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச அப்புறம் ரொக்கமில்லா மருத்துவ சிகிச்சை இந்த திட்டத்துல வழங்குறாங்க. ரைட்டா?
0: ஆமா.
1: நம்ம இத காப்பீட்டு தொகையா ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ செலவு இலவசமா குடுக்கறாங்கப்பா. ரொக்கமில்லா வசதி, கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி, அரசு அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள்ல அட்டை அல்லது ஆதார் எண்ணை காண்பித்து கட்டணமில்லா சிகிச்சைய நாம மேற்கொள்ளலாம். ஆமாப்பா, ஆதார் கார்டு எடுத்துட்டு போனாவே இந்த அட்டை வச்சிருந்தோம்னா நம்ம அந்த சிகிச்சையில வந்து நம்மள ஈடுபடுத்திக்கலாம். வேற என்ன தெரியணும்?
0: வேற என்ன, இந்த ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை தான், அதுதான் எனக்கு முழுசா சொல்லணும்.
1: வை வந்தனா அப்படிங்கறது 70 வயசு அப்புறம் அதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும், அவங்க பணக்காரங்க ஏழை பாகுபாடு எல்லாம் எதுவுமே கிடையாதுப்பா. 70 வயசு தாண்டி இருந்தா போதும், அவர்களுக்கு வருமான வரம்பு எல்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து சில

0: ஏடிஎம்ல வந்து பணக்காரங்களா இருக்கவங்களுக்கு கிடையாது அப்படிலாம் இருக்கும். ஆனா இதுல வந்து அப்படி கிடையாதுப்பா. அவங்க ஆண்டுக்கு 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைய இந்த மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து குறிப்பா ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை வச்சிருந்தோம்னா பெறலாம்ப்பா.
1: 70 வயசு மேல இருக்கணும்.
0: ஆமாப்பா,
1: பரவாயில்ல, நல்ல ஸ்கீம் இது.
0: ஆமாப்பா.
1: ஏமனே, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்களா நிறைய?
0: ஆமா, உலகம் முழுக்க தான் இந்தியர்கள் வாழ்றாங்க.
1: அவங்களாம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பயன்பெற முடியுமா?
0: பொதுவா வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய இந்தியர்களால ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து நேரடியா பயன்பெற முடியாது.
1: ஓஹோ,
0: இந்த திட்டம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்களுக்கும், அப்புறம் 70 வயது அப்புறம் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் மட்டும்தான் பொருந்தும். ரைட்டா?
1: சரி சரி.
0: வெளிநாட்டு குடியுரிமை அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர் அந்தஸ்து கொண்டவங்க தங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவ காப்பீடு பெற முடியாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்ப்பா.
1: பரவாயில்லையா?
0: ஆனா நாமளே இப்ப வெளிநாட்டுல வேலை செய்யறோம், நம்ம அம்மா அப்பா வந்து இந்தியாவில இருக்காங்கன்னா, அப்படி இந்தியாவில வசிக்கக்கூடிய பெற்றோர் அல்லது தகுதியான குடும்ப உறுப்பினர்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற ஆன்லைன் மூலமா நாம உதவலாம். ஆமா, நம்ம பெற்றோருக்கு 70 வயது அல்லது அதற்கு மேல இருந்தா வருமான வரம்பு இல்லாம பயனாளி போர்ட்டல் அப்படிங்கிற ஆன்லைன் பதிவு மூலம் ஆயுஷ்மான் அட்டைய பெற நாம உதவி செய்யலாம். இதான்ப்பா வந்து இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: நல்ல விளக்கத்தை சொன்ன மணி. அப்புறம் இந்த ஆயுஷ்மான் வை வந்தன அட்டையினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் சொல்லலாம்.
0: அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கறதுல ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் எந்த பாகுபாடும் இல்லாம 70 வயது நிரம்பின அனைத்து முதியவர்களும் இந்த திட்டத்துல பயனடையலாம். காப்பீட்டு தொகைன்னு பார்த்தோம்னா தனிநபர் அல்லது குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம். முன்பதிவு வேணுமானா இந்த திட்டத்திற்கான வருமான வரம்பு எதுவும் இல்லங்கிறதுனால இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் அரசு மற்றும் தனியார் என நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல இலவச சிகிச்சை பெறலாம்ப்பா.
1: சரி, அப்ப இதுக்கு நம்ம பதியறதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன?
0: விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனா இருக்கணும். ஏன்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்த திட்டத்துல பயனடைய முடியாது அப்படின்னு. விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனா இருக்கணும், குறைந்தபட்ச வயது 70 வயது முடிஞ்சிருக்கணும் அல்லது அதற்கு மேல இருக்கணும். ரைட்டா?
1: சரி.
0: மத்திய அரசின் சுகாதார திட்டம், முன்னாள் ராணுவ வீரர்களின் பங்களிப்பு சுகாதார திட்டம், அப்புறம் ஆயுஷ்மான் மத்திய காப்பீட்டு திட்டங்களில் ஏற்கனவே பதிவு செய்யாதவராக இருக்க வேண்டும்.
1: ஓஹோ, ரொம்ப முக்கியம் இது.
0: ஆமாப்பா, ஏன்னா மத்திய அரசின் சுகாதார திட்டம் CGHS அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அரசு ஊழியர்கள்லாம் அதுல இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த திட்டத்துல வர முடியாது.
1: ஓஹோ,
0: அவங்க அந்த திட்டத்திலே போக வேண்டியதுதான். ரைட்டா?
1: அதுல இதுல இருக்கூடாது.
0: ஆமா, இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்ப்பா. சரி, நம்ம பேசிட்டே வந்ததுல நம்ம அந்த கட்டடத்துக்கே வந்தாச்சு. அதுவும் உட்காந்துருக்காங்கப்பா எல்லாரும்.
1: ஆமா,
0: அவங்கள்ட்ட கிட்ட போய் இந்த வைவந்தன அட்டை இது சம்பந்தமா மட்டும் இல்லாம பொதுவா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமாவும் கொஞ்சம் கேளுப்பா,
1: கேட்டுக்கோ
0: அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கொஞ்சம் பேசுப்பா, போய் நீ அவங்கள்ட்ட பேசும்போது அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
1: சரி சரி சரி. வணக்கம்மா, நீங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டைக்கு தகுதியானவர், உங்களை அன்னைக்கே வர சொல்லியிருந்தான், வந்துட்டீங்க. நீங்க வந்தது என்ன நோக்கம் என்ன, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: என் பேரு பெரிய நாயகி, விழுப்புரத்துல ஓம் சத்து வட்டிமேடு. எனக்கு வயசு 70. எனக்கு வந்து முதல்ல வந்து நெஞ்சியில் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கேன்சர் வந்துருச்சு, கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல்லாத்துக்குமே இங்கே தான் மாத்திரை வாங்குறேன். இன்னைக்கு மாத்திரை வாங்க வந்தானே கார்டு கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். தரேன்னு சொன்னாங்க. ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, கிராசு கேட்டாங்க. அது ஏற்கனவே இந்த கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து வச்சிருந்தது வச்சிருந்தேன் பையிலே, அதனால கொடுத்தா வாங்கிக்கிட்டாங்க. உடனே தரேன்னு சொன்னாங்க. 5 லட்சம் கார்டு, பிரைவேட் ஆஸ்பத்திரிலையும் பார்க்கலாம், இங்கேயும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஏழையா இருக்கிற நாங்க கேன்சர் ஆபரேஷன் எல்லாம் பண்ண எங்களால வெளியில முடியல. அதனால இங்கேயே எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்யறாங்க. 15 வருஷமா இங்கதான் வந்து வைத்தியம் பாக்குறேன். இந்த கார்டு வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி, மோடி அவர்களுக்கு நன்றி. ரேஷன் கார்டு, ஆதார கார்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இல்லாதவங்க எல்லாம் வந்து பதிஞ்சுக்கிட்டு போங்க.

0: 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள கார்டு தராங்க. நன்றிங்க சார்.
1: சங்கர், அடுத்து யார்கிட்ட கேட்க போற?
2: அதுவும் நின்னுகிட்டு இருக்காரு, அட்டைய வச்சுக்கினேன், அவரையும் கேட்டுருவான்.
1: சரி சரிப்பா.
2: ஐயா வணக்கம், கருத்தரங்குக்கு வந்தோம், உங்களை பார்த்தோம், நானும் நண்பரோட வந்தேன். இந்த அட்டையை பத்தி அதிகாரம் ஏதாவது சொன்னாங்களா? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதுக்காக உங்களை வர வச்சோம்.
3: வணக்கம் சார்.
2: உங்க பேரு?
3: சந்தான சாமி.
2: ஊரு
3: விழுப்புரம் சார்.
2: வயசு?
3: வயசு 72 சார்.
2: இப்ப நீங்க ஜிம்மருக்கு சிகிச்சை பார்க்க வந்துருக்கீங்க?
3: ஆமா ஐயா.
2: என்ன உடம்புக்கு?
3: எங்க வீட்டுல உடம்புக்கு தெரியும் சார், அவங்களுக்காக தான்.
2: வந்த இடத்துல ஆயுஷ்மான் பாரத் நோயில்லா சுதந்திரம் பிரச்சாரம் இங்க நடந்து முடிந்திருக்கு. இங்க வந்து நீங்க 5 லட்சம் மதிப்புள்ள அந்த அடையாள அட்டை வாங்கறதுக்கு வந்திருக்கீங்க. கார்டு வாங்கிட்டீங்களா?
3: கொடுக்க போறேங்க சார்.
2: இப்ப கார்டு வாங்கறதுக்கு என்னென்ன விவரங்கள் கேட்டாங்க உங்ககிட்ட அதிகாரிங்க?
3: ஓடிபி கேட்டாங்க, போன் நம்பர் கேட்டாங்க சார், ஆதார் அட்டை கேட்டாங்க சார்.
2: இப்ப நீங்க வந்து எந்த ஸ்கீம்ல வாங்குறீங்க? அதாவது ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை, அதாவது 70 வயசுக்கு மேல உள்ள மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இலவச சிகிச்சை தராங்க. அப்புறம் பிரதமர் ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய அட்டை, இதுல வந்து தகுதி பெறும் குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை கொடுக்குறாங்க. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, இது வந்து வாழ்நாள் முழுவதும் டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டை கொடுக்குறாங்க. இதுல எந்த ஸ்கீம்ஸ்ல நீங்க வந்தீங்க? 70 வயசுக்கு மேலயா?
3: எங்க மனைவிக்கு சேர்ந்தது மாதிரி எனக்கு போட்டுருங்க சார்.
2: உங்க மனைவிக்கு 70 வயசு ஆகுது, உங்களுக்கு 72 வயசு ஆகுது. நீங்க ரெண்டு பேருமே 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த இலவச அடையாள அட்டை வாங்கறதுக்கு வந்துருக்கீங்க. பதிஞ்சிட்டீங்களா?
3: பதிஞ்சிட்டேங்கய்யா.
2: ஓ சார், எல்லாத்தையும் கொடுத்து
3: பதிஞ்சிட்டீங்க?
2: 10 நிமிஷத்துல கிடைக்குது அட்டை, உடனே கொடுத்துறாங்க. அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்க? சரி சரி சரி. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு அடையாள அட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 லட்சம் மதிப்புள்ள அடையாள அட்டை வாங்கிக்கீங்க. அதை வாங்கின பிறகு உங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்?
3: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார்.
2: எப்படி, எதனால?
3: 10 பைசா வழி இல்லாம நாங்க இருக்கிறோம் சார். நான் 50 வயசு வரலையும் நல்லா உழைச்சேன் சார். இப்ப வீட்டோட இருக்கேன் சார், ஒண்ணும் கிடையாது. கொரோனா வந்ததுலேருந்து இங்கேயும் போறது இல்லை சார். நாங்க இலவசமா இங்க வந்தாலும் பாத்துருவோம், அங்க பிரைவேட்லயும் போய் பாத்துருவோம் சார். இந்த கார்டு காமிச்சு வயசானவங்களுக்கு இந்த மாதிரி அடையாள அட்டை கொடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி, மோடி அரசுக்கும் ரொம்ப நன்றி சார். சார், நான் ஊர்ல போய் சொல்லி சார் எல்லா அறிஞ்சு அனுப்பி விடுவேன் சார். ஜிப்மர் ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி எனக்கு அட்டை கொடுத்துருக்காங்க, நீங்களும் போய் வாங்கணும்னு நான் சொல்லுவேன் சார். கண்டிப்பா சொல்லுவேன் சார். என்ன சுத்தி உள்ளவங்களையே சொல்லுவேன் சார்.
2: நீங்க சொன்ன மாதிரி உங்க ஊருக்கு போயிட்டு நானும் 5 லட்சம் மதிப்புள்ள அந்த அடையாள அட்டை வாங்கினேன். அதனால நீங்களும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பதிகிறாங்க. அவங்க கேட்ட ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்துட்டு நீங்களும் கார்டு வாங்கினுவாங்க அப்படின்னு சொல்லுங்க எல்லாருக்கும்.
3: சரி, கண்டிப்பா சொல்றாங்க ஐயா, கண்டிப்பா சொல்றேன். போனோம்னு இதுதான் எனக்கு வேலை. ரொம்ப நன்றி ஐயா.
1: சங்கர், அதோ ஒருத்தர் நிக்கிறாரு.
2: ஆமா.
1: அவர் என்ன பயனாளியா இல்ல இங்க வேலை செய்யறவரா? அவர் எதுக்கு நிக்கிறாரு? கொஞ்சம் அவற்றை பேசி பாருப்பா.
2: அவரு யூனிஃபார்ம் போனுங்கிறாரு, ஜிப்மர் ட்ரெஸ். எப்படியும் ஒப்பந்த தொழிலாளர் தான் இருப்பாரு. அவரும் கேட்டுருவா?
1: கேளுப்பா.
2: சரி சரி. சார் வணக்கம் சார். சார், இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டை குடும்பத்துக்கு எல்லாம் வாங்கிட்டீங்களா? நீங்களும் பதிஞ்சிட்டீங்களா? இந்த அட்டையால நீங்க அடையிற பயன்கள் என்ன, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: என் பேர் சண்முகம். ஜிக்மர்ல ஒப்பந்த ஊழியர வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னோட ஊர் வந்து அரியூர். என் அப்பா அம்மாவுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு இருக்கும் போது இங்க ஆயுஷ்மான் பாரத் மோடி காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. ஜிக்மர் டைரக்டர் வந்து ஓபன் பண்ண வச்சாரு. அதனால இங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இங்க 5 லட்சம் ஸ்கீம் ஃப்ரீயா நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து காமிச்சா, அதனால ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, போன் நம்பர் எல்லாமே கேட்டாங்க. ரேஷன் கார்டு, என்னுடைய ரேஷன் கார்டு வந்து ரெட் கலரு. எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆச்சு. அதனால நான் அப்ளை பண்ணி கார்டு எனக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. கார்டு கையில வந்துருச்சு. அதனால எங்க அப்பா அம்மா என்னுடைய ஒய்ஃபுக்கு, அதனால நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு சின்ன சர்ஜரி பண்றதுக்கும் பெரிய பெரிய சர்ஜரி பண்றதுக்கும் என்னால முடிஞ்சு குறைஞ்சது 4 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. இங்க காப்பீட்டு திட்டம் கொடுக்கறதுனால முக்காவாசி செலவு அதுல போகுது. எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா எக்ஸ்ட்ரா போனா மட்டும் தான் கட்ட சொல்லணும், இல்லைன்னா 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேலை முடிச்சிருவாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டலே இது மாரி கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத் பிரதமருக்கு நன்றி.
1: சங்கர், அருமையா கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்ல.
2: ஆமா,
1: எல்லாருக்கும் கொஞ்சம் பயனுள்ள வகையில இருந்தது பாது.
2: ஆமாமா.
1: அடுத்து யார்ட்ட கேட்க போறப்பா?
2: பயனாளிகளுக்கெல்லாம் அட்டைய போட்டு கம்ப்யூட்டர்ல ஏதோ மேடத்தையும் என்னன்னு கேட்டுடுமா?
1: ஆமாப்பா, அவங்க சொன்னாங்கன்னாதான்ப்பா அது எல்லாருக்கும் நல்லா புரியும்.
2: வணக்கம் மேடம். இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டை பதிகிறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். உங்ககிட்டயும் அதை எப்படி பதியணும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தகுதியில் இருக்கு, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களா? எங்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும்.
5: என்னுடைய பேர் கார்த்திகா. நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், டேட்டா ப்ராசஸிங்கா. இங்க வந்து

0: சில பேஷண்ட்க்கு எல்லோ கார்டா இருந்தாலும் நாங்க அந்த ஆதார் ஐடி போட்டு நாங்க செக் பண்ணி பாப்போம் சார். கார்டு எலிஜிபிளா இருந்தா நாங்க கார்டு ஜெனரேட் பண்ணி பேஷண்ட்க்கு கார்டு கொடுத்துருவோம் சார். தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுக்குமே நாங்க பண்ணி கொடுக்கறோம் சார். ஒரு பேஷண்ட் வரணும்னா அவங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நாங்க வந்து கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த மொபைல் லிங்க் அந்த நம்பருக்கு ஓடிபி போகும் சார். எங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நாங்க பேஷண்ட்டை வர வச்சு ஓடிபி வச்சு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கை வச்சு பயோத்னு சொல்லிட்டு இருக்கு அதை வச்சு பண்ணுவோம், இல்லைன்னா ஃபேஸ் ஆத்தனிகேஷன் வச்சு பண்ணுவோம். ஐஆர்எஸ் ஸ்கேன் இருக்கு அதை வச்சு பண்ணுவோம் சார். இதுக்கு எங்களுக்கு நாலு ஆப்ஷனல் இருக்கு. பேஷன்ஸ் கிட்ட அப்ப என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவோம். ஏபிபிஎம்ஜே கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கார்டு இருக்கு சார். ஒன்னு வந்து 70க்கு மேல இருக்கவங்க வயவந்தன கார்டு சார். அந்த 70க்கு அப்புறம் முன்னாடி இருக்கவங்க அத்தனை பேருக்குமே ஏபிபிஎம்ஜே கார்டு எலிஜிபிள். பிலோ பாவர்ட்டியா இருக்கு உங்களுக்கு சரிங்களா. பாண்டிச்சேரியா இருந்தா ரெட் ரேஷன் கார்டு, மத்த ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நம்பர் போட்டு நாங்க எலிஜிபிலிட்டி இருந்தா கார்டு ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் சார். ஆபா கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆபா கார்டு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டு அவங்க லிங்க்டு ஆதார் மொபைல்க்கு ஓடிபி வரும், அதை போட்டு நாங்க அவங்களுக்கு ஆபா கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அது வந்து ஒரு டயக்னோசிஸ் கார்டு சார். எல்லா ஸ்டேட்டுக்குமே பண்ணி தருவோம் சார். கார்டு இருக்கு சார். அதுல எந்தெந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எம்பேனல் வச்சிருக்காங்களோ அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அது எலிஜிபிள் ஆகும் சார். அந்த என்எச்சியோட எம்பேனல்மெண்ட் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எலிஜிபிள் ஆகும், பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்டா இருந்தாலும். இங்க ஜிப்மர்லாம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஏபிபிஎம்ஜி ஸ்கீம் கொண்டுட்டு வந்திருக்கோம் சார். மோஸ்ட்லி காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கார்டியலஜ் பேஷண்ட் வராங்க, ஸ்டென்ட் வைக்கலாங்க, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க, அதுக்கப்புறம் ஆர்த்தோல வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நீ டிரான்ஸ்பிளான்ட், அந்த மாதிரி எந்தெந்த இது வருதோ அது எல்லாமே பண்றோம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்காகவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், கிட்னி ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி ஹை எண்ட் ப்ரொசீஜரும் நம்மளுக்கு இங்க அவைலபிள் இருக்கு சார். மார்னிங் எங்க பேஷண்ட் ஆஸ் யூஷுவல் 6-7 o'clock கிட்ட பேஷண்ட் வந்துடுறாங்க சார். ஈவினிங் 4:30 வரைக்கும் இருக்கும். ஆஸ் பேர் வந்து 24/7 எமர்ஜென்சியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். பேஷண்ட்ஸ் கிரிட்டிக்கலா எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து இந்த 1 month நாங்க கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் சார். மார்னிங் 6:45 டு ஈவினிங் 4:30 வரைக்கும் நாங்க கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். இப்போ யார் வந்தாலும் நாங்க கார்டு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறமும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் சார். இது வரைக்கும் நாங்க பண்ணியும் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே எப்பயும் நாங்க அதை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். இதுல வந்து ஜிப்மர்ல எல்லா ஓபிடிலையும் இப்ப போட்டிருக்காங்க சார். ஸ்கிரீனிங் ஓபிடிலையும் நடக்குது, எல்லா ஓபிடிலையும் மேன் பவர் போட்டு இப்ப அதுக்கு ஏபிபிஎம்ஜே கார்டு இருக்கு. அதோடைய நம்பர் வந்து 99 சார். அந்த 99 போனாலே எல்லாருக்கும் கார்டு ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து ஜிப்மர்ல நடக்குது, அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஏபிபிஎம்ஜே கார்டு வந்து ஜிப்மர்ல வந்து ஃப்ரீ கேம்பெயின் இருக்கிறப்ப நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதனால மக்கள் வந்து இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. நன்றி
1: சங்கர். பல்வேறு விஷயங்கள் இந்த ஆயுஷ்மான் வைவந்தன அட்டை சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் உனக்கு நான் சொல்றேன்ப்பா. இந்த திட்டத்துல கிடைக்கும் நன்மைகள்னு பார்த்தோம்னாப்பா, மருத்துவமனை செலவு, அறுவை சிகிச்சை, மருத்துவரின் ஆலோசனை கட்டணம், தேவையான பரிசோதனைகள், அப்புறம் மருந்துகள், இது எல்லாமே இலவசம்ப்பா.
2: அடேப்பா.
1: ஆமாப்பா. 70 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் இந்த திட்டத்துல சேர்ந்து அட்டையை வாங்கிக்கிட்டாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு நன்மையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா. இது போக சில விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த கண் புற அறுவை சிகிச்சை, வயசான பிறகு கண்ணுல புற வந்து பார்வை கொஞ்சம் தன்மாறிட்டு இருப்பாங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம போனோம்னா வெளியில நிறைய செலவாகும்பா. இதெல்லாம் நம்ம இந்த திட்டத்தின் மூலமா பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி, சில பேருக்கு வந்து மாரடைப்பு வருது, நெஞ்ச வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வருது, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இது சம்பந்தமா, ஏன்னா வயசான பிறகு இருதயத்துல பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா வேலை செய்யுதா, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, மருந்து என்ன எடுக்கணும், வேற ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணுமா, இது சம்பந்தமா எல்லாமே இலவசமா பெற்றுக்கலாம்ப்பா.
2: நமக்கு 10 ரூபாய் செலவு இல்ல.
1: ஆமாப்பா. அப்புறம் ஹீமோ டயாலிசிஸ், அப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நிறைய பேர் வயசான பிறகு பார்த்தா நடக்க முடியாது, படியேற முடியாது, முட்டி வலிக்குது முட்டி வலிக்குதும்பாங்க.
2: ஏன்னா
1: மூட்டு தேய்வு வந்து வயசான பிறகு இயற்கையா நடக்கிறது தானே, எல்லாருக்குமே மூட்டு தேய்வு வரத்தான் செய்யும். அப்ப ரொம்ப சுத்தமா நடக்க முடியாம போயிட்டா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாகணும். அப்ப அதுக்கு பல லட்சம் செலவாகும் வெளியில போனோம்னா.
2: ஆமா,
1: அதெல்லாம்

0: இந்த ஸ்கீம்ல நாம பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கவாதம் சில பேருக்கு வந்துடும்.
1: சரி சரி.
0: ஏன்னா வந்து பிளட் பிரஷர் அதிகமா போய் அவங்க சரியா கவனிக்காம விட்டு அதனால ஒரு கை ஒரு கால் டப்புன்னு இழுத்துரும். இப்ப அந்த மாதிரி பக்கவாதம் வந்துடுச்சுன்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகும். இப்ப நிறைய மருத்துவ செலவுலாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி முதியவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கெல்லாம் சிகிச்சை எடுத்துக்கணும், இலவசமா எடுத்துக்கணும், செலவில்லாம பண்ணிக்கணும்னா இந்த ஆயுஷ்மான் வை வந்தன அட்டை கட்டாயம் வேணும்பா.
1: ரொம்ப முக்கியம்.
0: ஆமாப்பா, இந்த திட்டத்துல ஒரு முதியவர் இணைஞ்சிருந்தா இந்த திட்டத்தின் மூலம் அவருக்கு 5 லட்சம்
1: பரவாயில்ல
0: கூடுதல் டாப் அப் காப்பீடா கிடைக்கும்பா. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
1: மணிய, கார்த்திகா மேடம் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
0: ஆமா,
1: இருந்தாலும் நீ உனக்கு தெரிஞ்சது சொல்லலாம், அந்த விண்ணப்பிக்கிற முறையெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம்.
0: ஓ, விண்ணப்பிக்கிற முறையை பத்தி தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமா,
0: 2 முறையில விண்ணப்பிக்கலாம்பா.
1: ஓஹோ.
0: 1, ஆஃப்லைன், அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம். ஏன்னா அங்கங்க போர்டு வச்சிருப்பாங்க பாரு, பொது சேவை மையம், பொது சேவை மையம். அந்த பொது சேவை மையத்துல போயும் நாம பதிவு வைக்கலாம். அல்லது அரசு மருத்துவமனை, இப்ப ஜிப்மர் மாதிரி மருத்துவமனை இருக்குல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்களே விண்ணப்பிக்கிறதுக்கான முறையையும் சொல்லி தருவாங்க
1: அந்த போர்ட்டல்ல.
0: ஆமா, இது போக ஆன்லைன் முறையிலையும் நாம பதிவு பண்ணலாம்பா. தேசிய சுகாதார ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது ஆயுஷ்மான் பாரத் மொபைல் செயலி ஆப் இருக்கு பாருங்க, அது மூலமா நம்ம ஆதார் அட்டை அது தேவையான அந்த டாக்குமெண்ட் அந்த செய்திகள் எல்லாம் உள்ள கொடுத்தோம்னா அந்த சரி பார்த்து முடிச்சு அட்டைய விண்ணப்பிச்சுட்டு வந்துடலாம். ஆதார் அட்டை ரொம்ப முக்கியம், வயசு சான்றிதழ், ஏன்னா 70 வயசுக்கு மேல உறுதிப்படுத்தணும்ல, அதுக்கு வயசு சான்றிதழ் ரொம்ப முக்கியம். அப்புறம் முகவரி சான்று, ஏன்னா நாம வேற எங்கேயோ இருந்துட்டு இங்க வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது, அதனால அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கமா அப்படின்னு பாக்குறதுக்கு முகவரி சான்று. அப்புறம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஏன்னா நாம தான் வந்து பயனாளியா அப்படிங்கறத நம்ம புகைப்படத்தை பார்த்து தானே கண்டுபிடிக்க முடியும். அதனால அந்த புகைப்படம் கேட்பாங்க. இந்த தேவையான ஆவணங்கள் திருப்பி நீ சொல்லு பாப்பா, என்னென்ன
1: வேணும்? ஆதார் அட்டை ஒண்ணு,
0: கரெக்ட்,
1: வயசுக்கான சான்றிதழ் ஒண்ணு, முகவரி சான்று ஒண்ணு,
0: கரெக்ட்பா,
1: பாஸ்போர்ட் அளவு புகைப்படம்,
0: கரெக்டா சொல்லிட்டப்பா.
1: ஆமா,
0: இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா இந்த திட்டத்துல வந்து நம்ம சேர்ந்துக்கலாம். நம்ம பொதுமக்களுக்கு குறிப்பா 70 வயசு அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த வைவந்தன அட்டைய பயன்படுத்தி வாழ்வுல வளம் பெறுங்க, நீடித்த வாழ்வு பெறுங்க. அதான் நான் சொல்ல வர்றது.
1: ஏமணியா, இந்த திட்டங்களுடைய முக்கியத்துவம் தான் என்ன?
0: அரசாங்கம் ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னா, இந்தியாவில வேகமா அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மூத்த குடிமக்கள் தொகை. ஏன்னா மூத்த குடிமக்கள் அதிகமா வாழ்ற ஒரு நாடா இந்தியாவும் மாறிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு நிதி சுமைய குறைக்கிற வகையில இந்த அட்டைய வந்து மத்திய அரசு இதெல்லாம் மனசுல வச்சு கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: சபாஷம் மணியா.
0: ஆமா,
1: நம்ம மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மணியா.
0: நிச்சயமாப்பா, வயசானவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அதுக்கு நாம என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் அவருடைய மனசுல இந்த திட்டம் உதிச்சிருக்கு. அதை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக இந்த வைவந்தன அட்டைய கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: நல்ல சேவையா பாரத பிரதமர் அருமையா கொண்டு வந்துருக்காரு.
0: ஆமாப்பா, சிறந்த மற்றும் தரமான மருத்துவ வசதிகளை ஏழை நடுத்தர எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த முதியவர்கள் பெற எவ்வித சிரமமும் இன்றி பெறுவத இந்த அட்டை உறுதி செய்துப்பா.
1: சபாஷ்.
0: சங்கர, நான் என் ஊர்ல இருக்கவங்க மட்டும் இல்ல, எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ 70 வயசு அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லி இந்த அட்டையை உடனே வாங்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத நான் எடுக்க போறேன் நடவடிக்கை.
1: மணியா, எங்க ஊர்ல 70 வயசு மேல 70 பேருக்கு மேல இருக்காங்க.
0: நிச்சயமாப்பா, எல்லாத்தையும் இத பத்தி சொல்லுப்பா, ரைட்டா?
1: கண்டிப்பா
0: சொல்லி. இந்த ஜிப்மர்ல வந்து இந்த நோயிலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் கேம்பெயின் நடத்துறாங்க இல்லையா, இது August 15 வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அதனால அதுக்குள்ள இந்த ஜிப்மரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்க எல்லாம் இந்த அபா கார்டு, அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அந்த அட்டை, அப்புறம் ஆயுஷ்மான் வை வந்தன அட்டை, இது 3 தீமே யாராருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்க வந்து பெற்று அவங்க பலனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்பா. உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நீ சொல்லு.
1: மணிய, உங்ககிட்ட பேசிட்டு அடுத்த நிமிஷமா எங்க ஊருக்கு போயிட்டேன். நீங்க சொன்ன 3 ஸ்கீம் அதுல

0: எல்லாமே யாரெல்லாம் கவர் ஆகுங்களோ அவங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்றேன் பொது சேவை இதுக்கு போயிட்டு.
1: சரிப்பா, வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: ஆமா,
1: நான் வந்து கால காட்சி தான் என்னால பாக்க முடியல. நான் மதியான காட்சியாவது போய் சினிமா பாத்துட்டு அப்படியே வந்துடுறேன்ப்பா. நீ எப்படியே கிளம்புப்பா.
0: சரி, என்ன படத்துக்கு போற நீ?
1: எப்பா, அதெல்லாம் நான் வெளில சொல்ல முடியாதுப்பா.
0: மணியா, நீ யாரு படம் பாக்க போன எனக்கு தெரியாதா?
1: சரிப்பா சரிப்பா, நான் பாத்துட்டு வந்துடுறேன்.
0: சரி சரி சரி,
1: சாயந்தரம் நம்ம சந்திப்போம். நான் அப்படியே நடந்தே போய் பஸ் ஏறி போயிடுறேன். நீ சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா.
0: மணியா, நாளைக்கு அந்த ஒத்த பணமரத்தாட்டில வந்துடா. நீ பார்த்த சினிமாவோட கதையை சொல்லு எனக்கு.
1: சரிப்பா சங்கரே, போகும்போது ஹெல்மெட்ட மறந்துடாத.
0: சரி சரி. ஏன் மணியா, வரும்போது சைக்கிள் தான் வந்தான். சைக்கிள் ஹெல்மெட்டா?
1: எப்பா, பழக்க தோசை சொல்லிட்டேன்ப்பா, எப்போது வண்டியில வருவில்ல.
0: ஆமா,
1: சொல்லிட்டேன். சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா?
0: சரி சரி, பார்த்து போயிட்டு வா.

நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
2: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 11:31, 42 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மன்னா மன்னா,
3: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
3: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
3: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
6: ஆமா அண்ணா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 11:49. நாற்பது நொடிகள் FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஜி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக கேட்கலாம் கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
1: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. உலக சிங்கங்கள் தினத்தை முன்னிட்டு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வகையில் 32.20% அதிகரித்துள்ளது என்று திரு பிர்லா கூறியுள்ளார். ஆசிய சிங்கம் இந்தியாவில் மட்டுமே காடுகளில் உயிர் வாழ்ந்து வருவதால் இந்த அற்புதமான உயிரினத்தை பாதுகாப்பது வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, இது உலகளாவிய வனவிலங்கு பாதுகாப்பிற்கான பங்களிப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மக்களவை இன்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விண்ணில் வரும் 2035 ஆண்டிற்குள் இந்தியாவிற்கான தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மேலாண்மை கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 2027-28 கல்வியாண்டில் புதுச்சேரி ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு இணையவழி மூலம் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று பள்ளி முதல்வர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். சென்னை விழுப்புரத்தில் இருந்து காரைக்கால் வழியாக வேளாங்கண்ணிக்கு கூடுதல் ரயில் இயக்க பரிசீலனை செய்யப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. காரைக்காலில் கூடுதல் வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தை தென்னக ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் பார்வையிட்டு ரயில் நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து சோதனை மேற்கொண்டார். வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 11 நொடிகள் ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல என் நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று. நேரத்தை பின்னாடி திரும்ப முடியாது, ஆனா நினைவுகளை திருப்பிக் கொண்டு வரலாம். இந்த நாள் எந்த தேதி வரலாற்றில் என்று ஒரு சின்ன தகவல் பெரிய அர்த்தத்தோட. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. வரலாற்றில் இன்றினால என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு எமிக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்றைய நாளில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய நாளில் பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வி வி கிரி அப்படின்றவரோட பிறந்த தினம் இன்று. ஸோ அவரை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாமா? இவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வராககிரி வெங்கடகிரி அப்படின்றது இவரோட ஃபுல் நேம். இவர் என்ன டேட்ல எந்த இயர்ல பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஆகஸ்ட், அதாவது இன்றைய தினத்துல 1894 பிறந்திருக்காரு. இவர் பிறந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் உள்ள பெர்ஹாம்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு. நம்ம விவி கிரி அவர்களோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

தேசிய உணர்வு கொண்ட அப்படின்ற ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்திருக்காரு. ஏன்னா அவர் குடும்பங்கள் வந்து ரொம்ப தேசிய உணர்வு இருக்கிற அப்படின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இன்னும் இவரை பற்றின ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்கள் காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது காலா திரைப்படத்திலருந்து.

10th anniversary of V.V. Giri அவர்களோட பிறந்த தினம் என்று அவரை என்னென்னலாம் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு சின்னதாக தெரிஞ்சுக்கலாமா? மகாத்மா காந்தியோட அழைப்பை ஏற்று இந்திய விடுதலை போராட்டத்தில் இவர் இணைந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றது மற்றும் இன்னும் பிற தேசிய இயக்கங்களில் பங்கேற்று அதற்காக போராடவும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, தொழிலாளர்கள் உரிமைக்காக வாழ்நாள் முழுவதும் நம்ம V.V. Giri அவர்கள் வந்து போராடி இருக்காரு. இன்னும் இவரை பத்தின இன்ஃபர்மேஷன்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க, இது FM Rainbow புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 12:22, 10 நொடிகள் ஆயிற்றுக்கு. வரலாற்றில் இன்னைக்கு விவி கிரி அவர்களோட பிறந்த தினம். அவர் என்னென்னலாம் பதவியில வகிச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? இவர் உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ஆளுநரா பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்ல, 1967 1969 வரை நம்ம இந்தியாவோட வைஸ் பிரசிடண்டா இருந்திருக்காங்க. 1969 வரை நம்ம இந்தியா நான்காவது குடியரசுத் தலைவராக இவர் பதவி வகித்திருக்காரு. அது மட்டும் இல்லங்க, சுயேட்சையா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விவி கிரி அவர்கள் மட்டும்தான். இவருக்கு பாரத ரத்னா விருது 1975 விவி கிரி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. இவர் எந்த வருடம் இறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 June 1980 இவர் இறந்திருக்காரு. சோ இவரோட இன்னைக்கு பிறந்த தினம் அப்படின்றதுனால இவரை பத்தின ஒரு ஃபுல் ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த நாள்ல வேற என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவகாலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வரலாற்றில் இன்று நாளில் வேற என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தை அதாவது ஆகஸ்ட் 10ஆம் தேதியோ இன்டர்நேஷனல் லைன் டே அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சர்வதேச சிங்கங்கள் தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஏன் இந்த டேவை நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தோட முக்கியத்துவம் மற்றும் அதோட பாதுகாப்பு, வாழ்விடங்களை காப்பதன் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதனோட முக்கியமான நோக்கம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ சிங்கத்தை பத்தின இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வருது, மரகத நாணயம் திரைப்படத்துல இருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல். சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300.

வரலாற்றில் இன்றுல இன்னைக்கு இன்டர்நேஷனல் லைன் டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் இயற்கையாகிய எங்க அதிகமாக வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் கிர் தேசிய பூங்கால அப்படின்ற ஒரு இடத்துல நம்மளோட ஆசிய சிங்கங்கள் இயற்கையாகவே அங்கே அதிகமாக இருக்கு. சிங்கத்தோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேந்த்ராலியோ அப்படின்றது சிங்கத்தோட அறிவியல் பெயர். நம்ம ஏன் இந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணுறோம், ஏன் இதை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா ஆசியாவோட சிங்கங்களோட எண்ணிக்கை வேகமா குறைந்து வருவதை உலகிற்கு எடுத்துரைப்பதற்காகவே இந்த தினத்தை நாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ வரலாற்றில் என்ற நிகழ்ச்சி இதனுடன் நிறைவு பெறுகிறது. என்ன பாடல் வருது அப்படின்னா, பையா திரைப்படத்திலிருந்து பாடல் வருது.

0: நேயர்களே, ஏனும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வேத்துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000த்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படை தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத்துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலக தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட

0: வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமி ராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு 523ஆக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 891ஆக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹு உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமர திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 வர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜன் எலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும்

தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
3: முகத்தில் சுரந்திருந்த வியர்வையை துடைத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டாள். கூசெவ் சகோதரர்களில் இருவரும் இயந்திர தொழிலாளிகள். அவளிடம் உடனே வந்து சேர்ந்தார்கள். அப்பம் இருக்கிறதா என்று அவர்களில் மூத்தவனான வசீலி முகத்தை சுழித்துக் கொண்டே கேட்டான். நாளைக்குதான் கிடைக்கும் என்றாள் அவள். அதுதான் அவர்களது பரிபாஷை. அந்த சகோதரர்களின் முகங்கள் பிரகாசமடைந்தன. அட, என் அம்மா கண்ணு என்று மகிழ்ச்சி பொங்க சொன்னான் இவன். வசீலி கூடைக்குள் பார்க்கும் பாவனையில் குனிந்து உட்கார்ந்தான். அதே கணத்தில் ஒரு கத்தை பிரசுரங்களும் அவனது சட்டைக்குள்ளாக நெஞ்சுக்கு பக்கமாக திணித்து ஒளித்து வைக்க பெற்றன. நாம் இன்றைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம் என்று சத்தமாக சொன்னான் அவன். இவளிடமே வாங்கி சாப்பிடலாம். அப்படி பேசிக்கொண்டே அவன் இன்னொரு கத்தையை எடுத்து பூச்சுக்காலுக்குள் திணித்துக் கொண்டான். இந்த புதிய குடைக்காரிக்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டான். ஆமாம் என்று சிரிப்புடன் ஆமோதித்தான் இவான். தாய் சுற்றுமுற்றும் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொண்டாள். சூடான சேமியா சூப் என்று கத்தினாள். பிறகு மிகவும் சாதுரியத்தோடு பிரசுர கட்டுகளை ஒவ்வொன்றாய் எடுத்து அவர்கள் கையிலே கொடுக்க ஆரம்பித்தாள். அவளது கண் முன்னால் அந்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரியின் முகம் நெருப்பு பற்றிய தீக்குச்சியைப் போல தெரிந்தது. அவள் தனக்குத்தானே வன்மத்துடன் ஏதோ சொல்லிக் கொண்டாள். இதோ இது உனக்கு அப்பனே. பிறகு அடுத்த கத்தையை கொடுத்தாள். இந்தா. தொழிலாளர்கள் கைகளில் குவளைகளை ஏந்தியவாறு அவள் பக்கமாக வந்தார்கள். அவர்களில் யாரேனும் பக்கத்தில் வருவதாக தெரிந்தால் உடனே இவான் குசேவ் வாய்விட்டு சிரிப்பான். உடனே தாய் பிரசுரங்களை கொடுப்பதை மறைத்துவிட்டு சேமியா சூப் கொடுக்க ஆரம்பித்து விடுவாள். நீ ரொம்ப கெட்டிக்காரி பிலகையா என்று கூறி அந்த சகோதரர்கள் இருவரும் சிரித்தார்கள். தேவை வந்தால் திறமையும் கூடவே வந்துவிடும் என்று பக்கத்தில் நின்ற கொல்லு தொழிலாளி ஒருவன் சொன்னான். பாவம், அவளுக்கு உழைத்து போட்டு உணவு கொடுத்தவனை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள். ஆயோக்கிய பயல்கள். சரி, எனக்கு 3 கோபைக்கு சேமியா கொடு, கவலைப்படாத மா, எப்படியாவது உன் பாடு நிறைவேறிவிடும். நல்ல வார்த்தை சொன்னாயே, உனக்கு ரொம்ப நன்றி என்று இளஞ்சிரிப்போடு பதில் கூறினாள் தாய். நல்ல வார்த்தைக்கு என்ன, காசா பணமா என்று சொல்லிக்கொண்டே அவன் ஒரு பக்கமாக ஒதுங்கி சென்றான். சூடான சேமியா சூப் என்று கத்தினாள் பிலகேயா. தன் மகனிடம் தனது பிரசுர விநியோகத்தின் முதல் அனுபவத்தை எப்படி சொல்வது என்பதை பற்றி அவள் யோசித்து பார்த்தாள். ஆனால் அவனது மனத்தாழத்தில் அந்த கோபாவசமான புரிய முடியாத கடுகடுத்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரியின் முகம்தான் நிழலாடிக் கொண்டிருந்தது. அவனது திருகிவிட்ட கரிய மீசை நிமிர்ந்து நின்றது. இறக மூடிய அவனது பற்கள் பிதுங்கி போன உதடுகளின் இடையே வெள்ளை வெளேரென பளிச்சிட்டன. தாயின் இதயத்தில் வானம்பாடியைப் போல் ஆனந்த உணர்ச்சி பாடித்திரிந்தது. அவள் தன் புருவங்களை வளைத்து உயர்த்தி வந்து போகும் வாடிக்கைக்காரர்கள் அனைவரையும் பார்த்து தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தாள். இதை வாங்கு, அதை எடு. அன்று மாலையில் அவள் தேநீர் பருகிக் கொண்டிருக்கும் போது வெளியே சக்தி தெரிக்க வரும் குதிரை குழம்புகளின் ஓசையும்

அதைத் தொடர்ந்து ஒரு பழகிய குரலும் கேட்டது. அவள் துள்ளி எழுந்து கதவை திறப்பதற்காக சமையல் கட்டுக்குள் ஓடினாள். யாரோ வாசல் பக்கத்தில் அவசர அவசரமாக நடந்து வருவதாய் தெரிந்தது. அவளது கண்கள் திடீரென இருண்டன. அவள் கதவை காலால் தள்ளி திறந்துவிட்டு கதவு நிலை மீது சாய்ந்து நின்று கொண்டாள். வணக்கம் அம்மா என்ற பழகிய குரல் கேட்டது. அதே சமயம் மெலிந்து நீண்ட கரங்கள் அவள் தோள்களில் மீது விழுந்தது. அவளது இதயம் ஏமாற்றத்தால் கலங்கியது. அந்த

0: தலைக்கி உந்தி எழச் செய்து அந்திரேயின் தோள் மீது முகத்தை புதைத்துக் கொண்டாள். நடுநடுங்கும் கைகளோடு அவளை இறுக அணைத்து கொண்டான் அவன். தாய் அமைதியாக அழுதாள். அவளது தலைமயிரை தடவி கொடுத்து கொண்டே சொன்னான் அவன், அழாதீர்கள் அம்மா, வீணாக மனத்தை நோகு செய்து கொள்ளாதீர்கள், என்னை நம்புங்கள். அவர்கள் பாவலை சீக்கிரம் விட்டு விடுவார்கள். அவனுக்கு எதிராக அவர்களுக்கு ஒரு சாட்சியமும் கிடையாது. வெந்து போன மீனை போல் எல்லோரும் ஊமையாகவே இருக்கிறார்கள். தன் கரத்தை தாயின் தோள் மீது வைத்தவாறே அவளை அடுத்த அறைக்குள் அழைத்து சென்றான். அவனோடு ஒட்டி தழுவிக்கொண்டாள் அவள். ஒரு அணிர்குஞ்சின் சுறுசுறுப்போடு அவள் தன் கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் அள்ளி பருகினாள். பாவல் உங்களுக்கு தன் அன்பை தெரிவிக்க சொன்னான். அவன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உற்சாகமாகவும் நன்றாகவும் இருக்கிறான். சிறையிலே ஒரே கூட்டம் சுமார் 100 பேரை கொண்டு வந்து அடைத்திருக்கிறார்கள். நம்மூர் ஆட்களும் இருக்கிறார்கள், நகரத்திலிருந்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கொட்டடிக்கு 3 அல்லது 4 பேராக போட்டு பூட்டி வைத்திருக்கிறார்கள். சிறை அதிகாரிகள் ரொம்ப நல்லவர்கள். இந்த பிசாசு பிறவிகளான போலீஸ்காரர்கள் கொடுத்துள்ள வேலையினால் அவர்கள் இழைத்து களைத்து ஓய்ந்து போயிருக்கிறார்கள். அதிகாரிகள் ரொம்ப கடுமையாக இல்லை. அவர்கள் எங்களை பார்த்து, பெரியோர்களே அமைதியாக மட்டும் இருங்கள், வீணாய் எங்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாம் நன்றாய்தான் நடக்கிறது. நமது தோழர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், புத்தகங்களை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள், சாப்பாட்டையும் பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். அது ஒரு நல்ல சிறைதான். ரொம்ப பழசு, ஹட்டு பிடித்த சிறை என்றாலும் கைதிக்கு மோசமாக இல்லை. கிரிமினல் கைதிகளும் ரொம்ப நல்லவர்கள். அவர்கள் நம்மவர்களுக்கு எவ்வளவோ உதவி செய்கிறார்கள். நானும் புகினும் இன்னும் 4 விடுதலையாகிவிட்டோம். பாவலும் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவான் என்பது மட்டும் எனக்கு நிச்சயம்தான். நிக்கோலாய் வெசோஷிகோவ் தான் கடைசியாக வருவான். அவன் அவர்களிடம் தாறுமாறாக நடந்து கொள்வதால் அவன் மீது அவர்களுக்கு ஒரே கோபம். அவனை பார்க்க கூட போலீஸ்காரர்கள் பயப்படுகிறார்கள். அநேகமாக அவனை சீக்கிரம் விசாரணைக்கு கொண்டு செல்வார்கள், இல்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் அடித்து தள்ளுவார்கள். நிக்கோலாய், நிறுத்து, உன் வசவுகளால் ஒரு பயனும் இல்லை என்று பாவல் அடிக்கடி கூறிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நிக்கோலாயோ போலீசாரை பார்த்து, உங்களையெல்லாம் பொறுக்காடி போன அவன் புண்ண தொடக்கிற மாதிரி பூமியிலிருந்து தொடைத்து தீர்த்து விடுவேன் என்று கத்துகிறான். பாவல் நன்றாக நடந்து கொள்கிறான். உறுதியோடும் நிதானத்தோடும் இருக்கிறான். அவனை சீக்கிரம் வெளியே விட்டு விடுவார்கள் என்பதுதான் என் எண்ணம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: எனக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்ல அந்த தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டாம், சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக விடுங்க,
5: வெளியே போக விடுற.
0: அதிரதுல
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடித்தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி

கூறியுள்ளார். இப்போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுடெல்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பியுள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்பொழுதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார மையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மகாலட்சுமி நகர், VP சிங் நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, ராதாகிருஷ்ணன் நகர், ஆனந்தா நகர், கதிர்காமம் ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, அமிர்தா நகர், திலாஸ்பேட்டை, VVP நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ராகவேந்திரா நகர், கவுண்டன்பாளையம் ஒரு பகுதி, கவிக்குயில் நகர், மேற்கு மற்றும் வடக்கு கிருஷ்ணா நகர், சேத்திலால் நகர், பாலாஜி நகர், சுந்தரமூர்த்தி நகர், வினோபா நகர், கொக்கு பார்க், அரசு அச்சகம் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு குக்கரி ஷோ கேட்க போறீங்க. நிகழ்ச்சிக்காக நேரலையில் நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. நெகதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு குக்கரி ஷோ. உங்க வீட்ல நீங்க சமைச்சு ரொம்ப ஹிட் ஆயிருக்கும் இல்லையா? அதாவது குக்கர் விசில் வரும்போதே எப்பமா விசில் வரும், எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு உங்க வீட்டுல நிறைய பேர் கேட்டு இருப்பாங்க இல்லையா? கிட்ஸா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி நீங்க கையில வச்சுட்டு யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எவ்வளையே படாதீங்க, எங்க கிட்ட கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2271770. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க வீட்டுல ஹிட் ஆகி நீங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ரெசிபி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இப்ப ஒரு பாடல் வருது.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

ஹாய் ஸ்நேகிதியில குக்கர் ஷோ கேட்டுருக்கீங்க. இப்போ நான் ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன், ஒரு ஸ்வீட் ரெசிபி. என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்காரை அப்படின்ற ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதனால தஞ்சாவூர் சைடு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த ரெசிபியை நிறைய செய்வாங்க. மற்றவங்களும் செஞ்சுருப்பாங்க, இல்லை இந்த ரெசிபியோட நேம் வந்து கேட்டிருக்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் ரெசிபி நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 1 கப், வெல்லம் 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், ஏலக்காய் 2, நெய் வந்து தேவையான அளவு, முந்திரி தேவையான அளவு. கடலைப்பருப்பை கழுவி வேக வைத்து தண்ணீரை ஊற்றி நல்லா அரைக்கணும். அதாவது கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு அதை நல்லா மிக்ஸியில் வந்து கழுவி, அதாவது கழுவி வேக வச்சு தண்ணி வடிகட்டி அதை நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் கடாய் நல்லா கனமான கடாயில் அந்த நெய் ஊற்றி இந்த கலவை பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த பருப்போட ஸ்மெல் வந்து ரொம்
பண்ணதுக்கப்புறம், ஏன்னா ஒரு சில டஸ்ட்

ஏதாவது இருக்கும், அதை நம்ம வடிகட்டிட்டு மறுபடியும் அடுப்பில் உள்ள அந்த பருப்பு கூட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பருப்போட இப்போ ஸ்வீட்டு சேர்ந்தா அப்படின்னா ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த இனிப்போட ஒரு சுவை வந்து, அது அந்த இனிப்போட சுவையே கேட்கும் போதே அப்படியே ஸ்மெல்லிங் வரும், அது ஒரு விதமான ஸ்மெல் ஓகேவா. அது கூட தேங்காய் துருவல் ஏலக்காய் அப்படின்னு போட்ட உடனே பார்த்துக்கோங்க, அந்த ஏலக்காய் போத்தோடனே மனம் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து கேட்பாங்க, என்னங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, ஏதோ ஸ்வீட் ரெசிபி சமைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அந்த ஏலக்காயோட மனம் வந்து இப்படியே பக்கத்தில் இருக்க ஆள் பக்கத்து வீடு அப்படின்ற எல்லாரையுமே சுட்டி இழுக்குது. ஓகே, தேங்காய் துருவல் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலவை வந்து நல்லா உதிரியாக வர்ற வர நல்லா சுன்ற வர நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா லைட்டா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு, உங்களுக்கு நெய் வாசனை எந்த அளவுக்கு பிடிக்கும், எனக்கு நெய் மேல இருந்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேல நெய் ஊத்தி அதுக்கப்புறம் வறுத்த முந்திரிய அதுல போட்டுட்டு அதை ஒரு பவுல்ல போட்டு சூடாவோ இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். மேக்சிமம் நிறைய பேருக்கு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா எல்லாருக்குமே மேக்சிமம் ஆஃப் மெம்பருக்கு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி வச்சிருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க. இப்போ ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு வந்துடலாம்.

ஹாய் ஸ்நேகிதிய, நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்வீட் ரெசிபி சொல்ல போகிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசியம். சுசியம் அப்படின்றத சுழியம் சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல சுசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் ஆஃப் மெம்பருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸு. பர்டிகுலராக எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, இதுக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கலாமா? கடலைப்பருப்பு, வெல்லம், துருவின தேங்காய், ஏலக்காய், அது மட்டும் இல்லை மைதா மாவு, அரிசி மாவு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இதில் நம்ம பூரணத்துக்கு உள்ள ஒரு ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த பூரணத்துக்கு எப்படி செய்யணும் அப்படின்னா, வேக வைத்த கடலைப்பருப்பு, அது கூட உருக்கிய வெல்லம், துருவிய தேங்காய், ஏலக்காய், சிறிதளவு நெய், இதை போட்டு நல்லா ஒரு கலவையாக கலந்து ரெடி பண்ணிட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கணும். உருண்டையை நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் மேல் மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மேலே வந்து கோட்டிங் கொடுக்குறது, இது உள்ள வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங். மேல் மாவில் மைதா மாவு, அரிசி மாவு, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசை மாவை விட இன்னும் கொஞ்சம் திக்காக அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு உருண்டையை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை இந்த மைதா மாவு அரிசி மாவோட அந்த லிக்விட் மாவு இருக்கு இல்லையா, அது உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நெய் ஊத்தி, எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் இல்லை எனக்கு வந்து நெய்யில் போடணும் அப்படின்னாலும் ஓகே, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது, அதை எண்ணெயில் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சு இந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் போட்டு பொரிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மனம் இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நிறைய பேருக்கு பிடிக்கும், பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருது.

ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் குக்கரி ஷோ கேட்டுட்ருக்கீங்க. இப்போ என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இதை செய்வாங்க, நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு அடை, இல்லாட்டி இட்லி நான் தோசை தான்ப்பா சாப்பிடுவோம் அப்படின்றவங்களுக்கு இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா. ஸோ இட்லி தோசை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு, அதாவது மாவு

தோசை மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த அடை அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, பாசிப்பருப்பு 1 கப், பச்சரிசி 3/4 கப், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு பச்சரிசியும் நன்றாக கழுவி 2-3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் அந்த பருப்பையும் அரிசியும் சேர்த்து மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அரைக்கணும். அதில் கொஞ்சோண்டு இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு நான் ஒரு வந்து 9-10 மணிக்கு இந்த தோசை சுடுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமே நீங்க இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பருப்பையும் அரிசி இஞ்சி பச்சை மிளகாவும் நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கிட்டு அதுல உப்பு சீரகம் நறுக்கின வெங்காயம் அப்படியே போட்டாலும் சரி, இல்ல அந்த வெங்காயத்தை வந்து லைட்டா வதக்கி, அதாவது எண்ணெய் ஊத்தி ரோண்டு கடுகு போட்டு அந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி கொட்டினாலும் ஓகே. உங்களுக்கு எந்த பிளேவர் இல்ல, எனக்கு கிரன்ச்சியா அப்படியே போட்டு கடிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல எனக்கு லைட்டா எண்ணெயில வதக்கி போட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, சோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி எண்ணெய், அதாவது தோசைக்கல்ல சூடாக்கி மாவை சிறிது தடினமா ஊட்டிருக்கணும். அதாவது நம்ம பேட்டர் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில அப்படின்னு என்னென்ன பிளேவர்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லா பிளேவரும் போட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தோசைக்கல்ல தோசை மாவை கொஞ்சம் நம்ம ரொம்ப கிறிஸ்பியா மெலிசா ஊத்துற மாதிரி ஊத்தாம கொஞ்சம் திடமா ஊத்தி எண்ணெயோ நெய்யோ சுத்தி சூடா ஊத்தி வச்சுட்டு இதுக்கு நல்ல காரசாரமா தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா நல்ல காரமா தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அடடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை கேட்டுட்டு இருக்கவங்க கூட நாளைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வருது, சச்சின் திரைப்படத்துலேருந்து.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில குக்கரி ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. அவங்க வீட்டுல ஹிட்டான ரெசிபி ஒன்னு நான் சொல்றதுக்காக வந்திருக்காங்க. சோ யாரு, எங்க இருந்து, என்ன ரெசிபி சொல்ல போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேம். யாரு, எங்க இருந்து?
1: நான் வாழப்படாமலையும் கலா பேசுறேன்.
0: நலமா? நல மேம். நீங்க நலமா?
1: நானும் நலமா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க மேம், என்ன ரெசிபி மேம் கையில வச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க மேம்.
1: செட்டிநாடு மீன் குழம்பு சொல்லுவாங்க மேம். அது
0: ஓகே.
1: இது ஆந்திரால அக்கா பசங்க அங்க போய் தங்கியிருந்தாங்க, அப்பா கத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னா, நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து புளி தேவைக்கு, புளி மீன் குழம்புனா கொஞ்சம் புளிப்பா இருக்கும்ல, அதனால கொஞ்சம் புளிப்பா இருக்கிற அளவுக்கு ஒரு 75 கிராம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து அது கூட வந்து நம்ம மிளகு, சீரகம் இதையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் அது கூட வந்து தூள், ஆனா நாங்க தூள் போட்டு அரைச்சிக்கணும். சில பேருக்கு தூள் போட்டு அரைக்கும் போது அது ஒரு மாதிரியே தெரியும். அதனால குழம்புல நம்ம இதெல்லாம் மிக்சியில அரைச்சிக்கிட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு வடகம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கூட அரைக்கும் போது ரெண்டு சேர்த்துக்கலாம் மேம். அது இஞ்சி புளி இதெல்லாம் அரைச்ச கலையை அதுல போட்டு கொஞ்சம் ஒரு பாதி முக்கவாசி வதங்கின உடனே அதுக்கப்புறம் வந்து தண்ணி மட்டும் கலந்துக்க வேண்டியதான். புளி ஏன்னா அதுல சேர்த்துக்கலாம் நம்ம, அதனால அந்த புளி வந்து நரம்பு அந்த காம்பு இது இல்லாம அந்த அதோட சேர்த்து கொட்டைக்கிட்ட இல்லாம வெறும் நல்லா சதையா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். அது ஜூசியா அப்படியே வந்துடும் மேம். அது கூடயே நம்ம அரைக்கும் போதே ஜூசி ஆயிடும். அதை விட நம்ம கலந்து தண்ணி தேவைக்கு தண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தூள் வந்து ஒன்னும் அந்த கலையை கூட நம்ம அரைச்சிக்கணும். அப்படி இல்லையா இதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் மேம். அப்புறம் வந்து இதை அரைச்சி கொதிக்க வச்சுட்டு முக்காவாசி நம்ம கொதிச்சிருப்போம் தான் தெரியுங்களா அந்த குழம்பெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வாங்கி வச்சிருவோம் எந்த மீன் மீன் வேணாலும் மேடம் போடலாம். இது சங்கரா மீன் சென்னை, இது சென்னா வர சொல்லுவாங்க. அது அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் மேம் அந்த குழம்புக்கு. அதுல வச்சு

0: நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஏரி எல்லாம், ஏரியில எல்லாம் மீன் வாங்குவாங்களா மேம், ஆற்று மீன் ஏரி மீன் எல்லாம், அது வந்து எப்படின்னா நம்ம அங்கேயே கட் பண்ணி கிளீன் பண்ணி தந்துருவாங்க. நம்ம வாஷ் பண்றத நம்ம வீட்டுல, இதுல இதே மெத்தடு தான், ஆனா நம்ம அதுல இஞ்சி பூண்டு மிளகு சீரகம்லாம் சேர்க்கறதுல மேம். அது மாதிரி பெருஞ்சீரகம் இது எல்லாமே நம்ம வறுத்துக்கணும். பெருஞ்சீரகம், மிளகு சீரகம், அப்புறம் வந்து கொத்தமல்லி இருக்குதுங்களா, கொத்தமல்லி சொல்லுவாங்களா மேம் விதையா, அது கொஞ்சம் காஞ்ச ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா, அது கூட சேர்த்து வறுத்து கொட்டி அதுக்கப்புறம் நம்ம வச்சிங்கன்னா வச்சுங்க அந்த ஏரி மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். அதே ஏரி மீன் வறுக்கிறது கூட மேம் நம்ம மிளகு சீரகம், அந்த பெருஞ்சீரகம் இது லைட்டா வெறும் வானல வறுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து தண்ணி கொஞ்சம் கலந்து அதை அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு கூட. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மீன் மசாலா மாதிரி போட்டு நம்ம அந்த காரத்தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் சூப்பரா இருக்கும். அந்த ஒரு மாதிரி ஏரி மீன் எல்லாம் ஒரு மாதிரி சொல்லடிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அடிக்கிறது மேம் நல்லா இருக்கும். எங்க வாழப்பா மலையில ஏறி இருக்குங்க ஹவுஸ் ஏரியாங்க, அங்க ஸ்பெஷலா இருக்கும், கிடைக்கும் மீன்
1: சூப்பர் மேம்,
0: டெய்லி கிடைக்கும் மேம் ஏரி மீன் அங்க.
1: ஓகே, அப்பனா வந்து உங்க வீட்டுக்கு வந்தா வந்து மீன் குழம்பு சாப்பிட்டுறலாம்.
0: ஆ ஓகே மேம், இது மாதிரி செய்யலாம். இந்த ரெண்டு மீன் போங்க வந்துட்டேவா. இன்னொரு நான் சொல்றேன் மேம், இன்னொரு டிஷ்.
1: ஓகே,
0: பாலக்கீரை இருக்குல்ல மேம், பாலக்கீரை கிளீன் பண்ணிட்டு நம்ம நல்லா பொடி பொடியா நறுக்கிக்கணும் மேம். நறுக்கிக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கொத்தமல்லி, அப்புறம் வந்து அது கூட வந்து சீரகம் இருக்குல்ல சீரகம், நல் சீரகம் சொல்லுவாங்களா மேம், மிளகு கூட சேர்ப்பாங்களா அந்த சீரகம், இது ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு, காஞ்ச மிளகா வந்து ஒரு ரெண்டுன்றது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஒரு அஞ்சு கூட போட்டுக்கலாம், பத்து கூட போட்டுக்கலாம், காரம் தேவைக்கு சொல்றேன்
1: நானு.
0: அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நம்ம எண்ணெய் விட்டு வதக்கிக்கணும் மேம். மொத மொத வந்து மல்லி காஞ்ச மிளகா சீரகம், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அந்த பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கிக்கணும். லைட்டா வதக்கினா போதும், நிறைய எல்லாம் வதக்கல, பாதிக்கு பாதி வதக்கி நம்ம அரைச்சிக்கணும் மேம் மிக்சியில. அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு கடுகு, இந்த பாலக்கீரை இருக்குல்ல மேம், பாலக்கீரைய வந்து அது கூட பொறுக்கி வதக்கணும் மேம். காசி அது வதங்குற நேரத்துல இந்த அரைச்சி வச்சிரு விருதி அது கூட கலந்துக்கணும். கலந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு கலை கலக்கிட்டு நம்ம தண்ணி விட வேணாம், அந்த பாலக்கீரையில தண்ணி இருக்கும் மேம். இந்த அரைக்கிறதுக்குன்னா தண்ணி தேவைப்பட்டு கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுல வெங்காயம் தக்காளி இருக்கிறதால, வெங்காயம் இருக்கிறதால கொஞ்சம் ஜூஸியா வர மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சமா தண்ணி அரைக்கும் போது மட்டும் விட்டுக்கி, இதுல தண்ணி விட வேணாம் மேம், சூப்பரா இருக்கும் கலந்து சாப்பிட்டா. இதுல நம்ம பன்னீர் கூட கலந்து இதுல செய்யலாம் மேம். எப்படின்னா நம்ம என்ன ஊத்துறல மேம், அதுல வந்து பன்னீர் வந்து நம்ம லைட்டா பொரிச்சிடணும், ரொம்ப தீயெல்லாம் விடக்கூடாது, லைட்டா பொரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையை போட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து அது வந்து பன்னீர் பாலக்கீரை சொல்லுவாங்க. அது அந்த பாலக்கீரை நம்ம கலக்குறல மேம் கிளறி விடும் போது அது ஒரு மாதிரி குழஞ்சிற மாதிரி ஆயிடும், அது ரொம்ப எல்லாம் தெரியாது. அது நம்ம வந்து தொட்டுக்கு இந்த மசாலா அரைச்சி ஊத்துறல மேம், கொத்தமல்லி இதெல்லாம் வேற, அதனால அது ஒரு மாதிரி சட்னியா ஒரு மாதிரி கிரேவியா இருக்கும் மேம் பாக்குறதுக்கு. நம்ம சப்பாத்தில இட்லியில டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் மேம், அது
1: சூப்பர் மேம், சூப்பரா சொன்னீங்க மேம். இப்ப கேட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த செட்டிநாடு மீன் குழம்பு அப்படின்றத ட்ரை பண்ணி பாப்பாங்க.
0: ஓகே மேம், தேங்க் யூ மேம்.
1: ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க மேம், கால் பண்ணதுக்கு நன்றி மேம்.
0: தேங்க்ஸ் மேம்,
1: தேங்க் யூ. நேர்களே, எவ்வளோ அழகாக சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க ரெசிபி, அதுவும் செட்டிநாடு மீன் குழம்பு அப்படின்ட்டு. கலா அப்படின்றவங்க வாழப்பட்டாம்பாளையம் அப்படின்ற இடத்துலேருந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெகுலராக மீன் கிடைக்கும், அதனால வந்து நாங்கள் வந்து மீன் குழம்பு அடிக்கடி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியாக வீட்டில் வச்சு பாருங்கள். ஸோ இதோட நான் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு உங்களுக்கு கிளம்பிடுறேன்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: பேசும்

அத்தனை நேர்களுக்கும் இனிமையானதொரு பிற்பகல் வணக்கம். நேரம் 2:16 நொடிகள் ஆயிட்டு இருக்கு புதுவை 102.8. இந்த டைம் நீங்க கேட்க போற இந்த ஷோ காலத்தை வென்ற கானங்கள். சோ இந்த நிகழ்ச்சியில காலங்களால் என்றும் மறக்க முடியாத அற்புதமான வரிகள் கொண்ட பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழ போறீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹாப்பியான சாங் தான் உங்களுக்காக இப்ப பிளே பண்ண போறேன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவுடைய குரல்ல ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பியா இருங்க, பாடல் கேட்கலாம்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 2:24 நொடிகள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்தில்

நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கவிஞர் வாலி வரிகளில்.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம்.
1: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாது, தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது.
2: என்னது?
1: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது.
3: என்னப்பது கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒன்னும் உளறல, நீதான் திணற.
3: நான் திணறதாவது
0: பின்ன என்ன? வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
3: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பேசு சிலா குரலில் கே வி மகாதேவன், இசையில் கவிஞர் கண்ணதாசன், வரிகளில் வானம்பாடி. திரைப்படத்திலிருந்து

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 2:47 நொடிகள்ல நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். பி சுசிலா மற்றும் குழுவினர் குரலில் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில காலங்களால் என்று மறக்க முடியாத அற்புதமான வரிகள் கொண்ட பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில் வரும் பாடல் பி சுசிலா குரலில் மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் பி. சுசிலா குரலில் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையானதொரு மாலை வணக்கம். 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம எஃப்எம் ரெயின்போல கண்டிப்பா இந்த டைம் ஹலோ டாக்டர் ஷோ போகும் அப்படின்னு நீங்க எல்லாருமே கரெக்டா டியூன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதே உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் விதமா நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு வாய் சுகாதாரம் பத்தி தான் வந்து நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய புதுச்சேரி அரசு வாய் வழி புதுச்சேரி அரசு தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில திட்ட அதிகாரியும் தலைமை பல் மருத்துவருமான டாக்டர் கவிப்ரியா அவர்கள் நம்மளுடைய இந்த வாய் சுகாதாரம் பத்தின கேள்விகளுக்கு பதிலளிக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய டாக்டர் கவிப்ரியா அவர்களுக்கு வணக்கம். டாக்டர்
2: வணக்கம்.
1: சொல்லுங்க மேம், இப்போ வாய் சுகாதாரம் அப்படிங்கறது அது நம்மள மட்டும் சார்ந்தது இல்ல, நம்ம எதிராளியும் சார்ந்தது ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம தூய்மையா இருக்கணும், நம்ம பேசும்போது அது நமக்கு அஃபெக்டா, நமக்கும் சரி எதிரில் இருக்கவங்களுக்கும் சரி அது வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, நம்ம வந்து இப்படி பேசணும், ஓகே ஸ்மெல் வருதா அப்படின்னு ஒரு வாட்டியெல்லாம் செக் பண்ணிப்போம். ஸோ இப்போ பொதுவாக இந்த வாய் சுகாதாரம் அப்படின்னா என்ன?

0: அது ஏன் நம்ம ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற கேள்வியிலிருந்து நம்ம தொடங்கலாம் மேம்.
1: ரொம்ப அழகான முதல் கேள்வி. ஏன்னா எப்பயுமே நாங்கள் சொல்வோம், வாய் சுகாதாரம்ன்றது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை. வாய் சுகாதாரம் இஸ் ஈக்குவல் டு ஒட்டுமொத்த உடம்போட ஆரோக்கியத்துக்கு ஈக்குவலண்டானது. அதாவது ஓரல் ஹெல்த் இஸ் ஈக்குவல் டு ஓவரால் ஹெல்த்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா, நம்மளோட வாயின்றது வந்து மவுத் இஸ் அ மிரர் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாயின்றது நம்ம உடம்போட கண்ணாடி மாதிரி. இப்போ உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளோட வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாய் வழியாக தெரியும்னுவாங்க. இப்போ நம்ம ஓல்டன் டைம்ஸில் ஒரு டாக்டர் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் டாக்டர் எடுத்தோடனே உங்களுக்கு ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு ப்ரீத் பண்ண சொல்லுவார். அப்புறம் என்ன பண்ணுவார், கையில வந்து நெகத்தை செக் பண்ணுவாரு. ஓகே, உங்க கண்ணு எப்படி கீழே இறக்கி கண்ணு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நாக்கு நீட்டுங்க, வாயை திறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கான அந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரல் எக்ஸாமினேஷன் ஒரு பார்ட்டா ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஸோ அது ஏன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு உடல்ல வந்து ஒரு சுகர் நோய் ரொம்ப காமனா இப்ப எல்லாருக்குமே வந்து டயபெட்டிஸ்ன்ற அந்த சுகர் வந்து பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. இந்த பிரச்சனைக்கும் வாய் சுகாதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்குமான்னு நீங்க யோசிப்பீங்க. இருக்கு. எப்படின்னா, அந்த உடல்ல நம்ம சுகரோட கண்டென்ட்டோ சுகரோட அளவு நம்ம ரத்தத்துல அதிகமாச்சுன்னா அந்த ஈறு பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகும். ஈரில் வீக்கம் ஏற்படும், கம்ல ப்ராப்ளம்ஸ் வரும், ப்ளீடிங் இருக்கும், பல்லு சீக்கிரம் ஆட ஆரம்பிச்சிரும், போன் சரௌண்டிங் அந்த பல்லை சுத்தி இருக்கிற போன்க வந்து தேய்மானம் ஏற்பட்டு பல்லுல ஆட்டம் ஏற்பட்டுடும். ஸோ ஒரு டயபெட்டிக் ரிலேட்டட் கம் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப காமனா ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த துர்நாற்றம், அதுவும் உங்களுக்கு வந்து அந்த பிரெத்ல வந்து ஒரு வாயில ஈரல் அழுக்குகள் சேரறதுனால ஒரு பேட் பிரெத்தும் நம்மளுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய டைம்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு பல் மருத்துவர்கிட்ட வந்துதான் அவங்க ஐடென்டிஃபையே ஆவாங்க. ஸோ ஏன்னா அவங்களோட வயசு சின்ன வயசா இருக்கும், ஆனா அவங்களோட கம் ப்ராப்ளம் வந்து நார்மலா இருக்கக்கூடிய அந்த வயசுக்கான கம் ப்ராப்ளமாவே இருக்காது, ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு சஸ்பெக்ட் பண்ணுவோம், இவங்களுக்கு சுகர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி நம்ம செக் பண்றப்போ நிறைய பேருக்கு அது பாசிட்டிவா இருக்கு. 300, 350 இவ்வளோ லெவல்ஸ்ல சுகர் வேல்யூஸ் வந்து ரைஸ்டா அவங்களுக்கு காட்டும். ஒரு டென்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவரா இருக்காங்க. நிறைய விதங்கள்ல
0: சுகருக்கு
1: சின்ன வயசு ஒருத்தவங்க ஒரு 40 இயர்ஸ் 35 இயர்ஸ் பிளஸ்ல ஒருத்தவங்க ஒரு டென்டல் கிளினிக்கு நார்மலா செக்அப்புக்கு வரவங்க அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு ஒரு பல் மருத்துவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொண்டையில வந்து ஒரு டிப்தீரியா ஏதாவது ஒரு இது இருந்ததுன்னா வாயில வந்து அதுக்கான புண்ணுங்க வெளிப்படும். அல்சர் இருந்ததுன்னா வாயில எகென் துர்நாற்றம் உங்களுக்கு வரும். ஒரு HIV போன்ற அந்த மாதிரியான ஒரு பிளட்டனால பரவக்கூடிய டிசீசஸ் கூட ஓரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நிறைய வாயில வரும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் வாயிலையும் அந்த லீஷன்ஸுக்கான வெளிப்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வாயோட ரிலேட்டடாக இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இந்த கம் ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கும் ஒரு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அது எப்படின்னா ஒரு ப்ரெக்னென்சி டைம்லயோ ஒரு அடாலசென்ட் ஒரு பியூபர்ட்டி டைம்லயோ அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிறதுனால பியூபர்ட்டி ஜிஞ்சவைட்டிஸ்னு வரலாம். ப்ரெக்னென்சி டைம்ல அவங்களுக்கு அந்த கிரானுலோமா மாதிரி அந்த பல்ல ஈறுகளில் வீக்கம் நிறையா வரலாம். ஏன்னா அவங்க ஒழுங்காக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலன்னா அந்த மாதிரி லீஷன்ஸ் வரலாம். அதனால என்ன பிரச்சனை இல்லை, நிறைய பேர் வந்து ஒரு டேபு இருக்கும் அந்த டைமில் பல் டாக்டர்கிட்ட எப்படி போகிறது என்னன்னு. அவங்க அந்த டைமில் அந்த ஈறு பிரச்சனையாக சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா விமனுக்கு வந்து பிரெக்னெண்டாக இருக்கிற விமனுக்கு ஒரு குறை பிரசவமோ லோ பர்த் வெயிட் பேபிஸ் பிறக்கிறதுக்கான ரீசனாகவும் அது அமையிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஸ்டடிஸ் இருக்கு.
0: இவ்வளோ சின்ன விஷயம்
1: கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம் எப்படி வந்து நம்மளோட ஓரல் ஹெல்த் வந்து ஓவரால் ஹெல்த்தோட கனெக்டடாக இருக்குன்னு. ஸோ சேஃபஸ்ட் பீரியட் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வர வேண்டிய பீரியட் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர், அந்த 3-6 மாதத்துக்குள்ளே டெஃபினட்டாக வந்து ஒரு தடவை அவங்களோட ஈரோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
0: ஓகே டாக்டர், ஸோ ஒரு சின்ன கேள்விக்கு இவ்வளோ பெரிய பதில், இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு நிறைய விஷயம் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. எஸ் நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாய் சுகாதாரம் பற்றின உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட பதில பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். இன்றைய நமது தலைப்பு

0: ஹலோ டாக்டர்ல வாய் சுகாதாரம் பத்தி தான். ஓகே டாக்டர், நீங்க இப்ப அடுத்ததா வந்து நம்ம பொதுவா வாயில வந்து ஒரு துர்நாற்றம் வருது, இல்ல வந்து வாயை வந்து எப்படி நம்ம பராமரிக்கிறது, அதிகமா கம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அப்போ வந்து பல்லு விளக்கும் போது வந்து ஈறுகள்ல ரத்தம் வருது இல்லையா, அவங்களோட பற்கள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு ஒரு சில அடிப்படையான ஒரு தேவை அப்படின்னு சொல்லலாம், ஒரு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: எங்க கிட்ட தீர்வு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமே இல்லை. சிம்பிளா நீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா ரெண்டு வேளை உங்களோட பற்களை சரியான முறையில பல்ல விளக்கணும்னாலே நம்ம ஒரு 80% to 90% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டெய்லி தான் பல்லு விளக்குறேன், ரெண்டு டைம் தான் பல்லு விளக்குறேன், ஆனாலே எனக்கு வந்து எனக்கு தெரியும் அடுத்த உடனே அவங்க அதான் சொல்லுவாங்க, நாங்கள் பண்ணுறோம் ஆனாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ ப்ரஷிங் வந்து ஒரு ப்ராப்பர் டெக்னிக்ல பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம ஃபோன் ஆக்சஸ் நம்மளுக்கு இருக்கு, நெட் இன்டர்நெட் இருக்கு. ஸோ கரெக்ட் மெத்தட் ஆஃப் ப்ரஷிங், சரியான பல் துளக்கும் முறைன்றது நம்ம யூடியூப்ல நம்ம போட்டாலே நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் டவுன்லோட் ஆகும். ஸோ யூஸ்வலா நம்ம மக்கள் வந்து பல் விளக்குறப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, ஜென்ரலா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் யாரும் இதை சொல்லாத முன்னாடி நம்ம ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா முன்னும் பின்னும் பரபரம்னு தேய்க்கிறோம், ரைட்டா, இப்படி தேய்ப்போம், மேலே தேய்ப்போம், கீழே தேய்ப்போம், இங்க ஒரு நாலு பக்கம் தேய்ச்சிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு வேலை முடிஞ்சிடுதுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, ஒரு பல்லுக்கு நிறைய சர்ஃபேஸ் இருக்கு, ஃப்ரண்ட், பேக், மேலே, கீழே, சைடுன்னு ஒரு ஒரு 3D நம்ம பல் பார்க்கணும்.
0: வாய் சுகாதாரம் பத்தி நம்மளுடைய டாக்டர் கிட்ட நீங்க பதில் தெரியணும், உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல தொடர்பு கொண்டு பேசுங்க. ஓகே டாக்டர், நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்.
1: ஸோ அந்த அந்த 3D நம்ம வந்து கிளீன் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய டைம் நிறைய பேர் ஃப்ரண்ட்ல கிளீன் பண்ணுவாங்க, ஆனா பல்லுக்கு உள் பக்கம் ஒன்னு இருக்குங்கிறத மறந்துருவாங்க. ஸோ அந்த உள் சைட்ல வந்து நம்ம எக்ஸாமின் பண்றப்போ பார்த்தா வெளியே பல பலன்னு இருக்கும், உள்ள பார்த்தா அவ்வளோ அழுக்கோட இருக்கும். ஸோ அந்த ஏரியா கிளீனிங் வந்து எஃபிஷியண்டா இருக்கணும். அதே மாதிரி ஃபிளாசிங் ஒரு விஷயம் இருக்கு, நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் அதை பண்றதே இல்ல. ஃப்ளாசிங்ன்றது வந்து என்னன்னா, பல் இடுக்குகள் இருக்கிற ஏரியாவை கிளீன் பண்றது. அந்த ஃப்ளாசிங் பண்றதுனால பல்லோட 33% சர்ஃபேஸ் ஏரியா கிளீன் ஆகும். இப்போ நீங்க ஜெனரலா ஒரு ஒரு பக்கம் பிரஷ் பண்றீங்க, நான் பின்னாடி பிரஷ் பண்றீங்கன்னா நீங்க வந்து 33% சர்ஃபேஸ் மிஸ் பண்றீங்க ஃப்ளாஸ் பண்ணாததுனால.
0: ஓகே,
1: சோ யூசுவலி பாத்தீங்கன்னா பல்லு கிளீன் பண்ணுறப்போ அழுக்கு ஃபர்ஸ்ட் சேருறது பல் இடுக்குங்கள்ல ஒண்ணு. அதே மாதிரி நம்ம கடவா பல்ல நடுவுல ஆழமா இருக்கிற குழிங்கள்ல சாப்பாடு சேரும், யூஸ்வலா அங்கிருந்துதான் உங்களுக்கு சொத்த ஆரம்பிக்கும். ஈரங்கள்ல தங்கக்கூடிய உணவுப் பொருட்கள்னால உங்களுக்கு ஈரு பிரச்சனை வரும், அதனாலதான் துர்நாற்றம் வரும். சோ ஜென்ரலா அந்த வாயில இருக்கிற அழுக்குகளை நம்ம 24 to 48 hoursக்குள்ள கிளீன் பண்ணிட்டு ரொம்ப நல்லது. 48 hoursன்ற கான்செப்ட் நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வாயில இருக்கிற அந்த நுண் படலம், பிளாக்குன்னு சொல்ற அந்த சப்ஸ்டன்ஸ் தான், அது 48 மணி நேரத்துல கடினமா மாறிடுது, டார்டாரா மாறுறது. ஒன்ஸ் அது கடினமா மாறிட்டா நீங்க எவ்வளவுதான் பல்ல போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சாலும் அது வராது, அன்லஸ் அதர்வைஸ் நீங்க எங்க கிட்ட வந்து நம்ம அல்ட்ராசானிக் மூலமா அந்த காரையே எடுக்கணும். சோ அதை அதோட நீங்க பல்லு விளக்குனீங்கன்னா ஒரு சேஞ்சும் ஆக போறது கிடையாது உங்களுக்கு.
0: அப்ப 48 மணி நேரத்துக்குள்ள அதை கிளீன் பண்ணி
1: எடுத்துடணும். அதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எங்களை வந்து மீட் பண்ணணும் பல் மருத்துவர்களை, பல் டாக்டர் கிட்ட. நிறைய பேரு நம்ம வெளியே போறப்போ இல்ல, நம்ம மீட் பண்றப்போ மக்கள்கிட்ட கேட்டா நிறைய பேர், நான் ஒன்னும் பல் டாக்டர் போனதே இல்லைங்க, ஏன் போனது இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது இல்ல, அதுதான் மோஸ்ட் காமனா பதில் இருக்கும்.
0: பிரச்சனை வந்தாதானே டாக்டர் கிட்ட போனேன், பிரச்சனை இல்லையே நான் ஏன் போனோம் அப்படின்னு
1: அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா பல்ல பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வந்து ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு வலிங்கிறதே வரும். சோ அதை ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணணும், சிம்பிளா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும், பிரிவென்டிவா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னா எந்த பிரச்சனையும் இல்லாத முன்னாடி பல் மருத்துவர் கிட்ட கண்டிப்பா வரணும்.
0: பாதுகாக்கணும்னா பல்லு வலிக்கலாம் முன்னாடியே நீங்க போய் பாத்துக்கணும்.
1: கண்டிப்பா.
0: ஓகே டாக்டர், சோ இத பத்தி பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு சிரிப்பா இருக்கு. சோ அப்ப அந்த அளவுக்கு நமக்கு ஸ்மைல் அப்படின்றது முக்கியம். இப்ப அப்படி நம்ம சொல்லும் போது கூட ஸ்மைலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நம்ம ஃபேஸ கரெக்டா எடுத்து காமிக்கிறதே நம்மளோட பல்லுதான். சோ அந்த மாதிரி நம்மளோட பற்களை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாதுகாக்கணும். இப்ப இந்த உணவு துகள்லாம் வந்து தேங்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க, இந்த ஃபிளாசிங் இதை பத்திலாம் நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க இல்லையா. சோ அப்படி சப்போஸ் அதுல வேற என்னென்ன, அந்த ஈறுகள்ல வந்து ரத்தம் வருது அப்படின்னா வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்ப நம்ம அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?

0: கடலூர் மாவட்டம் புத்தரசங்க போகும் ஏழுமலை.
1: ஓகே ஏழுமலை சார், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க.
0: எனக்கு வந்து 60 வயசு ஆகுது மேடம். வந்து பக்கத்துல வர்றவங்க ஒரு வாய் ஒரு மாதிரி சும்மா நடிக்குதுன்றாங்க.
1: ஓகே அத நீங்க பல் டாக்டர் போய் செக் பண்ணீங்களா?
0: ஹலோ
1: ஹலோ கேக்குதுங்களா? ஓகே சார், உங்களுக்கு வந்து உங்களுக்கு 60 வயசு ஆகுது, வாயில வந்து பக்கத்துல வந்து பேச வரவங்க துர்நாற்றம் வீசுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஓகே, நீங்க உங்களுக்கான விளக்கத்தை டாக்டர் சொல்லுவாங்க, கேளுங்க.
2: வணக்கம் சார். உங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் வந்து நிறைய ரீசன்னால வரலாம் சார். ஒன்று வந்து உடம்பு ரிலேட்டட் ரீசன்னால வரலாம், ரெண்டாவது பற்கள் சார்ந்த ரீசன்கள்னால வரலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அது எதனால நம்மளுக்கு அந்த துர்நாற்றம் வருதுன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ உங்களோட உணவு பழக்க முறைகள், நீங்க என்ன மருந்துங்க எடுத்துக்கிறீங்க, நைட்டு நீங்க எவ்வளோ நேரம் சென்று சாப்பாடு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு கேஸ்ட்ரிக் அல்சர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற உடம்பு ரீதியாக ஒரு சில டயக்னோசிஸ் பண்ண வேண்டியது ஒரு விஷயம். ரெண்டாவது பற்கள்ல ஈறுகள் சுத்தி வந்து அழுக்குகள் தங்கி இருக்கா, ஈறு வீக்கம் ஏற்பட்டிருக்கா, வாயில ஏதாவது உங்களுக்கு பஸ் டிஸ்சார்ஜோ ஒரு ஆப்சஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா, அதனால நம்ம ஈரிலிருந்து உங்களுக்கு துர்நாற்றம் வருதான்றத ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பல் டாக்டர் பக்கத்துல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா சால்வ் ஆயிடும் சார்.
0: உள்ள
1: இருக்குமோ சந்தேகப்படுறீங்களா?
0: மாட்டுது.
2: ஓகே, ஸோ பல்லு உடஞ்சிருக்கு, பல்லு சொத்தைகள் இருக்கு அப்படின்னாலும் ஜென்ரலாக அதுவும் வந்து ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனுக்கான சோர்ஸ் சார். அது அந்த உடஞ்ச பற்களை எப்பயுமே அடைக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து ஆழமாக இருந்தால் வேர் சிகிச்சை பண்ணி நம்ம அடைக்கணும். அது வெறும் கொஞ்சமாக உடஞ்சிருக்குன்னா வெறும் சிம்பிள் ஃபில்லிங் நம்ம பண்ணிட்டாலே மோர் தென் எனஃபாக இருக்கும். பட் அது அடிக்கடி உடையுது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் அந்த பல்லுக்கு வந்து எதனால் அது உடையுதுன்னு பார்த்துட்டு வேறு டைப் ஆஃப் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸ் நிறையா அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹை சார் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல்னால அந்த பல்லை நம்ம சரிப்படுத்திக்கலாம். அல்ல ரொம்ப பெரிய ஃபில்லிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம சில டைம் வந்து ஒரு ஒரு ஆன்லைன் மாதிரியான ரெஸ்டரேஷன்ஸ் இருக்குது, அந்த டைப் ஆஃப் ரெஸ்டரேஷன்ஸை நம்ம பண்ணிக்கலாம் சார்.
1: ஓகே ஓகே சார். ஸோ நீங்கள் அதான் பக்கத்தில் இருக்கிற டாக்டரையும் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிற அதுதான் மேம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து 60 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல டாக்டர், அப்போ முதியோர்கள் என்ன மாதிரியான பல் பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
2: முதியோர்களை நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல் நிறையா இருக்கிறது இல்லை. ஓகே, அதாவது டூத் லாஸ் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பல் இல்லாமல் போகுது இல்லைங்களா, ஒரு ரெண்டு பல் விழுது, கடவா பல் இல்லை. அவங்க அந்த திருப்பி கட்டணுன்றது வந்து நம்ம ஊரில் வந்து அந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்ன, பின்னாடி பல்லு தானே, நான் ஏன் கட்டணுமா, அது தேவையில்லை, அது இல்லாமலே அப்படியே நான் இருந்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் போன க்வெஸ்சன் என்ன கேட்குறப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க, நம்மளுக்கு சிரிப்பு ரொம்ப முக்கியம், பல்லு ரொம்ப அழகு முக்கியம், நம்மளோட முகத்தோட அழகு வந்து நம்ம சிரிக்கிற பல்லுனால தான் இருக்கு நீங்க. ஆனால் அதே பற்களுக்கு அழகை கொடுக்கறதுக்கு கூட இன்னொரு முக்கியமான வேலை அதோட ஃபங்க்ஷன் வந்து சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ ஒரு உணவை வந்து சாப்பிட்றது வந்து நல்லா மெல்லுன்னு அதை உணவை அரைச்சி அதை வந்து வயிறுக்கு அனுப்புறப்போ செரிமானம் நல்லா ஆகும். டைஜஷனோட நம்ம வந்து ஸ்கூலில் பயாலஜி புக்கில் நம்ம சயின்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டைஜஷன் வந்து வாயிலேருந்து தான் ஆரம்பிக்குது. த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத். முதல் ஸ்டெப்பே நீங்கள் ஒழுங்காக அரைக்கலை, பல் இல்லை, உங்களால் சரியாக மெல்ல முடியல, உணவு சரியாக மசியலை, மசியாத அறையா நம்ம மென்ன ஒரு உணவை என்ன பண்ணுறோம், வயிறுக்கு அனுப்புகிறோம். அப்போ வயிறுக்கு என்ன ஆகும், வேலை டபுள் ஆகும் இல்லைங்களா. அதை வந்து இன்னும் ஆசிட் செக்ரீட் பண்ணும், அதை எப்படியாவது அது சரி
1: அதிகமாயிடும்
2: மாதிரி. ஸோ அடுத்த ஸ்டமக்லேருந்து அது ஸ்மால் இன்டெஸ்டைன் ஒரு ஸ்டெப்லையும் அதோட கெப்பாசிட்டி, அதை செய்யக்கூடிய

0: எஃபிஷியன்சி கம்மியாயிடும். ஓகேங்களா? அப்ப வந்து அப்சார்ப்ஷன், இப்ப இன்டெஸ்டைனோட வேலை என்ன, அங்க அரைச்சு வர்றத அப்சார்ப் பண்ணி அந்த சத்து உடம்புக்கு அனுப்புறது தான். சோ அகைன் அந்த பிரிச்சு கொடுக்கறது, அந்த அப்சார்ப்ஷனும் நம்மளுக்கு நல்லா உங்களுக்கு மசிஞ்ச ஒரு இதெல்லாம் இருந்தா ஈஸியா பர்ஃபெக்ட் அப்சார்ப்ஷன் இருக்கும். சோ அகைன் அந்த மாதிரி இப்ப நம்மளுக்கு வந்து 20 வயசு 25 வயசுல என்ன ஆகும்னா, கல்லு போட்டாலும் செரிக்கிற வயசு நம்ம பேசுவோம். ஓகேவா? அப்ப எப்படியாவது நம்ம உடம்பு வந்து அதை இதை பண்ணி அதை எப்படியாவது அந்த அது ரெடி பண்ணிடுது. ஓகே, பட் ஆனா வயசு ஆக ஆக உடம்பும் பழுது அடையுது, உடம்பும் வீக் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒழுங்கான மெல்ற தன்மை இல்லைன்னா உடம்புனால அதை சரியா செரிமானம் பண்றதுக்குரிய சக்தியை வந்து அது இழந்துடுது. உடம்பு வந்து பொறுமையா வீக் ஆக ஆரம்பிச்சிருது வயசாகிறவங்களுக்கு. அவங்க அதே மாதிரி ஒரு பல்லு இல்லைன்னா ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் உணவு வந்து அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. லைக் ஒரு எலும்பு சாப்பிட்றது, இல்லாட்டி ஒரு கீரை காய்கறியை மெல்னு சாப்பிட்றது, உணவை அவங்கள சாப்பிட முடியாம தவிர்த்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க எதுவும் இல்ல இல்ல எனக்கு வேணா வேணான்னு அப்படியே அதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. சோ நிறைய டைம்ல அவங்க ஓல்ட் ஏஜ்ல வீக் ஆயிடுறாங்க, இம்யூனிட்டி கம்மி ஆயிடுது. அவங்களுக்கு நினைச்சு கூட நம்ம பார்க்க மாட்டோம்,
1: சாதாரண விஷயம் தானே அப்படின்னு அவங்க
0: விடுறது ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸ். இது வந்து உங்களுக்கு வந்து உடனே தெரியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு அடிபடுது இல்லைன்னா கையில ஒரு சூடுபடுதுன்னா இமீடியட் ரியாக்ஷன் நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும். பட் ஆனா இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு உடனே தெரியாது, ஸ்லோவா நம்ம லைஃப் ஸ்டைல் அதை மாத்துறது, நமக்கே தெரியாம அது மாறுறது. நான் எப்பயுமே எந்த வயசானவங்களுக்கும் நான் முதல்ல சொல்றது, பல்லுனா பல்லு கட்டுங்க. பல்லு உங்களுக்கு இப்ப இல்லைனாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது யூஸ் ஆகும். நல்லா நீங்க மென்ன எல்லாத்தையும் நீங்க நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டா ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும். ஸோ அதுதான் நான் எப்பயுமே ஓல்டேஜுக்கு சொல்ற முதல் விஷயம்.
1: ஓகே மேம், சோ நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை மீண்டும் இணையலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 3:24 நொடிகள்ல நம்ம நிகழ்ச்சியில இன்றைய நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் சுகாதாரம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லுவேன் நான். சோ வாய் சுகாதாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது பத்தின நம்மளுடைய கேள்விகளுக்கு தான் நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய புதுச்சேரி அரசு தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் மாநில திட்ட அதிகாரியும் தலைமை பல் மருத்துவருமான டாக்டர் கவிப்பிரியா அவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில அழைப்பாளரும் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வாழப்பட்டாமலை கலா பேசுறேன். நலமா?
1: நலம், நன்றி மேம், தேங்க்யூ. உங்களுடைய சந்தேகம் என்ன, டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் மேம்.
2: மேம், இது மாதிரி எங்க ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு பல்லு கன்சர்ன்டா இருக்கு மேம். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேசும்போது துர்நாற்றம் அடிக்குது. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்கள நாங்க நோட் பண்றோம் மேம். இப்ப அவங்களுக்கு 40 வயசு ஆகுது மேம். ஆனா அவங்களுக்கு வந்து அதே மாதிரி பல்லு கரையாவே இருக்கு மேம். அப்போல இருந்து பாக்குறோம், சரியா விளக்க மாட்டாங்களா, பார்த்தா விளக்கிட்டுதான் இருக்கிறாங்க கரெக்டா. ஆனா அவங்களுக்கு அது சரியா விளக்கலையா எப்படி தெரியல. அப்புறம் வந்து நம்ம தாட இருக்குல்ல மேம், கண்ணம் உள்பக்கம் இருக்குல்ல மேம், ரெண்டு பல்லுக்கும் சைட்ல கண்ணம் உள்பக்கமா, அந்த பக்கத்துல பார்த்தா எனக்கே அது மாதிரி ஒரு ரெண்டு ஒரு மாதிரி கீரல் மாதிரி ஒரு நீட்டா ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு ஏறி அப்புறம் சரியாயிட்டு அது மாதிரி அடி கோடு கூட ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும் மேம். அது அது எதனா அது மாதிரி என்னா உப்பு போட்டு விளக்கும் போது அந்த இடம் எரியுது மேம். அது வேர்க்குரு கட்டி எல்லாம் இருக்குல்ல மேம், அது மாதிரி தெரிஞ்சு ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு அடிக்கடி இது மாதிரி
1: இருக்குதுப்பாடு சொல்லுவாங்களே, அது சொல்றீங்களா?
2: சரி சரியா தெரியல மேம், அவங்க எதாவது சொல்றாங்கன்ட்டு ஒரு மாதிரி முட்டை முட்டையா ஒரு மாதிரி இருக்கு. டக்குனு அதே சரியாவதுனாங்க, பல்லு நல்லா வளர்த்துங்க, கை எப்படி கழுவுறீங்க, அது மாதிரி வாய் ரொம்ப சுகாதாரம் முக்கியம் அதெல்லாம் நான் சொல்லுவேன் மேம் அவங்க கிட்ட. அது கரெக்டு தான், அது சொன்னா வச்சுங்க எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன திட்டுறாங்க அப்படின்றாங்க அவங்க. அதனால இந்த கேள்விகளுக்கு எனக்கு எடுக்க சொல்லுங்க மேம்.
3: நான் ஒரு கேள்வியா சொல்றேன்,
1: இந்த கேள்வி எல்லாத்துக்குமே மேம்
3: பதில் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன ஸ்பேசிங், அந்த பல்லு நடுவுல சந்து இருந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வாய் துர்நாற்றம்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஜென்ரலாவே பல்லு நடுவுல ஸ்பேசிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சந்துங்க வந்து நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த சந்து

0: இடுக்குகள் நிறையா இருந்ததுன்னா உணவுப் பொருட்கள் போய் தங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகிடும். ரொம்ப நிறைய கேப் இருந்தால் வாஷ் பண்ணி வெளியே வந்துடும். பட் ஆனால் அந்த இடுக்குங்கள் வந்து முன்னாடி வேணால் நிறையா இருக்கிற மாதிரி தெரியலாம், பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கிறப்போ பல் இடுக்குங்களில் உணவுப் பொருட்கள் போய் அடையக்கூடியதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் சில டைம் இன்பிட்வீன் பல்ல வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ஃப்ளாசிங்கிற ஒரு முறையில் மட்டும்தான் க்ளீன் பண்ணால் வரும். அதை நம்ம நிறைய பேர் பண்ணுறது இல்லை. சிம்பிள் ப்ரஷிங் மட்டுமே உங்களுக்கு உங்கள் பல்ல ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுமான்னு சொன்னால் பண்ணாது. ஸோ அந்த ஃப்ளாசிங் நம்ம பண்ணாததுனால பல்லு இடுக்குங்களில் இருக்கிற அழுக்குனால தங்கக்கூடிய இருந்தால ஈறு பிரச்சனை வந்து துர்நாற்றம் வாயில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பாயிண்ட் ஒன். ஸோ செகண்ட் விஷயம் நீங்கள் சொன்னது வந்து ஒரு அந்த வாய் பல்லு சைடில் ஒரு கோடு சொல்கிறீங்கல்ல, அந்த கோடு வந்து நிறையா டைமில் நார்மலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான மேனிஃபெஸ்டேஷன் லீனியா ஆல்பான்னு சொல்லுவோம். கரெக்டாக நம்ம மேல் பல்லும் கீழ்பல்லும் கடிக்கிற பகுதியில் நம்மளோட உள் பக்கம் இருக்கிற அந்த சீக்கோட அந்த உள் சைடில் ஒரு வெள்ளக்கோடு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த வெள்ளக்கோடு சில பேருக்கு ப்ராமினண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு லைட்டாக இருக்கும். ஆனால் அந்த கோடுங்கிறது நார்மலாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். நம்ம திடீர்னு நம்ம வாயை வந்து செக் பண்ணி நம்ம பார்க்குறப்போ நம்ம ஒரு என்னடா இது வெள்ளையாக ஒரு கோடு இருக்கே, அதனால் நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குமா, நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் அது இல்லாமல் சில டைம் நிறையா வாயில் வந்து வெள்ளை படிமானங்களோ வெள்ளை கோடுகளோ வேறு நோய் காரணமாக வரக்கூடியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம ஒரு அந்த டைம் அந்த லீஷன் உங்களுக்கு தெரிகிறப்போ ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு இது நார்மலான இருக்கக்கூடிய கோடா இல்லை ஒரு நோயினால் வரக்கூடிய ஒரு கோடா அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். அது இருக்கிறப்ப போய் அவங்க கிட்ட காட்டினா மட்டும்தான் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த லீஷன் இருக்கிறப்போ. சில டைம் நிறைய டைமில் இந்த அச்சாரம் மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான சின்ன சின்ன லீஷன்ஸ் வந்து வாய்ப்புண்ணுங்க வந்துட்டு ஒரு வாரத்தில் அதுவே சரியாக போயிட்ட பிறகு அங்கே போய் காட்டினா நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான சேஞ்சஸ் தெரிகிறப்போ உடனே போய் காட்டிடுங்க. ஜென்ரலாக நீங்கள் வாயில் எல்லார் வாயிலையுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணுங்க பசங்க வாயில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த மேல்பல் கீழ்பல் ஜாயின் ஆகிற இடத்துல உள் பக்கத்தில் ஒரு கோடு இருக்கிறது நார்மல், அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். பட் அதை தவிர்த்து அந்த எரிச்சல் வருது, அது புண்ணு வலி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த வர நேரத்தில் போய் பல் மருத்துவரை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தவிர்த்து நீங்க வேற என்ன கேட்டீங்க?
1: ஆமா மேம், பாப்பா சின்ன பாப்பாக்கு ஒரு 14 வயசு ஆகுது மேம். அவங்க பாத்தீங்கன்னா இடையில பல்லு ஆடுதுன்னு சொன்னாங்க மேம். அவங்க
2: என்னுடைய 14 வயசு பொண்ணுக்கு பல்லு ஆடுதுன்னு சொல்றீங்களா?
1: ஆடுதுங்க மேம். அது வந்து நாங்க டாக்டர்கிட்ட காமிச்சோம், அவங்க வந்து அது வந்து எலும்பு கரைஞ்சி இருக்கு, அதனால அந்த பல்லை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க மேம். அவங்க அதுக்கப்புறம் பல்லு எடுத்துட்டு நாங்க பல்லு கட்டுறோம்னு சொல்லிட்டாங்க. அது சின்னதா ஷார்ப்பா சைஸ் சின்னதா இருக்குதுங்க, அது வந்து கொஞ்ச நாள் ஆகும் கட்டுறதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தா கேப் அதிகம், கேப் சின்னதாவே ஆயிட்டு இருக்கு மேம். வர வர ரொம்ப குறுகி போகுது. மத்த பல்ல ஆடுற ஒரு மாதிரி கேப் தெரியுற மாதிரி இருக்குங்களா, அது எனக்கு கஷ்டமா இருக்குது. அதுதான் மறுபடியும் அவங்க கூப்பிடுற, நாங்க கூப்பிடல மேம். இதுக்கு நீங்க சொல்லிடுங்க மேம், நான் வானொலி கேட்டுக்கிறேன்.
2: ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே மேம்.
0: ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இது வந்து அந்த பிள்ளையோட டூத் அதாவது போன் சப்போர்ட் அந்த டூத்தை சுற்றி வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக அந்த பல்லை வந்து மால் அக்லூஷன் சொல்லுவோம், அதாவது கரெக்டான ஒரு அக்லூஷனில் இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத ஃபோர்ஸஸ் வந்து எலும்பு மேலே போகிறதுனால பல்லில் வந்து எலும்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருந்து பல் ஆட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த பல்லை எடுத்தாச்சு, அந்த கேப் மூடிட்டே வருதுன்னா உங்களுக்கு வந்து டாக்டரை பார்த்து கிளிப்பை போட்டு அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். அது சின்னதாகிட்டதுனால அந்த கிளிப்பை போடுறதுக்கான தேவையான எலும்பு சப்போர்ட் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு இருக்குதான்றத செக் பண்ணிக்கிட்டு
2: உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றதுனால அந்த பல்லு தேஞ்சிருச்சு
0: அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் த போன் அரௌண்ட் த டூத். நம்ம வந்து போன் கிராஃப்டிங் பண்ணலாம், அந்த நிறைய விதமா இருக்கு. இப்போ அந்த லோட் அதிகமா அந்த ஒரு பல்ல இறங்கறதுனால ஸ்பெசிஃபிக்கா அங்க போன் தேயலாம். ஸோ அப்ப அதை ரிலீவ் பண்றதுக்கான விஷயங்கள் நம்ம பண்ணாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி அதுக்கு மேல போன் கரையாம நம்மளுக்கு சரியாகிறதுக்கான வழிகள் இருக்கு. ஸோ அது எதனால அந்த போன் கரை ஏற்படுது, அந்த வயசுல அது ஏன் ஏற்படுதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தேவையான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்.
2: நிகழ்ச்சியில அடுத்தது அழைப்பாளர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: ஓகே, சொல்லுங்க சந்திரசேகர் சார், உங்களுடைய டவுட் என்ன?
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒரு சிலருக்கு எப்பொழுதுமே வாயில துர்நாற்றம் அப்படிங்கிற மாதிரி வீசிட்டு இருக்கோம், இது என்ன? ஓரல் ஹைஜீன் அப்படிங்கிறது ப்ராப்பரா இல்லையா? அல்லது உடல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாக்டீரியாவோ இதர பல கரங்களாவோ சிலருக்கு வாயில துர்நாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுமா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த வாய்

0: வயதுல பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த புண்ணு அடிக்கடி ஏற்படுறதை பத்தி சொன்னீங்க. இந்த புண்ணு வரது போறது மாதிரி இருந்தது அப்படின்னா இது எதனுடைய அந்த சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மைபி இணை நோய்களினுடைய பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி கருதலாம இந்த வாய்ப்புண்கள்ல, அல்லது காரம் அல்லது ஒவ்வாமை இதுவும் கூட காரணமாக இருக்குமா வாய்ப்புண்ணுக்கு? இதை பத்தியும் சேர்த்து சொல்லுங்க டாக்டர். எல்லாத்துக்கான ஆன்சரை நான் ரேடியோல கேட்டுக்கிறேன்.
1: நன்றி. நன்றி சார். ஓகே மேம், அவரு வந்து நீங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க, இது ரெண்டுத்துக்குமே வந்து மேம் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஏன்னா வாய் துர்நாற்றம் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஏன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி.
2: ஸோ பேசிக்லி நம்ம காலையில இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம பேசுறது வாய் துர்நாற்றம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரெண்டு அவங்களே பதிலும் சொல்லிட்டாங்க. லைக் ரெண்டுமே ரீசன், ஒன்னு வாய் ப்ராப்ளம்னால வரக்கூடிய வாய் துர்நாற்றம், ரெண்டாவது வந்து இணை நோய்கள் உள்ள அல்சர்னாலேயோ டயபெட்டிஸ்னாலேயோ இல்ல ஏதாவது கிட்னி ப்ராப்ளம்னாலயோ வரக்கூடிய வாய் துர்நாற்றம். இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, எந்த பிரச்சனைனால நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் வருதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். செகண்ட் வந்து வாயில வர புண்ணுங்க. அந்த வாயில வர புண்ணுகள் வந்து டெஃபினட்டா உடம்புல வந்து ஒரு இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு வரலாம்.
1: ஹீட்னால கூட வருது அப்படின்னு
2: சொல்லி ஹீட் நம்ம சொல்றது டெஃபினட்டா நம்ம ஊர்ல நம்ம அதுதான் சொல்லுவோம், உடம்பு சூடாயிடுச்சு அதனால வாய் புண்ணு வருதுன்னு. இம்யூனிட்டி கம்மியாட்டினாலுமே வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டனாலும் உங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணுங்கள் வரலாம். நிறைய பசங்களுக்கு எக்ஸாம் போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாய் ஃபுல்லாக புண்ணாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு சில ரீசன்ஸ் ஃபார் உங்களுக்கு வாயில் புண்ணு வர்றதுக்கு. ஜென்ரலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அந்த டைமில் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கல் அப்ளிகேஷன், ஒரு மருந்து மாதிரி ஒன்று கொடுப்போம், அதை வந்து தடவி கொஞ்சம் அந்த புண்ணுகளில் வந்து எரிச்சல் கம்மியாக்குறதுக்கு. தானாக ஒரு வாரத்தில் சரியாக போயிடும் அந்த வாய்ப்புண்ணு. நம்ம சாப்பாடு உணவு அப்போ எப்படி சாப்பிடணும்னா, நம்ம கொஞ்சம் அந்த மாதுளம் பழம், தோலோட மாதுளம் பழம், மணத்துக்காளி கீரையை பச்சையாக வாயில் மெல்றது, நல்ல குளிர்ச்சியான கொஞ்சம் பொருட்கள் எடுத்துக்கிறது அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு, தேங்காய் பால் எடுத்துக்கிறது. ஸோ காரம் கம்மியான உணவுப் பொருட்கள் அந்த டைமில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா புண்ணு இருக்கிற டைமில் புண்ணை இன்னும் இரிட்டேட் பண்ணுற மாதிரி காரமானதோ சூடானதோ நம்ம எடுத்தோன்னா அது இன்னும் ஈஸியாக ஆறாது. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு உடல் ஆரோக்கியம், விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சிஸ் இருந்தாலுமே வாய்ப்புண்ணுங்கள் நம்மளுக்கு நிறையா வரும். விட்டமின் பி, விட்டமின் சி. ஸோ நம்மளோட எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்போட வெளிப்பாடுகள் வரும் வாயிலன்னு சொன்னது, வாய்ப்புண்ணும் உடல் நலத்தோட வெளிப்பாடுனால தான் வரக்கூடிய விஷயம். ஸோ ஒரு ஹெல்தி டயட், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைல் நான் சொல்றது நல்ல தூக்கம் இல்லைனா கூட உங்களுக்கு வாய்ப்புண்ணு வரும். நிறைய பேர் நைட் டியூட்டிஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் கூட உங்களுக்கு சில டைம் வாயில வந்து ஒரே புண்ணாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது, அந்த சிர்காடியன் ரிதம் நம்ம சொல்றது மெயின்டைன் ஆகாது. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு லைஃப் வந்து வாய் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம்.
1: ஓகே மேம். சோ இப்போ நீங்க ஆல்ரெடி இது இந்த விஷயத்தெல்லாம் வந்தாச்சு. இன்னொரு ஒரு மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு எழுந்த உடனே நம்ம பண்ற முதல் விஷயம் வாய் கொப்பளிக்கிறது, பல் தொழுக்கிறது, அப்படிதான் நம்ம போவோம். சோ அப்ப நம்ம பல் தொழுக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பிரஷ்ஷையும் எந்த மாதிரியான பர்பஸை அப்படின்னு சொல்லக்கூடிய டூத் பேஸ்டையும் எப்படி நம்ம சூஸ் பண்றது, அதை பத்தி ஒரு
2: இந்த கேள்வி நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் காலையில் ஏஞ்சோடனே பல் விளக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஊரில் எத்தனை பேர் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் விளக்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஓகே, அது வந்து கொஞ்சம் ஓகே. ஸோ அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான்.
2: கண்டிப்பாக 100% இம்பார்ட்டன்ட். அதை நான் வந்து இந்த க்வெஸ்சனோட சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம காலையில் தூங்கி ஏஞ்ச உடனே போய் பல்லு விளக்குறோம்?
1: ஏன்னா வாய் வந்து நமக்கு அப்போ ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்துச்சு, அது எழுந்திருக்கும் போது ஒரு ஒரு ஸ்மெல் வருது, இல்ல ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபிளான ஒரு ஃபீல் இருக்கு நமக்கு.
2: இருக்கு. அது இல்லாம வேற எதனால
1: நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம வாயை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும்?
2: இது எதனால நம்ம
1: அடுத்தது அழைப்பாளர் வந்திருக்காங்க, இத
2: கண்டிப்பா
1: பண்ணிக்கலாம். ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியாங்குப்பத்துல இருந்து கணேஷ் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க கணேஷ் சார், உங்களுடைய கேள்வி.
3: என்னுடைய கேள்வி என்னன்னா, வணக்கம் டாக்டர், அதாவது எனக்கு ஃப்ளாசிங் நீங்க சொல்றது வந்து யூ மீன் தட் தட் ஸ்கேலிங் தானே மேடம் நீங்க சொல்றது?
2: இல்லைங்க சார், ஃப்ளாஸ்ன்றது ஒரு நூல் மாதிரியான ஒரு பொருள் சார். அது அது வந்து நம்ம ஃப்ளாஸ் ஹோல்டர்னாலேயோ சரி, இல்லை கைகளை யூஸ் பண்ணியும் சரி, பல் இடுக்குங்கள அந்த நூல் மாதிரி இருக்கிற பொருளை வச்சு பல் இடுக்குகளை கிளீன் பண்றது சார்.
3: ஓ ரைட் ரைட் மேடம். அது வந்து எனக்கு இம்ப்ளான்டேஷன்ல அதை கொடுத்துருக்காங்க, தெரியுது மேடம். இன்னொன்று எனக்கு என்ன

0: என்னுடைய நேரடியா வரும் மேடம், என்னுடைய பல்ல கீழே இன்சிசஸ் இருக்குல்ல ரெண்டு பல்ல கீழே, அதுல வந்து கருப்பு பிளாக்கிஷா ஒரு கலரேஷன் உருவாகுது மேடம். அது வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், கொஞ்சம் மறுபடியும் அதே போலயே இருக்கு. அது எதனால என்ன எனக்கு தெரியல மேடம்.
1: ஓகே சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்டெயின்ஸ் வரக்கூடியது, இட் இஸ் ரீசன் வந்து குரோமோஜெனிக் பாக்டீரியா, அதாவது கலர் மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா கிருமினால ஏற்படக்கூடிய ஸ்டெய்னிங் தான் இந்த பிளாக் ஸ்டெயின்ஸ் பல்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுறது. சில பேருக்கு அந்த தண்ணியில் இருக்கலாம், இல்லை அவங்களோட வாயில் வந்து அந்த குரோமோஜெனிக் பாக்டீரியாவோட ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அந்த பிளாக் ஸ்டெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் சார். ஸோ நம்ம வந்து பல்லலை வந்து ரெகுலராக கிளீன் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா ஓரளவுக்கு நம்மளால் இந்த பிளாக் ஸ்டெயின்ஸ் வராமல் தடுக்க முடியும். இட்ஸ் பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் அந்த கலர் சேஞ்சிங் பாக்டீரியானால வரக்கூடியது சார் அது.
0: ஸ்கேலிங் பண்ண மேடம் இயர்லி ஒன்ஸ் பண்ண பண்ணுவேன், இப்போ வந்து 2 இயர்ஸா பண்ணல. அப்புறம் எனக்கு வந்து கிளஜல்லாவே ஏதோ ஒரு பாக்டீரியா இருந்தது, அது வந்து நான் ஆன்டிபயோட்டிக் எடுத்தேன், கியூர் ஆயிடுச்சு. டியூ டு தட் அந்த கலர் அது கலரேஷன் மாத்திர அந்த பாக்டீரியா என் வாயில இருக்கும், அதுக்கு வந்து நான் மெடிக்கேஷன் எடுத்துக்கணுமா டாக்டர்?
1: மெடிக்கேஷன் தேவை இருக்காது சார், அது வந்து கலர் காஸ் பண்ணதே தவிர மற்றபடி நம்மளுக்கு ரொம்ப அதனால உடம்புக்கு ரொம்ப கெட்டது அது மாதிரி எல்லாம் யாரும் எந்த ஒரு ஸ்டடிஸும் இல்லை. என்ன பண்ணணும்னா ரெகுலர் கிளீனிங், இப்போ நீங்கள் 2 இயர்ஸாக கிளீன் பண்ணலன்றீங்க, கண்டிப்பாக 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை போய் ஒரு தடவை கிளீன் பண்ணிக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஒரு மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணுறீங்க மெட்டிகுலஸானா நம்மளுக்கு வந்து அந்த பாக்டீரியல் காலனைசேஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த கலர் ஃபார்ம் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம்.
0: ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சொல்லிடுறேன் மேடம், ஓயில் ஐ எம் டூயிங் தட் ஸ்கேலிங்னாக்கா த ஸ்பேஸ் பிட்வீன் த டூ டீத் வந்து ரொம்ப பெருசாக போயிடுது மேடம், அதனாலயே ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஓகே,
1: நான் வந்து இதை எப்பவுமே ஒரு ஒரு டாபுவாக தான் சார் நினைப்பேன், ஏன்னா நம்ம ஊரில் ஜென்ரலாக எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா பல் டாக்டர் கிட்ட போய் நம்ம பல்லு கிளீன் பண்ணுற பட்சத்தில் ஒன்று பல்ல வந்து ரொம்ப கூச்சம் அதிகமாயிடுது, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ஸ்பேஸ் அதிகமாக்கி விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அது வந்து ரீசன் வந்து அது கிடையாது, அது என்னன்னா நம்ம வந்து பல்லு கிளீன் பண்ணுறப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மெஷின் வச்சு தேய்க்கிறது இல்லை பல்ல. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் மூலமா அந்த பல்லுக்கு மேலே இருக்கிற அந்த டார்டாரை வந்து லைட்டாக பிரேக் பண்ணி மட்டும்தான் விடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லு இடுக்குங்களில் இருக்கிற அந்த அழுக்குங்கள் வந்து பிரேக் ஆகி நவுந்துடும், அது போயிடுச்சுன்னா பல்லோட உண்மையான நிலைமை வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பல்லு நடுவில் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியும், காற்று வந்து ஈஸியாக போயிட்டு வர மாதிரி தெரியும், நடுவில் வந்து ஜில்லுன்னு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முன்னாடி என் பல்லு கிளீன் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, இங்கே கிளீன் பண்ண பிறகு என் பல்லுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த அழுக்குங்களை வந்து அங்கே அங்கேயே விட்டோம் அப்படின்னா அந்த பல்லு எடுக்க உங்களுக்கு வந்து கேப் இல்லாத மாதிரி கவர்டாக இருக்கும், ஆனால் அது அழுக்குனால கவர்ட் ஆயிருக்குதுன்றது தான் உண்மை சார். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோட ஈறுகளுக்கும் நம்ம பல்லுக்கும் அது நல்லது தானே தவிர அது டேமேஜ் இதுக்கு மேலே ஆகாமல் தடுக்குமே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக டேமேஜ் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயப்படாமல் ஒரு பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு உங்கள் பல்லை 100% க்ளீன் பண்ணிக்கலாம் சார்.
0: சாரி மேடம், திஸ் இஸ் அ பெனல்டிமேட் க்வெஸ்சன் மேடம், இதோட நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது அந்த ஸ்கேனிங் பண்ணும்போது தே ஆர் யூஸிங் ஒன் அந்த ப்ரெஷர் ஹைலி ப்ரெஷரைஸ்டு ஒரு இது வர்ற மாதிரி ப்ளூ ஃப்ளூயிடோ வாட்டர் வர
1: வாட்டர் வாட்டர்
0: வாட்டர் அதை தான் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து இந்த பிளாக் இது பிளாக் வந்து காரை வந்து வெளியில
1: வந்துருது,
0: அதுதான் நீங்க அல்ட்ரா வயலட்
1: அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். ஆமா சார்,
0: வைப்ரேஷன். ஓகே மேடம், நான் வந்து மகாத்மா காந்தியில மறுபடியும் ஸ்கேலிங் போறேன் மேடம், இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
1: உங்களுக்கு இன்னொரு சஜஷனும் நான் கொடுக்குறேன் சார், அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கேலிங் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இது விருப்பம் இல்லைன்னா இப்போல்லாம் வாட்டர் ஃப்ளாசர்னு ஒரு மெஷின் அவைலபிளாக இருக்குது சார் மார்க்கெட்டில், ஆன்லைனில் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அந்த வாட்டர் ஃப்ளாசருன்றது வந்து உங்களுக்கு ஜெட் ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு பல் எடுக்குங்கள ஃபோர்ஸாக எப்படி நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேலிங் டாக்டர் பண்ணுறப்போ அது அடிக்குதோ அந்த மாதிரி அந்த வாட்டர் மட்டும் ஹை ஸ்பீடில் வரும். ஸோ அது பல் எடுக்குங்கள வந்து அந்த வாட்டர் ஃப்ளாசர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பல்லு இடுக்குங்க கிளீன் ஆகும். உங்களுக்கு அது ரெகுலர் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம்ன்றது என்னோட இன்னொரு சஜஷன் சார் உங்களுக்கு.
0: நன்றி மேடம், நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆர்ஜேக்கும் உங்களுக்கு நன்றி.
2: தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே மேம். ஸோ இப்போ நம்மளோட அந்த கண்டினியூட்டிக்கு வரலாம். ஆக்சுவலாக இது இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்க, பல்லு வந்து கிளீன் பண்ணாக்கா சந்து விழுந்துருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து
1: நிறைய
2: அதுக்குமே நான் அந்த கொஸ்டினும் கொண்டு வந்திருந்தேன். ஸோ நீங்கள் அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கேள்விக்கு போகலாமா? நம்ம ப்ரஷ்ஷு,
1: எஸ் நைட்டு ப்ரஷ்ஷிங் வந்து நம்ம இன்னொரு நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் என்ன ஆன்சர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்னு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு அது பழக்கமாயிடுச்சு சின்ன வயசுலேருந்து. நம்ம வீட்டில் நம்ம

0: அப்பா அம்மா காலையில ஏஞ்சோடனே போய் பல்ல விளக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அதே பேரண்ட்ஸ் நைட்டு போய் பல்ல விளக்குன்றத வந்து ஒரு ஹேபிட்டா கொண்டு வர்றது இல்ல, அவங்களும் பண்றது இல்ல. பட் நம்ம வந்து குழந்தைங்களும் சரி, நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றப்போ அப்பா அம்மா என்ன பண்றாங்க பார்த்துதான் வளர்றோம். சோ கண்டிப்பா அவங்களும் காலையில பல்லு விளக்குவாங்க, குடும்பமே காலையில பல்லு விளக்கும். ஆனா அதே மாதிரி நம்ம இனிமேட்டு எவ்ரி டே எவ்ரி நைட் குடும்பமா நைட்டு பல்லு விளக்குற ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அது பண்ணிட்டோம்னா தான் நம்ம வந்து இன்னும் எஃபெக்டிவா நம்மளால வந்து ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து நீங்க கேட்ட கேள்வி, என்ன டைப் ஆஃப் பிரஷ் யூஸ் பண்ணணும்? சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு மூணு விதமான பிரஷஸ் இருக்கு. அதுல ஜென்ரலா சாஃப்ட் பிரஷஸ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மீடியம் ஓரளவுக்கு, இப்ப சார் சொன்னாங்கல்ல கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் வருது, ஸ்டெயின்ஸ் வர மாதிரி பேட்டர்ன் இருக்கிறவங்க கொஞ்சம் மீடியம் பிரஷஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்டு வந்து ரொம்ப அதிகமா கரப்படைஞ்ச பட்களுக்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாமே தவிர, ஜென்ரலாவே நான் ஹார்ட் பிரஷ் யூஸ் பண்றேன்றத நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா ரொம்ப தேய்மானம் அதிகமாயிடும், பல்லுல எனாமல் வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிடும். பல்லுல அட்ரிஷன், அப்ரேஷன் சொல்லக்கூடிய அப்ரேஷன்னா இந்த பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாசேஜ் ஷேப்டு லீஷன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அப்போ அதனால பல்லு கூச்சம் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ ஜென்ரலாகவே பல்லு கூச்சம்
1: அதிகமாக தேய்க்கிறதும் ஆபத்து.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு ப்ரஷ் 2 times for 2 minutes a day சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் பல்லு விளக்குறேன்னா நீங்கள் வந்து கிளீன் பண்ணல பல்ல, பல்ல தேய்ச்சி வெளியே எடுத்துன்னு இருக்கீங்க, அதோட எனாமல் எடுக்கிறீங்க, அதனால பல்ல வந்து கூச்சம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட், மீடியம், ஹார்ட், அதில் சாஃப்ட் இஸ் ரெக்கமெண்டட். செகண்ட் வந்து ரொம்ப கூச்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அல்ட்ரா சாஃப்ட் ஆர் சென்சிட்டிவ் ப்ரஷஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ ரொம்ப கூச்சம் இருக்கு அதனால் அவங்க வந்து போகக்கூடிய சூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸ் வந்து அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷஸ். அதே மாதிரி ஒரு ஈருக்கான ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்ஜிக்கல் ப்ரஷஸ்ன்னு தனியாக அவைலபிளாக இருக்கு, நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பல்ல கிளிப்பு போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக கிளிப்புக்கு வச்சு கிளீன் பண்ணக்கூடிய ஆர்த்தடான்டிக் டூத் ப்ரஷஸ் அவைலபிளாக இருக்கு, அதை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ சில பேர் இப்போ வயசானவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாகவே ஸ்பேசிங் ஃபார்ம் ஆயிடுது பல்லு எடுக்குங்கல்ல, அதை கிளீன் பண்ணுறதுக்கு இன்டர்டென்டல் ப்ரஷஸ்ன்னு அவைலபிளாக இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். பல் செட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பல் செட்டு கிளீன் பண்ணுற ப்ரஷ் இருக்கு, அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பல் செட்டையும் கிளீன் பண்ணலாம் டெஃபினட்டாக. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பல்லோட டைப். அடுத்து வந்து ப்ரஷ்ஷை நம்ம சூஸ் பண்ணுறப்போ இப்போல்லாம் டங் கிளீனர் பின்னாடி வருது, அந்த மாதிரி டங் கிளீனரோட இருக்கிற ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். ரெண்டாவது அந்த டஃப்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரிசில்ஸ், அந்த பிரிசில்ஸ் வந்து நிறையா இருக்கிற மாதிரியான ப்ரஷ் வாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கிற பிரிசில்ஸ் இல்லாமல் நிறையா டஃப்ட்ஸ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், அந்த எட்ஜ் வந்து ஆங்குலேட்டடாக இருந்தால் இன்னும் பெட்டர், ஏன்னா கடைசி வரைக்கும் ரீச் வந்து நல்லா இருக்கும்ன்றதுனால அந்த எட்ஜ் ஆஃப் தட் ஹெட் ஆஃப் த டூத் ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஆங்குலேட்டடாக இருக்கிறது பெட்டர். ஸோ இதெல்லாம் சிம்பிள் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரஷ் சூஸ் பண்ணுறப்போ நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்த விஷயம் வந்து பர்பஸே டூத் பேஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுறப்போ காமனான டூத் பேஸ்ட் தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதில் வந்து ஜெல் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் நாங்கள் ஒரு தடவை எழுதி கொடுத்தோம்னா நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், அதே கடையில் கொடுத்து திருப்பி திருப்பி வாங்காதீங்க, அது செய்யவே கூடாது. நம்ம ஒரு தடவை எழுதி கொடுக்கறது வந்து 45 days மேலே யூஸ் பண்ணக்கூடாது மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட். அந்த மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் வந்து ஒரு தடவை வாங்கிட்டா குடும்பமே அந்த சீட்டை காட்டி அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. ஒன்ஸ் அந்த மெடிக்கேட்டட் பேஸ்ட் 45 days முடிஞ்சிச்சுன்னா நார்மல் பேஸ்ட்டுக்கு மாறிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பல்லு கூச்சம் வந்து நான் மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் கொடுத்தேன்னா அந்த மருந்து வேலை செய்யாது.
1: ஓகே
0: ஓகே. ஸோ டூத் பேஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர், ஜெல் ஃபார்மோட பேஸ்ட் பெட்டர். அதே மாதிரி இப்போ வந்து ஃபார்முலேட்டடாக ஒயிட்னிங் பேஸ்டெல்லாம் இருக்குது, அது ரொம்ப கூச்சம் இருக்கிறவங்க யூஸ் பண்ண வேண்டாம், நார்மல் பேஸ்ட்டே யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெண்டாவது மவுத் வாஷஸ் இல்லையா, அது நம்ம பேஸ்ட்டை அடுத்து மவுத் வாஷஸ் நான் டெய்லி யூஸ் பண்ணுமான்னு கேட்குற ஆளுங்க இருப்பாங்க. சில பேர் நான் வந்து பல்லே விளக்கில் டெய்லி மவுத் வாஷ் மட்டும் பண்ணிக்கிட்டுமான்னு கூட கேட்பாங்க. அப்போது நான் என்ன சொல்வேன், ஜென்ரலாக ஃபிசிக்கல் கிளீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மவுத் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணால் அது சரிப்பட்டு வராது. ஸோ பேஸ்ட் ரெகுலர் மவுத் வாஷஸ் பண்ணலாம். ஒரு இப்போ சார் மாதிரி ஸ்டெய்னிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அந்த பாக்டீரியா கவுண்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. இல்லாட்டி ஒரு ஒரு ஒரு ஒரு வீக்லி ஒன் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அவங்க கண்டிப்பாக மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு முன்னாடி ரொம்ப மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டெய்னிங்லாம் இருந்தது, இப்போ ஸ்டெய்னிங் வராத மவுத் வாஷஸும் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில்.
1: ஓகே மேம், ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் விளம்பரத்தை தொடர்ந்து.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை, 1 kilo வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?

0: வாங்க மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே, அப்போ மிச்சமான அந்த 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: டாக்டர் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. நேர்களை 3:52:24 ஆயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல் பராமரிப்பு இல்ல பல் சுகாதாரம் பத்தி தான், வாய் சுகாதாரம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலடிச்சிருக்காங்க டாக்டர் கவிப்ரியா அவர்கள். மேம் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, உங்கள்கிட்ட இன்னும் ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் மேம் கேட்க போறோம். ஸோ நிறைய இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு, பட் நமக்கு வந்து டைம் பத்தல. ஓகே, ஓரளவுக்கு நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் கேட்க போற முக்கியமான கேள்வி என்னன்னா, எல்லா அம்மாக்களும் கண்டிப்பா இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் எல்லாருக்குமே இந்த கேள்வியை இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதிகமா இந்த இனிப்பு உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் சில்லுன சோடா எடுத்துக்கிறது அப்படிங்கறது பற்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத பத்தி சொல்லுங்க மேம். அப்புறம் அந்த பல் சொத்தை ஏற்படுறத பத்தியும் சொல்லுங்க.
3: கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். ஏன்னா இப்போ பசங்க ஆசைப்படுறாங்கன்றதுனால பேரண்ட்ஸ் ஈஸியா அவங்களை பேசாம இருக்கணும்னா கடையில ஒரு பிஸ்கட் பேக்கெட், சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜூஸ் எல்லாத்தையும் வாங்கி கையில கொடுத்துடுறாங்க. ரொம்ப ஈஸியா இப்ப அவைலபிளா இருக்கு. ப்ராபப்ளி நம்மளாம் வளர்ந்த டைம்ல எவ்வளவு ஈஸியா அது அவைலபிளா இல்ல, பட் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிற பட்சத்துல ஒரு வாயில வந்து சுகரோட கண்டென்ட் அதிகமாகிறதுனால பல்ல வந்து ஈஸியா சொத்த ஃபார்ம் ஆயிடுது. சொத்த ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் சுகர். பட் நான் ஜென்ரலா சொல்வேன், சாக்லேட்னால மட்டும்தான் சொத்த வருதா இல்ல இனிப்புகளால மட்டும்தான் சொத்த வருதானா, கிடையாது. எந்த உணவுப் பொருட்களும் நம்ம கிளீன் பண்ணாம வாயில வெட்டோம்னா சொத்த பற்கள் வந்துடும். ஸோ அந்த இனிப்பான பொருட்கள் இருக்கிறப்போ அதிகமான சொத்த வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த கிருமிகளுக்கு வந்து உணவு ஈஸியா கிடைச்சிருது. அந்த வாயில சலைவாரி செக்ரீஷன்ஸ்ல வந்து சலைவான்ற இந்த எச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா சுகர், அந்த கண்டிப்பா கண்டினியூஸா சுகர் இருந்துட்டே இருக்கிற பட்சத்துல ஈஸியா சொத்த ஃபார்ம் ஆயிடுது. ஸோ சொத்த பற்கள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் சுகர்ஸ். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அதோட ஆசிட் தன்மை கொஞ்சம் கூடுதல், பிஹெச் கம்மியா இருக்கிறதுனால பல்ல எச் பண்ணிடுது, அதை சாஃப்ட் ஆக்கிடுது. எனாமல்ல எனாமல்ல சாஃப்ட் ஆக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு அகெயின் சொத்த வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்குற அட்வைஸ் வந்து ஹெல்தியான ஒரு காய்கறி கீரை போன்ற ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்கு பசங்களை மாற்றணும். பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு அந்த சாலட்ஸ்னு அந்த ஒரு ஹேபிட்டை கொடுக்கணும். ரேதர் தென் இந்த இமீடியட் சாஃப்ட் ஸ்நாக்கிங் ஃபுட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த சாஃப்ட் ஸ்நாக்கிங் ஃபுட் வந்து ஈஸியாக போய் பல்ல தங்கிட்டு சொத்தப்பட்களை ஈஸியாக ஃபார்ம் பண்ண வைக்கிது. அதே மாதிரி ஒரு உங்களுக்கு கேட்டீங்க இல்லையா, ஒரு ஒரு சொத்தப்பல் வந்து நிறையா முட்டாயை சாப்பிட்றதுனால வெறும் சொத்தப்பல் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமானா, நீங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தப்போ உடம்புக்கும் நம்ம பற்களுக்கும் நம்ம ஒரு சம்மந்தப்படுத்தணும். ஸோ அதிகமான இனிப்புகள் கொடுக்கறதுனால உடம்புல வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒரு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே பசங்க ஓவர் வெயிட் ஆகுறாங்க, அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வருது, அவங்களுக்கு பீரியட்ஸ் அடாலசன்ட் ஏஜில் கரெக்டாக வர மாட்டேங்குது, ஏர்லி ஆன்செட் ஆஃப் டயபெட்டிஸ் போன்ற மாதிரியான பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய வருது. ஸோ ஒரு இனிப்பு கொடுக்குறப்போ பல் சொத்தை தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்கள் யோசிக்காம உடம்பையும் அது பாதிக்குதுங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்லி வாயும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்.
2: ஓகே மேம். ஸோ இப்போ இன்னொரு என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ப்ரஷ்ஷை எவ்வளோ காலத்துக்கு யூஸ் பண்ணணும்? அது ஒரு
3: 3 months மேம். 3 months அப்புறம் உங்கள் ப்ரஷ்ஷை சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக ஒரு ப்ரஷ்ஷை வாங்கிக்கணும். ஒரே வாரத்தில் ப்ரஷ்ஷை மாத்திர சில ஆட்கள் இருப்பாங்க, தேய்ன்னு தேய்ச்சி ப்ரஷ்ஷே இப்படி பாலம் கொட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக தேய்மானம் தேய்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பற்கள் தேய்ஞ்சு போயிட்டு பல்லு கூச்சம் நம்மளுக்கு ஏற்படும். ஸோ 3 months ஒரு தடவை நம்மளோட ப்ரஷ்ஷை மாற்றணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 முறை பல் விளக்கணும், 2 minutes 2 times a day. அதே மாதிரி 6 months ஒரு தடவை பல் மருத்துவர் எங்களை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, வலியே இல்லைனாலும் எங்களை கண்டிப்பாக வந்து பார்த்தா பிரச்சனை வராமல் நம்ம
2: போட்டு வச்சுக்கோங்க,
3: போட்டுடணும்.
2: சோ ஃபைனலா என்னோட ஒரு கேள்வி இருக்கு மேம், இந்த புகைப்பிடித்தல் இது வந்து எந்த அளவுக்கு வாயுடைய தன்மை அதன் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றத பத்தி சொல்லுங்க.
3: புகையிலை, அந்த புகையிலை பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ற மாதிரி, அது எல்லாருக்குமே தெரியும். புகை வந்து ஒருத்தவங்களுக்கு ஹார்ம்ஃபுல், அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது, உடம்பு அஃபெக்ட் பண்றது நம்ம எல்லாரும் தெரியும், கேன்சர் வருது. வாயில ஓரல் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஓரல் கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு துர்நாற்றம்

ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன். செகண்ட், ஈர பிரச்சனைக்கு அது ஒரு முக்கியமான ரீசன். மூணாவது, பல்கள் கரை படிகிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன். நாலாவது, நம்ம வாயில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்மளோட நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அந்த டேஸ்ட் பட்ஸை இந்த புகை பிரிக்கிறதுனால அது நிறைய டேஸ்ட் பட்ஸ் வந்து அழிஞ்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு உணவோட டேஸ்ட் தெரியாமல் போயிடும். அஞ்சாவது, வாயில் சுரக்கிற எச்சு சுரக்கும் சுரபிகள் வந்து வீணடைகிறதுனால வாயில் சஃபிஷியண்டாக உங்களுக்கு எச்சு சுரக்கிறது கம்மியாகும். எச்சு சுரக்கிறது கம்மி ஆயிடுச்சுன்னா வாய் காஞ்சு போகும்.

0: கேன்சர் வர்றதுக்கு முன்னாடிக்கான தசை மாற்றங்கள் ஏற்படும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஒரு காலர் சொன்னாங்களே, சில புண் வந்தால் நம்மளுக்கு எரியுது சாப்பிட முடியலன்னு, நம்ம வாழ்க்கை வாழறதே நல்லா சாப்பிட்றதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு, நல்லா சிரிக்கிறதுக்கு. ஸோ அதை நம்ம வீணடிச்சிக்க கூடாதுன்னா இந்த மாதிரி பழக்கங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது.
1: ஓகே மேம், ஃபைனல் கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக ஒரு டாக்டராக நிறைய எங்களுக்கு நிறைய விஷயங்களை சூப்பராக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி மேம், நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவாக ரொம்ப டீட்டெயிலாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம் நிகழ்ச்சிக்கு வந்து நிலையத்திற்கு வந்து பதில் சொன்னதுக்கு.
0: ரொம்ப நன்றி மேம்.
1: நேர்லே இன்றைய நமது நிகழ்ச்சியில் நம்மளுடைய இந்த கேள்விகள், நம்மளுடைய இந்த கண்டிப்பாக வாய் சுகாதாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்மளுடைய கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: FM ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:35. கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். எப்பவும் போல நம்ம கூட இன்னொரு ஆர்ஜி இணைஞ்சிருக்காங்க. அவங்க பேரை வந்து ரெண்டே காலுக்கே சொல்லிருப்பாங்க, இருந்தாலும் என்னோட கனமுறோட சொல்லணும். ஆர்ஜி அன்பரசி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் ஆர்ஜி அன்பரசி.
1: எஸ் வெல்கம் மக்களே. கட் கேமரா ரோலிங் ஷோக்கு நிறைய கட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆர்ஜி கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ எப்பயுமே கொஞ்சம் டிஃபரெண்டாவே ஒரு மாதிரியான கட்ஸை எடுத்துட்டு வந்து நம்ம எல்லாரையும் அத்தனை விடுறதே அவருடைய வேலையா இருக்கும். பாக்கலாம் இன்னைக்கு
0: என்ன கட்ஸ் எல்லாம் போட்டேன்னா ஒத்துக்க மாட்டாங்களே, என்ன பண்றது. ஓகே நேர்களே, உங்களுக்கான கட்டு எடுத்து வந்திருக்கேன், அதை கேட்டுட்டீங்கன்னா முதல்ல அதை கேட்டுருங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம்.
2: என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது, ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
0: கேட்டீங்களா? இப்பதான் அந்த
1: கொஞ்சம் சொல்லல, அதேதான்.
0: கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த பாட்டை கேட்டு கூட பாட்டிருப்பீங்க. அந்த லைன் வரும்போது அடடா நல்ல லைன் ஆச்சு, இதை பேசி பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்கும். அதை அப்படியே இவங்க கேட்ச் பண்ணி அப்படியே

0: கட்டாயம் எடுத்து வந்துட்டேன். இதை நீங்க பேசி காட்ட போறீங்க, இன்னொரு போட்டு காட்டிடுறேன், பேசி கொடுத்துடலாம் அந்த கட்டாயம்.
1: ஓகே, சோ அந்த கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆக போகுது. சோ இது வந்து வேர்ல்ட் வைட் பயங்கர ஃபேமஸ் ஆன ஒரு டயலாக் இல்லையா?
0: எடுத்துட்டேன்.
1: ஓகே, சோ அந்த டைம் மேட்ச் பண்ணிட்டேனா இப்ப போட்டுருங்க.
2: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது, ஆனா நான் அழுது ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
0: எஸ், அதையும் தாண்டி புனிதமானது. இது கமல் சார் மாடுலேஷன்ல பேச போறாங்களா இல்ல உங்க மாடுலேஷன்ல பேச போறாங்களா?
1: மாடுலேஷன்ல பேச போறாங்கன்னு தெரியல,
0: ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கிட்ட வந்துடலாம்.
1: ஓகே, அதுக்கு முன்னாடி கால் பண்ண வேண்டிய எண்கள் ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், சோ கடமையை மறக்க கூடாது.
0: மீன் குஞ்சுகளுக்கு நீஞ்ச அப்படியே சிம்பிளா சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கோட் ஒண்ணு இருக்கு. அந்த கோட் இந்த இடத்துல நான் கோட் பண்ணி காமிச்சு சமாளிச்சுக்கிறேன், நீங்க சொல்லிடுங்க.
1: சோ எஸ் நம்பர் அதேதா 0413 கண்டிப்பா முன்னாடி போட்டுங்க. 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல கால் பண்ணுங்க.
0: ஹே, இப்ப பாட்டு கேக்கலாம்.
1: கேக்கலாம்.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: எனக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: அப்படிங்கப்பா.
1: தேங்க் மேம் இருங்க
0: இருங்க, போடுற போற உங்களுக்கு இதுக்காக உங்களுக்கு இந்த காட்டு போடுற இருங்க.
1: இல்ல நீங்க பேசி காமிச்சிருங்க.
0: எனக்கேவா அதாவது இருங்க மேடம், நீங்க பேசி காட்டணும்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக. ஓகே மேடம், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகியா வருது. ஆனா நான் அழுது யாசோக உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுகையும் கூட அப்படியே நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஓகே மேம்,
1: அப்படியே இருந்தது. அவர் வயசு மாதிரி
0: அன்பரசு இணைஞ்சிட்டாங்க மேடம்.
1: வந்துட்டாங்களா அன்பரசு? வணக்கம்.
0: வணக்கம் சொல்றாங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம் மேம். டாக்டர் டெஸ்ட் ரூம்ல சூப்பரா கலக்குனீங்க.
0: என்ன
2: விக்கிறாங்க? வணக்கம்
3: வணக்கம்.
0: ஓகே, யார் இங்க இருந்து பேசுறீங்க? எங்களோட வழக்கமான கேள்வி.
3: வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நல்லமா இருக்கேன். ஒரு வழியா இன்ட்ரோ முடிஞ்சது. இப்ப சார் கட்டு கேட்டீங்களா சார்?
4: என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
0: சார் கேட்டீங்களா? அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு எத்தனை வந்தது சார். பேசலாமா?
3: கண்டிப்பா. அப்படியே சூப்பரா எனக்கு எந்த தெரியுதோ அது அப்படியே நீங்க சொல்ல சொல்ல பேசுங்க.
0: நான் கைட் பண்றோம், நீங்க ஆரம்பிக்கலாம். கட் கேமரா
2: ரோலிங்.
3: என் காதல் என்னன்னு சொன்னது என்னன்னு சொல்லாம இருக்கவே முடியாது. அழுகையா வருது, ஆனா நான் அழுது நீ சோகம் உன்னை தாக்கி எல்லாம் நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதன் உனத்தை கொல்ல இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது.
0: வாவ் சார், உங்க வெர்ஷன் சார், உங்க வெர்ஷன் கேட்க கியூட்டா இருக்கு சார்.
3: அடியா
0: ஆமா, அவர் வந்து கமலன் சார் வந்து மாடுலேஷன் ஏத்தி இறக்கி பேசுவார் இல்லையா? உங்க மாடுலேஷன் வந்து அழகா அப்படி கியூட்டா நீங்க பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஏ நம்ம கமலஹாசன் சார் மாடுலேஷன்ல பேசலாமா?
3: ஐயோ நான் வந்து வெவ்வேறு மாடுலேஷன்ல பேசுறேன், எனக்கு அந்த மாடுலேஷன் வராது.
0: ஓகே கலக்குங்க.
3: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. புனிதமானது புனிதமானது.
2: எக்கோலாம் சேர்த்து குடுக்கறீங்க. எல்லாமே சேர்த்து குடுத்துறீங்களே
0: சார். அழுகைக்கு கூட எக்கோ கொடுக்க உங்களதான் சார் முடியுது.
2: எக்கோ வந்து குழந்தையும் பயங்கரமா குடுக்கு.
0: குழந்தைக்கு காதல் இந்த அளவுக்கு புரிய வச்சிட்டீங்களே. ரொம்ப சம. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
5: எனக்கும்
0: உங்களுக்கும்
5: அன்பரசி
0: ஆக கேக்கல.
5: டைலாக் சொல்ல வேண்டாம் சார்.

0: ஓகே சார்.
1: அந்த கட் கேமரா ரோலிங்.
0: ஓ, இப்ப நம்ம தான் தடங்கலா இருந்திருக்கோம் போல இருக்கு. கட் கேமரா
2: ரோலிங்
0: ஆரம்பிக்கலாம்.
1: என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க எனக்கு அழுகையா வருது. நான் அழுது அந்த சோகம் எங்க உன்னை தாக்கணுமோ நினைக்கும் போது வர அழுக்கு கூட நின்றுடுது. மனித உறவு கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். சார், இந்த கமல்காந்த் சார் மாடுலேஷன் அப்படியே லைட்டா புடிச்சிங்க, இப்ப கொஞ்சம் அப்படியே கூட வரலாமா சார்? இந்த இது சொல்லாம போச்சுன்னா எனக்கு அழுகு வந்துருமோ, அது மாதிரி.
1: புனிதமானது.
0: சார் சொல்லுங்க சார்.
1: தூரல் நின்று போச்சு. பாக்யராஜ் பேச மாட்டாரு, அவரு அலையன்ஸ் பார்க்க போவார்ல. சனத்ரா மேடம்,
0: ஆமா,
1: அந்த அந்த டைலாக், அந்த அந்த குழுல குரூப்ல என்ன நடக்கும் நான் பேசவா?
0: வாங்க பேசுங்க
1: சார். பாக்யராஜ் சார் ஒரு சுலட்சா மேடம் கொண்டு வாக்குற இது,
0: அதுல
1: அவரோட தோல் மாப்பிளையா ஒருத்தர் வருவாரு.
0: ஆமா,
1: அப்போ ஒரு கிழவி வந்து என்ன செய்யும், தோல் மாப்பிள்ளையமா மாப்பிள்ள நினைச்சு, ஏன்பா வரும்போது இந்த அலையன்ஸ் ஏன் கூப்பிட்டு வர, நீ மாப்பிள்ள தனியா வரக்கூடாது, பார் என்ன முழு முடிக்கிறான் பார், திருட்டு முழு முடிக்கிறான் பார்.
0: சொன்னாமரி
1: என் கதை சுமர மாட்டேன், போ அந்த பக்கம். சரி, இப்போ பொண்ணு பார்க்க வந்த நீங்க என்னென்ன மாப்பிள்ள தரப்புல நீங்க என்னென்ன இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு மஞ்சள் நிலம் புஞ்சை நிலம் இருக்கு, ரெண்டு தலைமுறைக்கு சொத்து இருக்கு. சரி, எல்லாம் இருக்கு, மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காரு சொல்லலையா? மாப்பிள்ள பியூசி மட்டும் அஞ்சு ஆறு வருஷம்
0: படிச்சிருக்காரு. காமெடி ஞாபகம் இருக்கு, அடுத்த ஒரு மாப்பிள்ள வீட்டுக்கு போகும்போது அந்த சக துணை ஹீரோ மூஞ்சில கிரீஸ் பூசு வச்சு பாரு, அதானே?
1: ஆமா, மாப்பிள்ள பியூசி மட்டும் அஞ்சு ஆறு வருஷம் படிச்சிருக்காரு. அந்த குரூப்ல ஏய் மாப்பிள்ள பெரிய படிப்புடோ அப்படின்னு அந்த ஆள் இல்ல. ஏமாமா படிச்ச இல்ல, ஒரு வருஷம் வருஷம் இல்ல, பாசாய் பாசாய் தான் படிச்சாரு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், அந்த காட்சி எப்படி கண் முன்னி கொண்டு வந்தீங்க, அழைப்புக்கு நன்றி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் சரியாக அன்பரசி சொல்லுவாங்க,
4: 4:43 நொடிகள் ஆயிட்டு
3: இருக்கு. ஓகே, நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில அடுத்த அந்த டயலாக் பேசுறதுக்கு ஒரு நேர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹாய், வணக்கம்.
3: வணக்கம். இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மறுபடியும் தப்பா கேக்குறீங்கன்னு சொல்றீங்க எல்லாரும்.
3: அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்ததுக்கு வரேன் நான்.

0: ஓகே மேம், பேசலாமா? கட்டு.
1: ஆ, பேசுங்க சார்.
0: கட் கேமரா
2: ரோலிங்.
1: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகியா வருது. நான் அழுது என் சோகம் உன்னை தாக்கிருமோ நினைக்கும் போது வந்த அழுகிய நின்றுடுது.
2: எழுதி வச்சது அப்படியே படிச்ச மாதிரி படிச்சீங்களே, எப்படி அது?
0: முக்கியமான செய்யவே இல்ல.
1: அந்த
0: ஒரு மாதிரி அழுக ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு எமோஷன்
1: ஒண்ணுமே
2: பண்ண முடியாது.
1: அருமை,
0: உங்கள் இசை வெள்ளத்தில் நீந்த ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா அப்படின்னு ஜெமினிகாசன் சொல்லுவார் இல்லையா, அத மாதிரி ஒரு பிளாட்டான ஒரு டயலாக அழகா பேசி முடிச்சிட்டீங்க மேம். உங்களுக்கு இன்னொரு டயலாக் வச்சிருக்கேன், பேசுறீங்களா?
3: அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நில்லா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?
0: சிவாஜி சாருக்கு வந்து அவங்க மருமகள் ஆறுதல் சொல்லுவாங்கல்ல, அதுதான். மாமா காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையலாம், அந்த நதியே காஞ்சி போயிட்டா அவ்வளவுதான் மேடம்
1: டயலாக்.
2: நான் ட்ரை பண்றேன்.
1: காஞ்சி போன நதி வற்றாத நதியை பார்த்து ஆறுதல், அந்த நதியே காஞ்சி
0: போயிட்டா. அடுத்த மேடம், துன்ப போடுறவங்க எல்லாம் கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க, ஆனா தெய்வத்துக்கே ஒரு கலக்கம்னா யாரு ஆறுதல் சொல்லுவா?
2: ஒன்பது
0: கிரகங்களை மிச்சம் பெற்ற ஒருவன் மைக் இருந்தும் பேசலாம் இல்லாமலும் பேசலாம், ஒரு பாட்டு கிடந்தலாம்.
2: கேட்டுலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Once again, welcome back to the show. Cut camera.
3: Rolling. Okay.
2: 4:43.
3: சூப்பரா இருக்கும். நீங்க ரெண்டு
2: பேரும் எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கும். உங்களுடைய உங்களுடைய டயலாக் இதுதான் இல்ல, ஒரு வாட்டி பிளே பண்ணிருங்க அப்படின்னு. ஓகே, கேக்கலாம்.
4: என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகா வருது, ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
2: ஹலோ,
5: கேக்குது?
2: அப்ப கேட்டீங்களா? ஓகே சார், பேசிடலாமா?
5: பேசிடலாம்.
3: ஓகே, கட்.
2: சரி சரி, ஆரம்பி.
3: கட் கேமரா
2: ரோலிங்.
5: என் காதல் என்னன்னு சொல்ல சொல்ல எனக்கு அழுகையா வருது, ஆனா இங்க நான் அழுது என் சோகம்
3: ஒன்னதான்
5: சொல்ல வர்ற அழுக கூட தானா நின்றுது.
3: என்ன
2: சொல்றது,
5: என்ன
2: சொல்றது, இங்க வரைக்கும் இருக்கு வரமாட்டது. சார் இன்னும் ஒருக்கா பேசிக்கலாம் சார், எங்க இருந்து கண்டுபிடிச்சிருவோம் நான்.
3: நன்றி.
2: தன்னுடைய முயற்சியில் சற்று மனம் தராத

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் சரியாக இப்ப உங்க டயலாக் சொல்லலாம்.
2: 4:38:52.
1: ஓகே, இன்னொரு நேரம் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: நான் முதலாட்பேட்டையில இருந்து தங்கபாண்டி பேசுறேன். லவ் குயின் மேடத்துக்கும் ஜார்ஜ் சாருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
1: வணக்கம் தங்கப்பூவே, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
3: மதியம்
2: எல்லாரும் நல்லமா இருக்கும். தேங்க் யூ.
1: நல்லா இருக்கணப்பா. ஓகே சார், டயலாக் கேட்டிங்களா சார்?
3: மறுபடியும்
4: நினைக்கும்போது வர அழுக கூடு நின்றுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அல்ல அல்ல அல்ல அல்ல அல்ல
2: ஆஹா, என்ன இத்தனை எஃபெக்ட்?

0: பாஷா படம் பாத்திருக்கீங்களா? பாஷா படத்துல போயிட்டு ரஜினி சார் அடிச்சதுக்கு அப்புறம் உங்க தம்பி அவர்கிட்ட பேசுவார்ல, இது சாதாரண அடிச்ச அடி மாதிரியே தெரியல சார், நடந்து ரத்தம் வெறி ஊர்ன ஒருத்தாலும் அப்படி அடிக்க முடியும்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி இந்த பாட்டை இந்த சாதாரணமா பேச முடியாது சார். ஒரு 100 தடவை இந்த பாட்டை கேட்டுட்டு எப்படா இந்த பாட்டை பாடலாம் அப்படின்னு வெயிட் பண்ண வரலாம் மட்டும் தான் பேச முடியும் சார்.
1: லவ் பண்ணவங்க
0: சீப்பா முடிச்சாரு. செம சார் சூப்பரா சூப்பரா
2: பேசுனீங்க. எனக்கு தெரியல, சரி ஓகே அடுத்த
0: ஹைலைட் நான் சார். அந்த லேடி வயசு
2: அதேதான்
0: நான் அதை கட் பண்ணி எடுத்து வந்தேன், அதை ஒட்டி வச்சு அவரு கோர்வையா கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு இன்னொரு டயலாக் போடவா?
1: போடுங்க சார்.
0: ஓகே
2: தவறு என்ன போட்டாலும் நாங்களா எல்லாத்துக்கும் அசர மாட்டோம்ல, அப்படிதானே?
3: என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறதா இல்ல தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். காஃபி அளவு இவ்வளவுதான் இருக்கணும், குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும்.
4: நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி.
0: தங்க பூவே கேட்டீங்களா?
1: கேட்டேன்
0: சார். ஓகே
1: நான் பேசுறேன், அது ஏதாவது இடையில இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்
0: பண்ணுங்க. ஓகே ஓகே. நான் ரெண்டு பேர் இருக்கோம், ஏன் கலப்படுறீங்க?
1: என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி நல்ல மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், தலையில வைக்கிறதா இல்ல இலையில வைக்கிறதான்னு இது மாதிரி இருக்கணும்.
2: ஓகே
0: அவரோ
1: அளவான சட்னி,
0: 4 வகை சட்னி, அப்புறம் வந்து காபி.
1: 4 வகை சட்னி காபி சொல்லுங்க.
2: அவ்வளவுதான்
0: இருக்கணும், குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். கேட்டீங்களா சார்? இப்ப வந்து கோரிய ஒரு வரலாமா?
1: ஓகே சார்.
2: ஓகே ரெடி கட் கேமரா
0: ரோலிங்.
1: என்ன தப்புறீங்க? 4 இட்லி மல்லிகைப்பூ மாதிரி தலையில வைக்கிறதா இல்ல இலையில வைக்கிறதா அப்படி இருக்கணும். சட்னி 4 வகை சட்னி காபி நல்ல ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கணும்.
0: இவ்வளவுதான்
2: இவ்வளவுதான் இருக்கணும்,
1: இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சு
2: குடிச்சிட்டு வச்ச மாதிரி,
0: குடிச்சு வச்ச மாதிரி
1: இருக்கணும், குடிச்சு வச்ச மாதிரி இருக்கணும்.
2: சூப்பரா
0: பேசிட்டீங்க சார். தேங்க்யூ ஃபார் காலிங் ஒன்ஸ் அகைன்.
1: தேங்க்யூ சார்.

0: என்ன சாப்பிடுறீங்க?
1: நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். காஃபி அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும்.
0: நான் அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி.
2: ஒரு ரிமைண்டருக்காக போட்டு இன்னொரு கலந்து இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
3: ஹாய், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யாரங்க பேசுறீங்க?
4: நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, லைன் கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம்
2: இதோ வந்துருச்சு மேடம், வந்துட்டீங்க.
3: புடிச்சிட்டீங்கல்ல.
2: சூப்பர் மேம், டயலாக் கேட்டிங்களா?
4: ஆ கேட்டேன்.
3: ஓகே, போலாமா?
4: ஆ போலாம் போலாம். நான் கமல் சார் அளவுக்கு எனக்கு வருமானு தெரியல, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுறேன்.
3: பேசலாமே.
2: கொஸ்டின்லாம் கொடுத்துட்டு பேசிருக்காங்க, ஆரம்பிக்கலாம். கட் கேமரா
3: ரோலிங்.
4: என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகியா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னு தாங்கிடுமோன்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்னுடுது. அபிராமி அபிராமி, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாங்க, புனிதமானது புனிதமானது புனிதமானது.
3: இது மட்டும் ஃபைனல் டெஸ்ட் எல்லாரும் கரெக்டா விட்டுறீங்க.
2: குடுத்துறங்க. ஆமா, அதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? அன்னைக்கு நான் மாங்கா பச்சடி செய்வே இல்ல, அந்த எக்கோ கட் பட்டதா வந்த நானே. ஆனா எக்கோ கரெக்டா பேசுறீங்க,
3: எல்லாரும் அத சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அத
2: மேம் சூப்பரா பேசுறீங்க மேம்.
3: ஆனா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த குட்டீஸ்லாம் வந்து ஒரு ரைம்ஸ் கடகடன்னு மெமரி பண்ணிட்டு அப்படியே ஒப்பிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு நீங்க சொன்னது.
2: எனக்கு நல்லா தான் மேம் வந்துச்சு.
3: ஓகே,
2: நம்ம யாருக்கு சண்டலாம் போயிருது மேம்? அடப்பாவி மவனே, சாதாரண வைத்தொழிக்கு யாருன்னா தற்கொலை பண்ணிப்பாங்களா? அது மாதிரி வந்து ஒரு டெம்போல இருந்தது மேம். இன்னொருக்கா நல்ல ஒரு மாடலேஷன் ட்ரை பண்ணலாம் மேம்.
4: எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டேன்.
3: ஓகே மேம், சூப்பரா
2: சொல்லியே.
3: இது வந்து

0: சண்டையை மூட்டி விட்டுற விஷயம். சோ நீங்க சொன்னது கரெக்டா சொல்லிட்டீங்க ஓகேங்களா மேடம், நீங்க சொன்ன மாதிரி
1: மண்டையை வச்சு அண்டை குடு.
0: ஓகே
1: இன்னும் ஒருக்கா மேம், எனக்காக மேம்.
0: ஓகே
1: இன்னும் நல்லா பேசுனீங்க, இன்னும் ஒருக்கா
0: இதுக்கு அப்புறம் முடியாதுன்றவாங்க
1: எனக்கு.
0: என்ன
2: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது
1: புனிதமானது.
0: தேங்க்யூ மேம்,
2: நன்றி.
1: ஓகே.

0: மற்றும்
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேரம் சரியாக
4: 4:50 எனக்கு கொடுத்த வேலையை அதை மட்டும் தாங்க குடுக்குறாங்க.
3: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். அன்புக்கு அரசியல் அன்பரசி நடத்திற்கும் ஜாலி டைப்பு சாமி சாருக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து எல்லாம் பேசுறது. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
3: நல்லா இருக்கும் மேடம்.
4: சிறப்பா இருக்கிறோம் மேம். நீங்க போற அடம் அடைமொழியோட கேட்டுக்கிட்டு
5: உங்களை கேட்டேன்
3: மேடம். சூப்பர் சூப்பர். தேங்க் யூ மேம். டயலாக் கேட்டிங்களா? என்ன டயலாக் பேச போறீங்க?
5: ஹலோ,
3: பேசலாம். ஹலோ,
5: இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, போட்டிங்க பாருங்க. எல்லா பாட்டும் சூப்பர். அது ஒரு என்ன ஒரு தத்துவ பாடல் மாரி இருந்தது, சோகத்தை பார்க்கிற மாரி இருந்தது. அன்பரசி மேடம், உங்களுக்கும் எல்லாம் கடந்து போகணும் ஒரு பாட்டு போட்டு பாருங்க இடையில, அதுவும் சூப்பர்.
4: நன்றி.
3: இன்னொரு நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
4: ஹாய். ஹலோ,
3: லைன்ல வந்துட்டீங்க? நீங்க பேசுங்க மேடம், நான் அப்படியே உங்க பேரை கண்டுபிடிச்சிருவேன். ஹலோ,
6: வண்டிபாளையம்
3: பிரவீனா பேசுறீங்க, கரெக்டா? நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
6: சாப்பிடுறீங்களா?
3: நிறுத்தி பேசலாமா?
4: சொல்லுங்க.
3: நாலு வகை சட்னி அப்படின்னு பேச வரலையா அவரு?
4: எங்கயோ காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபி ஆர்டர் எல்லாம் எடுத்த மாதிரி கரெக்டா பெண்ணு அந்த சின்ன அட்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி

0: பார்க்க முடியாது இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை
1: அதான் நான் இங்க விளக்கிக்கிட்டு இருக்கேன்.
0: ஓகே, இன்னொரு நேரம் இருக்காங்க, பேசலாமா? ஓகே, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், ஹாய்.
0: ஹலோ
1: ஹலோ ஹலோ
0: ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம்.
1: நடிக்க
0: அன்பரசு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம். சோ 5 மணி ஆயிட்டாலே அலையோடு விளையாடு ஷோ நம்ம எஃப்எம் ரெயின்போல வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். சோ அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்மளுடைய ஆர்ஜேஸ் ஒரு பீச்சுக்கும் போயிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கும் ஆர்ஜே பாரதி. ஹாய்
2: என்ன பண்றீங்க நீங்க? அதே மாதிரி சொல்றீங்க. ஓ ஓ

0: சரி, இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் பயங்கரமா வந்து படிச்சிருக்கீங்களா? ஊருக்கு போறோம்ப்பா, இங்க கிளம்பிட்டாங்கப்பா. சூப்பர், நிறைய சினிமா எல்லாம் பாக்குறீங்களா? பாட்டுன்னா பாடுவீங்களா? சூப்பரா பாடுவீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். நீங்க சொன்னீங்க, அவங்க எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க பாட்டு பாட மாட்டீங்களா? இது வந்து பாட்டு பாடினது இல்லையா?
1: கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க.
0: ஒரு பாட்டு வந்து பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா சூரிய இருக்கு.
0: அந்த பாட்டு ஒரு மூணு பாருங்க.
1: சூரிய அரசு தொண்டையில மாமன் கிட்ட பேச போற மனுஷனக்கா, தூண்டா மஞ்சள் தொண்டையுரிய வச்சு மாமகத்தை பார்க்க போவோம் நாலு தானே.
0: அதெல்லாம் என்ன வருதுன்னா தெரியாதுப்பா. ஆனா அந்த ரிதம்லாம் நாங்க என்ன வருதோ எல்லாத்தையும் போட்டு பாடிதான் சொல்லிட்டு எனக்கு தெரியல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் காட்டிக்கிட்டு பாடிட்டு இருக்கீங்க.
1: இருந்தாலும் அவங்க குறிப்பிட்டு ஒரு தலைவர் தான் சொல்லமா. ஓகே சூப்பர்,
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம், நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.7 நேயர்கள் குறித்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆலையோடு விளையாடு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: விளையாடு ஷோல நம்ம ஆர்ஜே பாரதி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பயங்கரமா டாஸ்க் எல்லாம் கொடுத்து பிளாபர் பண்ண வைக்கிறாங்க. சோ அடுத்ததா யார்கிட்ட பேசுறாங்கன்னு கேக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: உங்க பேசுங்க.
3: வணக்கம் சத்யா.
4: ஹலோ சீதா. வணக்கம், நான் தேவி
3: பேசுறேன். சூப்பர், எல்லாரும் பயங்கரமா இன்டர்வெல்லாம் கொடுக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பேசிருக்கீங்களா? எப்படி இருக்கு இப்ப எஃப்எம்ல வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு? ஜாலியா இருக்குது, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
4: ஒரு சான்ஸ் கிடைக்குதே சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு.
3: என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நாங்க வந்து ஒரு டாஸ்க் வந்து அப்படின்னா கேம்ஸ் மாதிரி சுட்டி சுட்டியா வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு நம்பர் சொல்வேன், அது அந்த நம்பர்ல இருந்து நீங்க வந்து ரிவர்ஸ் சொல்லணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 10 அப்படின்னு சொல்றேன்னா 9 8 7 6 5 இப்படி நீங்க கலக்கிட்டு சொல்லிக்கிட்டே போகணும். ஓகேவா? பிரியா ரெண்டு பேருக்கும் கேம் ஷோ கனெக்ட் பண்ணிடலாமா? அடுத்தது உங்களுக்கும் இருக்கு.

0: இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு நம்ம சொல்லலாமா?
1: ஆனா ஞா சொல்லக்கூடாது.

0: kenapa kan? Apa kuantiti? Ah, kuantiti. Kalau itu pasti terkulit.
1: Ini, spring. Ini, pot.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என்ன நிகழ்ச்சி அறிஞர் விளையாடு.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: ஹர் ஹர் சூரியகர்.
3: Andhra.
4: Okay, how do you enjoy your family story? Could you enjoy?
3: Enjoy.
4: Enjoy. Okay, which place you like most in family story?
3: Beach.
4: Okay, super.
3: Park. Okay.
4: Are you playing here?
3: Yeah.
4: Okay. So, I'm conducting one game. So, okay, wow. If I say any one number, you have to say reverse. For example, if I say 15, 15, you have to reverse it. 14, 13, 12.
3: Okay. Double, okay. Can I ask you the number?
4: 59. 58, 57, 56, 55, 54, 53,
3: 63.
4: 945. 944, 943, 942, 941, 940, 939, 938, 937, 939. 838.
3: 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 888 தொடர்ந்து பேசலாம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். என்னென்ன ஜெஸ்ஸி அலையோடு விளையாடு.

0: கிடையாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம ஆர்ஜே பாரதி இன்னைக்கு அலையோடு விளையாடும் ஷோல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களா யாரையாவது பிடிச்சி பேசணுமே அப்படின்னு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்ததா யார்கிட்ட பேச போறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். பரேட் எல்லாம் பயங்கரமா நடக்குதுன்னு வேற சொல்லிருக்காங்க, வாங்க அதை பத்திலாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. எப்பவுமே நம்ம பாண்டிச்சேரி ராக் பீச் அப்படினாலே கடல் அலைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப அழகு. இதுலயும் வந்து அந்த பறையெல்லாம் அலையலையா வர்றத பாக்கும்போது இன்னும் பீச்சுக்கே செம்ம சூப்பரா இருக்கும். அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே வந்து அந்த யூனிஃபார்ம்ல எல்லாம் வரும்பொழுது அவ்வளவு அழகா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே மெயின் மறந்து பாத்துக்கிட்டே இருக்கும்பொழுது நம்ம ஆர்ஜே அன்பரசு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றது, அது ஸ்டன் ஆகி நின்னாச்சு. மறுபடியும் நம்மளோட ஷோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு மறுபடியும் நாங்க வந்து அதை ரசிக்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க என்னங்க
1: அவங்க பேர் சொல்லுங்க. தீபா. தீபா சூப்பர். பொங்கலு
2: தேங்க்ஸ்.
1: ஓகே சூப்பர். சரி, கதையெல்லாம் பார்க்கும்பொழுது உங்க மனசுல வரக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நிம்மதி. எங்கப்பா நிம்மதியை தேடுறது, இங்கப்பா இருக்குது.

0: அப்படின்ற மாதிரி உங்க மனசுல வந்து நிம்மதி தான் வீட்டை பார்த்தா தோணும். சூப்பர், அந்த அளவுக்கு பிடிக்குமா?
1: சரி ஓகே, உங்களுக்கு வந்து நான் சொல்லுங்க
0: ரொம்ப பிடிக்கும் பீச்.
1: பீச் பார்க்கும்பொழுது உங்களுடைய மனசுக்கு தக்கன வர முடியாது, நிம்மதியா இருக்கும், யார் பிரச்சனையும் இல்லாம எந்த சொல்லும் இல்லாம நிம்மதியா அந்த ஆளுங்களை பாத்துட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும் பாருங்க.
0: செம்ம அதுங்களுக்கு பரேட் எல்லாம் போறாங்க, அதை பாக்குறப்ப பயங்கரமா இருக்கு இல்லையா? சான்ஸே இல்ல,
1: சூப்பரா இருக்கு
0: தானே? அப்படிதான் சொல்லணும் சரியா? சரி ஓகே, நம்ம வந்து கேம் ஷோக்குல
1: போயிடலாமா?
0: ஒரு கேம் ஷோ என்ன அப்படின்னா ஆனாவனா தெரியும் இல்லையா? அதை நீங்க தலைக்கீழ சொல்ல போறோம்.
1: தலைக்கீழ சொல்லுங்க, சொல்லுங்க, இங்க பாருங்க. ஆனாவனா தலைக்கீழ வந்து நீங்க வந்து சொல்லணும், இப்படி எல்லாம் அடிச்சுக்கிட்டு விளையாட கூடாது. ஓகே சொல்லுங்க, நான் கேக்குறேன், அவங்களையும் தான் கேட்க போறேன். இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆனாவளவா நான் படிச்சதே கிடையாதுங்க. அக்கு ஓ ஓ ஓ, அப்புறம் என்ன எக்கோவா? அக்குக்கு அப்புறம் என்ன வரும்? அப்புறம் எதுக்கு ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லுங்க? சரி நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்ல போறீங்களா? ஆளை விடுடா சாமின்னு ஒரு ஓடிட்டாரு. ஆனா எப்படி இருந்தாலும் அவரை நான் பேச வைக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஐயா, நான் டைம் ஆயிடும் இல்லையா? சரி நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன், தலைக்கீழ சொல்லி நீங்க ட்ரை பண்றீங்களா? ரிவர்ஸ்ல சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து 10 அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், 9 8 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி சொல்லணும். ரெடியா?
2: 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77 77
1: நான் ஒரு நம்பர் சொன்னா நீங்க இதுல இருந்து தானே சொன்னீங்க இதுல. சரி நான் ஃபார் எக்ஸாம்பிள் 75 சொல்லி என்ன சொல்லிருப்பீங்க? அப்ப நான் சொன்ன உடனே நீங்க அதை சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்லல? அது வந்து நீங்க எத்தனை கொஞ்சம் லாங்கா கேட்டதுனால எனக்கு படபடப்பு. எனக்கு தாங்க படபடப்பு எல்லாமே இருக்குது அதிகமா. உங்ககிட்ட எல்லாம் கேம் ஷோ கண்டக்ட் பண்றேன் இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுதா?
0: ஓகே சும்மா ஜாலிக்குதான்
1: சரியா? சரி இன்னொரு கேம் ஷோ என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு மூவி நேம வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அதை வந்து நீங்க வந்து தமிழ்ல சொல்லணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹார்வெஸ்ட் டே,
3: அறுவடை நாள்.
1: ஐயோ எப்பா சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்னது நல்லா
3: படிக்கிறாங்க,
1: நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை வந்து அப்ரிசியேஷன் பண்ணிட்டாங்க.
3: ஒண்ணு கூட சொல்ல அவங்க எல்லாம் சொன்னாங்களே.
1: ஒண்ணுதான் இப்ப நீங்க எனக்கு கேள்வி கேள்வி கேட்கணும். நீங்க சொல்லுங்க, ஹார்வெஸ்ட் டே சொல்லுங்க தமிழ்ல.
3: அறுவடை நாள்
1: பாத்தீங்களா, அவங்க சொல்லிட்டாங்க. இங்கதான் ஒரு பாட்டு பாடுங்க.
3: என்ன பாட்டு தெரியாது,
1: நீங்க பேசுறதே பாட்டு பாடுற மாதிரிதான் இருக்கு. சரி ஓகே, உங்க கூட பேசினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி
3: நன்றி,
1: பாய். தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என்ன நினைக்கிறோம் விளையாடு.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவில்

0.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம் நினைவில்.

0.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நேரம் 5:50 49 நொடிகளாயிருக்கு. FM Rainbow புதுவை 102.8 அலையோடு விளையாடு ஷோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காமெடியா போயிட்டு இருக்கு. சோ பாரதி வந்து அங்க போயிருக்கிறவங்கள்ட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கிறமா பிஸியா இருக்கமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. வாங்க இப்போ யாருக்கிட்ட சிக்கி இருக்காங்கன்னு கேக்கலாம்.
1: அலையோடு விளையாடு இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட வந்து பேசலாம். ரொம்ப அடிக்கடி அடிக்கிறாங்க பா, தாங்க முடிய. வணக்கம்.
2: வணக்கம்.
1: பயங்கரோட அந்த தேவை வருது. எதனால இவ்வளவு ஒரு ஸ்மைல்?
2: எதுவுமே சந்தோஷமா இருந்தா நல்லா பண்ண
1: என்ன காப்பாத்திட்டீங்க உங்களோட மைண்ட் தாட்டே நான் உங்களை காப்பாத்திட்டேன். ஆனா நமக்குதான் தெரியும். ஓகே சூப்பர். உங்க கூட பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம் மேம். நன்றி.
2: நன்றி.
1: ஓகே அப்படியே வந்து இன்னொருத்தவங்களும் இருக்காங்கப்பா, அவங்க கிட்டயும் வந்து நம்ம வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். என் பேர் இலக்கியா.
1: வந்து சந்தோஷமா இருக்கு.
2: உடனே நோய் வராதா?
1: அப்படியா? இனிமே எல்லாரும் சுத்தி பேசுறேங்கப்பா. சூப்பர். இந்த மாதிரி எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ணுவோம்ப்பா.
2: கண்டிப்பா. ஆமா ஏன்னா

0: கஷ்டமா இருந்தாலும் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணுவேன். அதை நினைச்சு என்ன பண்ண போறோம், உடம்புல இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். சுத்திடுவோம்னு காலையில் சுத்தி கேட்கணும்.
1: சூப்பரான ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க பேசிட்டு நான் வந்து ஒரு கேம் போகணும் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். இப்ப ஆனாவனா இருக்கு இல்லையா, அதை வந்து தலைக்கு சொல்லக்கூடும்.
0: என்ன
1: ஒரு செட்லுக்கு ஆளாவரா ஃபர்ஸ்ட் சிங்கரை விட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படியே சிங்கரை
0: விட்டு
2: சொல்றீங்களா?
1: கிளம்பி தொடர்ந்து பேசலாம்.

0: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. வாங்க, ஆர்ஜே பாரதி என்ன சொல்றாங்க, ஷோ பத்தி யார்கிட்ட இப்ப பேச போறாங்க அப்படின்றலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு அப்படின்றத கேட்கும் போது எனக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பேசினாங்க எல்லாருமே ரொம்ப வந்து ஜாலியா வந்து பேசினாங்க அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.
1: தேங்க்யூ பாரதி. ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே அன்பரசி. வரும் பாடலோட இன்றைய அலையோடு விளையாட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின்

0: சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரிஹர சூரியகர்.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: RBI சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையில் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. 2வது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அலுவல்கள் மீண்டும் தொடங்கிய போது மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். தேசிய அளவில் தீர்ப்பாயங்களுக்கான ஆணையம் அமைக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றங்களின் முன்னாள் தலைமை நீதிபதி ஒருவர் தலைமையில் இந்த ஆணையம் செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக 1வது ஒத்திவைப்பிற்கு பின்னர் மக்களவை மீண்டும் கூடிய போது சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறையின் ஒழுங்குமுறை குறித்த திருத்த மசோதா, தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் குறித்த திருத்த மசோதா மற்றும் கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் குறித்த மசோதாவை அந்தந்த துறையின் அமைச்சர்கள் அவையில் கொண்டு வந்தனர். டெல்லி மாணவர் போராட்டத்தில் போலீசார் மேற்கொண்டதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் தீர்ப்பாயங்கள் திருத்த மசோதா நிறைவேறிய பின்னர் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கிகளின் கணக்கு பதிவேடுகள் டிஜிட்டல் மற்றும் எலக்ட்ரானிக் வடிவிலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை 2வது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். பிஜேபி உறுப்பினர் திரு அருண்சிங் உள்ளிட்டோர் மசோதாவை ஆதரித்து பேசினர். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில், நாட்டின் நிதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதால் சட்ட கட்டமைப்பும் அதற்கேற்ப மாறுதல் அவசியம் என்றார். தொடர்ந்து வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உள்நாட்டு பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளை உலக பொருளாதார நெருக்கடிகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் இவ்வாண்டு June 5 பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றான இம்மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் கொண்டு வந்தார். முன்னதாக டெல்லி மாணவர் போராட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையின் அலுவல்கள் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. 1வது ஒத்திவைப்பிற்கு பின்னர் அவை மீண்டும் கூடிய போது நிதி, வீட்டுவசதி, ரயில்வே, சமூக நீதி உள்ளிட்ட துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் அமளிக்கு இடையிலேயே அவையில் தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற அலுவல்களை சுமூகமான முறையில் நடத்துவதை எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தனிப்பட்ட முறையில் வேண்டும்.

0: விடுத்துள்ளார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் பேசுகையில் அவையில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை குறித்து வேதனை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தின் உன்னத மரபுகள் மற்றும் அனைத்து கட்சிகளின் அர்த்தமுள்ள பங்கேற்புடன் கூடிய ஆக்கப்பூர்வ விவாதங்களின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். மக்கள் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் விவாதித்து தீர்வு காணுதல் அவசியம் என்பதால் எதற்காகவும் இத்தகைய பிரச்சினைகளை காத்திருப்பில் வைத்திருக்க முடியாது என்று திரு ஓம் பிர்லா மேலும் குறிப்பிட்டார். பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மாணவர் போராட்டம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவாக விவாதிக்க அரசும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சரும் தயாராகவே உள்ளதாக கூறினார்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று சட்டப்பேரவையில் உள்ள தமது அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வன் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவேற்றி முடிக்க அமைச்சர் இக்கூட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு முதல் மூலகுளம் சந்திப்பு வரையிலான சாலை மேம்பாட்டு பணிகளை வரும் 8ஆம் தேதிக்குள் தொடக்கவும், கதிர்காமம் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தடைகளை விரைந்து நீக்கவும் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவுறுத்தினார். அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான திட்ட அறிக்கைகளை தயாரிக்க அவர் உத்தரவிட்டார். கோரிமேடு எல்லை மற்றும் காலாப்பட்டு எல்லையில் நுழைவு வாயில் பகுதிகளை அழகுபடுத்த அமைச்சர் அறிவுறுத்தினார். கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகர சாலைகளில் விளக்கு அமைக்கும் பணிகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகளை தடையில்லா சான்றிதழ் உட்பட நிர்வாக அனுமதிகளை பெற்ற பின்னரே மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் 130 பேருந்து நிறுத்தங்களை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், 50 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது.
0: மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இன்று முதல் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இப்பணிகளின் முதல் கட்டத்தின் போது தகுதியுள்ள 99.96% குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு இத்தகைய மாத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு 2ஆம் கட்ட பணிகளில் மொத்தம் 3,03,244 பேருக்கு மாத்திரை வழங்கப்படும். இப்பணிகளின் தொடக்க விழா வஉசி பள்ளியில் நடைபெற்றது. சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கான பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்கும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மொத்தம் 4,80,73,350 ரூபாய் வழங்க வேளாண் துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் வேளாண் அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் முன்னிலையில் இதற்கான காசோலைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொதுப்பிரிவு விவசாயிகளும் 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளும் பயன்பெறுகிறார்கள். பயிர் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 6,000 ரூபாயும் அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 7,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம்

0: வேதியரண்டலில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்காலில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளை வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கும் மசோதா மக்களவையை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: மருமகளே,
2: என்னம்மா?
1: இந்த வீட்டுக்குன்னு சில சட்டம் இருக்கு.
2: அதாவது?
1: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
2: அப்ப கொடுக்கல் வாங்க?
1: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
2: ஓ,
1: அதாவது யூபிஐ ல இருந்து?
2: அப்படியா?
1: ஆமா, பாரு, இன்னொரு சட்டம் இருக்கு.
2: அது என்னம்மா?
1: முகத்தை காட்டுறது கூட யூபிஐ கிட்ட காட்டு.
2: நீங்க வேற அம்மா.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
2: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா. ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெட்டு அறுவடை பண்ண முடியாம.
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:22:41. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது உங்க இசை, உங்க வைப், உங்க சாய்ஸ். உங்க சாய்ஸ் எது? கிறிஸ்பி பீட்ஸ், ஹாட் மெல்டிங் மெலோடி, ஆட வைக்கிற பாட்டு. இப்படி என்ன வேணும் சொல்லுங்க, நாம அதை லைவ்ல பறக்க விடலாம். சோ உங்க போடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2275230. ஆரம்பிக்கலாமா?

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் மனமுருமு தேசியால வரும் முதல் அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்க. அப்படியே வைப் வேற லெவலுக்கு போயிடுச்சு. எடுத்த உடனே ஃபாஸ்ட் பீட் சாங் போட்டீங்க.
0: எஸ் எஸ் எஸ், உங்களுக்கு என்ன பாட்டு
1: வேணும்? இப்ப இதே டெம்போ நான் ஷோவை நெக்ஸ்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில அலை படத்துல இருந்து கண்ணமா கண்ணமா அப்படின்னு பழக

0: இனி
1: நீ
0: அங்க
1: அங்க
0: போலாமா?
1: போலாமா, பீச்சுக்கு
0: பீச்சுக்கு
1: தான்
0: தான்
1: போலாமா.
0: போலாமா?
1: ஓகே, ஆனா அந்த பாட்டு வந்து தம் படத்துல இருந்து அலையில.
0: ஆமா, தம் படத்துல
1: ஓகே.
0: படத்துல இருந்து சூப்பரா நம்ம சிம்பு சாரோட ஆட்டம் அந்த மியூசிக் வேற லெவலுக்கு இருக்கும் ப்ரோ.
1: ஓகே, வைப்பன ரெடியா இருங்க, பாட்டு வந்துகிட்டே இருக்கே.
0: கண்டிப்பா,
1: தேங்க்யூ
0: தேங்க்யூ
1: தேங்க்யூ
0: ப்ரோ.
1: தேங்க்யூ.

0: பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், பேசுறீங்க
3: ராமலிங்க
2: சார். நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
2: ஓகே சார், என்ன பாட்டு வேணும்
3: சார்? பணம் அஞ்சாதே, கண்ணால குத்தாத என்ன?
2: நான் குத்த மாட்டேன் சார், பார்த்து வந்துட்டே இருக்கேன், அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: நன்றி சார். நன்றி சார்.

0: நேரம் 6:40 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. எஸ் வரும் மழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் முருகன் சார்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார்?
0: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
1: புதுப்பாட்டு
0: படத்துல இருந்து சொந்தம் வந்தது பாடல். இது வந்துகிட்டே இருக்கு, அந்த சொந்தம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ
0: ஃபார் காலிங்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். எஸ் மனமுருமித நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார். ஹலோ
2: ஹலோ வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? நல்லா இருக்கு வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன் சார், உங்களை மாதிரியே.
2: சூப்பரா இருக்கீங்களா? வாங்க, என்ன பாட்டு வேணும்?
3: வெற்றிடா
2: படத்துல இருந்து மாறுக மாறுக
3: சார் போட்டுக்கலாம்.
2: மாறுக மாறுக போட்டுலாமா? ஓகே சார், ஓகே. உங்களுக்கான பாட்டு வந்து இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் மழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார், சிதம்பரம் இன்ப கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க சார், உங்களை மாரி அப்படியே சந்தோஷமாவும் இருக்கிற, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கிற.
0: நலமா இருக்க சார், சூப்பர் சார். என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து பாம்பேங்க, பாடல் வந்து உயிரே.
0: உயிரே
1: எமோஷனல் பாடல் சார் இது.
0: எமோஷனல்
1: மனசுக்கு ரொம்ப, ஆமா, மனசு
0: இதமா இருக்கும். இதமாக்குமா உங்க? இதமாக்கு அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இதமாக்குங்க சார். இதோ வந்துட்டே இருக்கு பாட்டை.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதாவும், வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும்

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதாவும், வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற அலுவல்களை சுமூகமான முறையில் நடத்துவதில் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டுமென மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற அலுவல் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவேற்றி முடிக்க அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு முதல் மூலக்குளம் சந்திப்பு வரையிலான சாலை மேம்பாட்டுப் பணிகளை வரும் 28ஆம் தேதிக்குள் தொடக்கவும், கதிர்காமம் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தடைகளை விரைந்து நீக்கவும் அவர் அறிவுறுத்தினார். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு புதுச்சேரி அரசின் வேளாண் துறை மூலம் மொத்தம் 4,80,73,350 ரூபாய் உயர்த்தப்பட்ட உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி புதுச்சேரியில் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அதே தான் வரும் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: என்ன
1: பாட்டு வேணும்?
2: முத்து பாடத்துல இருந்து தில்லானா தில்லானா அந்த பாடல் வேணும் சார்.
1: ஓகே சார், உங்க பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
3: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
4: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
7: வணக்கம்.
4: யாரங்க இருந்து பேசுறீங்க?
7: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கிறோம். படம் வந்து பிள்ளையோ பிள்ளை, பாடல் வந்து மூன்று செம்மீன் தோற்றியது.
4: ஒரு வழியா சொல்லிட்டீங்க சார், அந்த பேரை எப்ப சொல்லுங்க எதிர்பார்த்துட்டே இருந்தேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. பாக்காளி உங்க பாட்டு வந்துட்டே இருக்கு.
7: மணி ஆகி போச்சு, அதனாலதான்.
4: ஓகே ஓகே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி

0: சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் மார்டின் புரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் ஓபி டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின்

கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வரும் மழைப்பாளர்கள். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாரு என்ன பேசுறீங்க?
2: திருவண்ணாமலூர் தட்சிணாமூர்த்தி.
1: தட்சிணாமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். என்ன பாட்டு வேணும்?
2: எதிர்நீச்சல் படத்துல இருந்து மின்வெட்டு நாடி என்று ஒரு பாடல். பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம்.
1: ஓகே.
2: உந்தன் கண்பட்டால் தீரும் என்ற மின்வெட்டு காலம், உந்தன் இமை மூடினால் தோன்றும் என்னுள் இரவு கோலம் மீண்டும், உந்தன் இதழ் கூடினால் போதும் எங்கும் இசை இன்ப நாதம், மின்சொல் ஒன்று என் கண்மொழி விளக்கென்று மாறும், நீ இமை மூடினால் இரவாகிறேன், உந்தன் இதழ் கூடினால் இசையாகிறேன், வா வா என் வெளிச்ச பூவே வா.
1: வந்துகிட்டே இருக்கு சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அதே தான் வரும் மழைப்பாளர்கள். வணக்கம்.
3: முன்னிரவு வணக்கம்.
2: வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
2: அபுசாலி சார், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் சார். தாங்கள் நலமா இருக்கிறீங்களா சார்?
2: நானும் நலமாக இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்?
3: படம் பிரியங்கா.
2: பிரியங்கா
3: பாடல் வெட்டிக்கிளி.
2: வெட்டிக்கிளி. ஓகே சார், வந்துகிட்டே இருக்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: மிக்க நன்றி சார்.
2: நன்றி சார்.

0: நேரிலே ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். எஸ் மனமுருமதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க நண்பருக்கு வணக்கம்.
0: வணக்கம், யாரீங்க பேசுறீங்க?
1: கலையரசு, நல்லாப்பாளையம்.
0: கலையரசு சார், எப்படி இருக்கீங்க?
1: நலம் தாங்க நலமா. எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் இருவர் நலமா?
0: அனைவரும் நலம். என்ன பாடல் வேணும்?
1: அம்மன் கோவிலில் இருந்து தொடங்குகிறது முன்னிரவில் வரும் வீரத்தாலாட்டு.
0: ஓகே சார், வீரத்தாலாட்டு அம்மன் கோவில் பாட்டு இதோ வந்துகிட்டே இருக்கே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், பாண்டஞ்சையா பேசுறேன், நலமா இருக்கீங்களா?
2: நலமாகிறேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமாகிறேன் சார்.
2: ஓகே மேம், என்ன பாட்டு வேணும்?
3: அதேதான்.
2: ஓகே மேடம், உங்க திருப்பிக்கு இந்த பாட்டு வந்துட்டு இருக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: தேங்க்யூ சார்.
2: தேங்க்யூ மேம்.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்து வரும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன் மேடம். என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து மறுமலர்ச்சி. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை. அவ்வளவுதான்.
0: ஓ, அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் பாட மாட்டேன். ஓகே மேம், கியூட்டா பாடுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங். உங்க பாட்டு வந்துட்டு இருக்க கேட்டு என்ஜாய்
1: பண்ணுங்க.
0: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ,
0: நன்றி. நேர்களே, வரும் பாடலோடு மனமுருமது நிகழ்ச்சியை நிறைவு பெறுது. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: இனிக்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. வங்கிகளின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் வழக்குகளில் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதாவும் வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவும் அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன. பல்வேறு தீர்ப்பாயங்களின் நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுடில்லியில் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளுக்கான ஆதரவு கவுன்சில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்தியாவின் உயிரி தொழில்நுட்ப சூழலில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள்

கவுன்சில் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இந்தியாவின் உயிரி தொழில்நுட்ப சூழலில் தனியார் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை இம்மாத இறுதிக்குள் நிறைவேற்றி முடிக்க அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு முதல் மூலக்குளம் சந்திப்பு வரையிலான சாலை மேம்பாட்டுப் பணிகளை வரும் 28ஆம் தேதிக்குள் தொடக்கவும், கதிர்காமம் கலைக்கல்லூரியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் தடைகளை விரைந்து நீக்கவும் அவர் அறிவுறுத்தினார். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு புதுச்சேரி அரசின் வேளாண் துறை மூலம் மொத்தம் 4,80,73,350 ரூபாய் உயர்த்தப்பட்ட உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் நிரந்தர சபாநாயகரை நியமிக்காமல் தற்காலிக சபாநாயகரை வைத்து சட்டப்பேரவையை கூட்டினால் ஆளுநர் உரை மற்றும் பட்ஜெட்டை புறக்கணிக்கப் போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் வெங்கடாநகர் காமராஜர் நகர் 45 அடி சாலை, காமராஜர் நகர் சாலை, செல்லான் நகர், ரெயின்போ நகர், பிருந்தாவனம், நேரு வீதி, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, செஞ்சி சாலைக்கு மேற்கே, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீடராஜப்பர் வீதிக்கு தெற்கு, மோத்ரேஸ் வீதி வடக்கு ஆகியவற்றுக்கு இடப்பட்ட பகுதி, நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மிஷன் வீதி, செட்டி வீதி, வைசியால் வீதி, வெள்ளாளர் வீதி, நீடராஜப்பர் வீதி ஆகியவற்ற பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் பிருந்தாவனம் சுதந்திர பொன்விழா நகர் 45 அடி சாலை, அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியம்மாள் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவன், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரேசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட், கவிக்கோயில் நகர் ஆகிய பகுதிகளிலும் ஆகஸ்ட் 11 தேதி 2026 ஆண்டு, அதாவது நாளைக்கு காலையில 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களோட பிளான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு 9:00 1 மணி வரைக்கும் இந்த இடங்கள்ல பவர் கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஷெட்யூல பிளான் பண்ணிக்கோங்க. நீங்களே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

எஃப்எம் ரெயின்போ 101.4, எஃப்எம் ஏஆர் புதுச்சேரி எஃப்எம் 102.8 and 103 எஃப்எம் கோயம்புத்தூர். ஹாய் சென்னை லிஸ்னர்ஸ், ஹாய் புதுச்சேரி லிஸ்னர்ஸ், ஹாய் கோயம்புத்தூர் லிஸ்னர்ஸ் அண்ட் லிஸ்னர்ஸ் த்ரூ அவுட் இண்டியா அண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட். I am Ajay Rekha here and this show is Music by the Bay, Western Music. It's 101.4, 102.8 and 103% out of 100 it's listener's choice. You can post me your request on Facebook page of Chennai FM Rainbow 101.4 and you can also call me at 044-298-60038 and 044-295-20554. Yes, you can call me and you can ask me your favorite tracks. I'm here with fully loaded with happiness and enthusiasm to entertain you listeners till my last breath. I love you all, my dear listeners, and Akashvani is only for you, to entertain you, my dear listeners. And the first track for today would be from Indila Love Story. It's a request from Shreya and Satya. Here goes the track. Listen to music and enjoy. It's a mesmerizing track, lovable track. Listen to

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:19 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிசனிங் டு மியூசிக் பை தி பே, வெஸ்ட் மியூசிக். இட்ஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் அண்ட் யூ கேன் பிங் மீ யுவர் ரிக்வெஸ்ட் ஆன் தி ஃபேஸ்புக் பேஜ் ஆஃப் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் யூ கேன் ஆல்சோ கால் மீ அட் 044-298-600-38 and 044-295-20554. I'm getting a call. Listener, I'll just pick up your call. Now I'm going to play a track for Jay Seelan from Kodamandapatti, Krishnagiri district. Fine, I'm going to play Justin Bieber's As Long As You Love Me. It's a request from the same person, Jay Seelan. And here goes the track, Justin Bieber, As Long As You Love Me. Here goes the track. Listen to music and enjoy. Please ward off that Monday blues. And whoever has tortured you today, just think them. I will play another track and I will just tell you. Fine. Justin Bieber's As Long As You Love Me. Here goes the track.

லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்டர்ன் மியூசிக் வித் மீ, யோர் ஃபேவரட் அஜே, டில் 9 PM டுடே. யூ ஹேவ் த ஃபேஸ்புக் பேஜ் ஆஃப் எஃப்எம் ரெயின்போ 101.4. யூ கேன் போஸ்ட் யுவர் ரிக்வெஸ்ட் தேர் அண்ட் யூ கேன் கால் மீ ஆல்சோ அட் 0442986038 அண்ட் 0442952055. Two numbers are there. And next track is for Christina. It's from Louis Armstrong, What a Wonderful World. Here goes the track, Christina, Louis Armstrong's What a Wonderful World. Yes, here goes the track. Listen to the music and enjoy.

சிக் சிக் பூம் ஃப்ரம் ஸ்ட்ரே கிட்ஸ். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி. பத்மாவதி ஃப்ரம் புதுச்சேரி, ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் ட்ராக்.

லைவ் ஆன் ஏர் ஸ்டிங் ஃபீச்சர் மாமி டெசர்ட் ரோஸ் டெசர்ட் ரோஸ் ஸ்டிங் ஃபீச்சர் மாமிஸ் டெசர்ட் ரோஸ் லைவ் ஆன் த ஏர் லிசன் டு த மியூசிக் அண்ட் என்ஜாய் அண்ட் இட்ஸ் அ ரிக்வஸ்ட் ஃப்ரம் பிரசன்னா ஃப்ரம் சென்னை ஹியர் கோஸ் அ ட்ராக் பிரசன்னா லிசன் டு யுவர் ட்ராக் அண்ட் என்ஜாய்

சியா அன்ஸ்டாப்பபிள் ஃபார் திவாகர் ஷெனாய். மேம் குட் ஈவினிங், பிளீஸ் பிளே அன்ஸ்டாப்பபிள் பை சியா. குட் நைட். எஸ் திவாகர் ஷெனாய், இட்ஸ் ஃபார் யூ.

0: miles west of Bogota. The India Meteorological Department has issued an orange alert for very heavy rainfall in Himachal Pradesh and East Rajasthan tomorrow. According to IMD, Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh, Gangetic West Bengal, Gujarat, Haryana, Chandigarh and Delhi will experience heavy rainfall at isolated places tomorrow. The benchmark domestic equity indices ended on a flat note today. We have a report.
1: The Sensex rose 43 points to close at 78,542. The Nifty added 13 points to settle at 24,584. Meanwhile, in the forex market today, the rupee depreciated by 8 paise to end at 95 rupees and 29 paise against the US dollar. With Ayushi's report, Niharika Bhuvania for Akashwani News.
0: Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. Mr. Modi congratulated the athletes for bringing glory to the nation and expressed confidence in their future victories.
2: स्पोर्ट्स व्यवस्था एक बात है लेकिन देश मेडल तब प्राप्त करता है जब देश में स्पोर्ट्स कल्चर बनता है दोस्तों आपने बहुत बड़ा काम किया है देश का नाम रोशन किया है आपको मैं बहुत बधाई देता हूं और आप विश्वास कीजिए आगे भी आप विजयी होंगे और फिर से एक बार यहीं पर हम मिलेंगे बहुत बहुत धन्यवाद बहुत बहुत शुभकामनाएं
0: The FIH Hockey Men's and Women's World Cup 2026 will feature a revamped competition structure with the traditional quarterfinals stage scrapped and the top two teams from each of the two crossover pools advancing directly to the semifinals. Belgium and the Netherlands jointly host the tournament from the 15th to the 30th of this month. The new format means teams will have little margin for error from the outset with results from the opening pool stage potentially carrying over into the next phase. India's men have been drawn alongside England, Pakistan and Wales in Pool D, while the Indian women will face China, England and South Africa in their Pool D campaign. And now before we end the bulletin, the headlines once again. Parliament passes taxation bill to strengthen country's manufacturing ecosystem, attract investment and create jobs. Finance Minister Nirmala Sitharaman assures UPI transactions to remain free. Legislation granting legal recognition to digital banking records as evidence also gets nod from Parliament. Parliamentary Affairs Minister Kiran Rijiju urges opposition to allow Lok Sabha to function for Home Minister Amit Shah's statement on student protest-related issues. Protests intensify in Jharkhand over recruitment exam irregularities after clashes between student and police during assembly march in Ranchi. 80th Independence Day celebrations to showcase Yuva Shakti and its contribution to Viksit Bharat by 2047. National song Vande Mataram to be sung from the ramparts of Red Fort for the first time. Heavy rainfall forecast for Himachal Pradesh and East Rajasthan tomorrow. And FIH Hockey World Cup 2026 begins later this week with new format as quarterfinals are scrapped. India drawn in men's and women's Pool D. And that's all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் விதம் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்கும் கணக்கெடுப்பு பணிக்காக எத்தனை வீடுகள், எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒதுக்கப்படுகிறது சார்?
6: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1st முதல் ஆகஸ்ட் 30th வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைட்டீரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் ஏதாவது இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட எல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து

0: மக்களுக்கு வந்து ஈஸியா சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. இந்த 30 நாள்ல இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்டுல எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல எல்லாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்ல அந்த வீட்டுல வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஆள் இல்ல, அடைச்சிருக்கு, இந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்க இல்ல, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. இந்த 30 நாள் பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு 200 வீடுகள்லையும் அவங்க தகவல் வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்ல ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வரவே இல்லை, அப்படிப்பட்ட வீடுகள் மட்டும் அது லாக்டு டேட்டா கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா ஃபிளெக்சிபிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க இந்த பர்டிகுலர் டயத்துல தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுமே இல்லை. அவங்க லீவ் நாள்லையும் போகலாம், சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லையும் போய்க்கலாம். அது அந்த கணக்கெடுப்பாளரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கே நம்ம விட்டுருக்குறோம். நீங்க உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டியில இந்த 200 வீடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்களை 30 நாட்கள் கால நீங்க சேகரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்.
1: அதாவது தகவல்களை சரியான முறையில சேகரிச்சு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்றது. வாக்காளர் அடையாள அட்டை எல்லாம் வந்து அந்த பணியும் போது பாத்தீங்கன்னா சார், பிஎல்ஓஸ் நம்பர் வந்து அவங்களுடைய இணையதளத்திலேயே இருக்கும். இப்ப நமக்கு வரக்கூடிய இந்த கணக்கெடுப்பாளரோட எண் வந்து அவங்க நம்ம கொடுத்துட்டு போவாங்களா அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, இல்ல அதற்கு வந்து பிரத்யேகமா ஏதாவது இணையதளம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
0: அந்த மாதிரி ஒரு வசதி வந்து நம்ம சென்சஸ்ல ஏற்படுத்தி கொடுக்கல. இப்ப பிஎல்ஓனா பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கும் வருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பூத்துன்னு ஒன்று இருக்கும், அங்க நம்மளை வர சொல்லுவாங்க, அங்க அவங்க நம்ம போகலாம். பட் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க உட்காந்து பணியாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இல்லை, இவங்க தான் வந்து வீட்டுக்கு போறாங்க. ரெண்டாவது, நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போனாதான் வந்து அது கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் சார், என்னோட கேள்வியெல்லாம் இப்பயே கேட்டுருங்க, நான் போன்லயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மெயினா வீடு ரிலேட்டடான தகவல்கள்லாம் நம்ம சேகரிக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க அந்த விவரங்கள்லாம் சேகரிச்சா தான் சரியா இருக்குன்றதுனால மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. இவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம், கணக்கெடுப்பாளர் போறவங்க ஒருவேளை வந்துட்டு அவங்க வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது மொபைல் இருக்கும் அவங்க கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் யாராவது வேறவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாங்கிக்கிடுவாங்க, நான் வர்றேன்னு சொல்றதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் வசதி இருக்கு.
1: இப்போ அரசு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு தொடங்குற போதே வந்து சொன்னது சரியான தகவல்களை மக்கள் வழங்கணும் அப்படின்றதுதான் முதல் விஷயமா வந்து சொல்றாங்க. இந்த சரியான தகவல்கள் வழங்குறது எந்த அளவுக்கு இந்த பணியை வந்து வெற்றிகரமா நிறைவு பெற செய்யும் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதே சென்சஸ் ஆக்ட் 1948 மற்றும் சென்சஸ் ரூல்ஸ் 1990 இதை பேஸா வச்சுதான் நம்ம இந்த கணக்கெடுப்பை நடத்துறோம். இந்த ஆக்ட்லயே வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களோட கடமை என்னன்னா, கணக்கெடுப்பாளர் அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை கொடுக்கலனா அதுக்கு வந்து வேறு வேறு இதுவும் மெசர்ஸும் இருக்கும். நம்ம வேண்டுகோள் விடுக்கிறதும் வந்து அதுதான், மக்கள் எந்த அளவுக்கு சரியான தகவல்களை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு திட்டமிடலுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால மக்கள் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வர்றப்ப மக்கள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி ஒரு தயக்கமும் இன்றி அவங்க வந்து முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டேட்டாவும் செக்யூர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்றோம். அதை பத்தி என்ன தகவல்கள் வந்து கொடுக்குறாங்களோ இது எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயோ இல்ல வேற எங்கேயுமே இதை வந்து பப்ளிஷ் நம்ம பண்ண போறது இல்லை. இவங்க கொடுக்குற தகவல்கள் இப்ப வந்து டிஜிட்டல் மொபைல் ஆப்ல தான் வர்றதுனால இவங்க சொல்லி ரெக்கார்ட் ஆனோடனே நேரடியாக அது செர்வரில் தான் போய் சேவ் ஆகுமே ஒழிய வேற எங்கேயுமே இந்த டேட்டாவை வந்து நம்ம பரிமாற போறது இல்லை, எங்கேயுமே ஷேர் பண்ண போறது இல்லை. அதனால அந்த ஒரு ஹெசிடேஷனும் மக்களுக்கு தேவையில்லை. அவங்க சொல்றது அந்த கணக்கெடுப்பாளர் கூட அதை சேவ் பண்ண முடியாது, நேரடியாக சர்வருக்கு தான் போயிடும், அது எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகாது. லாஸ்ட்டாக நம்ம டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட டேபிளேஷன் ஃபார்மெட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆண் பெண், இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ஸோ ஸ்கீம்ஸோ கூட வந்து இவங்க கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால மக்கள் நம்பி சரியான தகவல்களை வழங்கணும்னு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்று சரியான தகவல்களை வழங்குவாங்கன்னு நம்பலாம் சார். மேலும் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு சார், இது நிறைய பேரோட சந்தேகம், என் வாயிலாக வந்து நான் கேட்குறேன். தனி வீடு இருந்தால் அங்கே போயிட்டு கணக்கெடுக்கிறது அப்படின்றது ஒரு வகை, ஆனா இப்போ சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு 4-5 கொடுத்து நான் வந்து ஒன்னா சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப அங்கெல்லாம் போகும்போது கணக்கெடுப்பாளருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படிலாம் அவங்க வந்து அதை எதிர்கொள்ளலாம் சார்?
0: இந்த கணக்கெடுப்புக்கு வந்து அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர்னே தனியாக வந்து ஒரு அது க்வெஸ்சன்லேயும் இருக்குது, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு. இப்போ ஒரு பில்டிங்

0: இருக்குன்னா அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கு வந்து பேஸாக என்ன வச்சுருக்கோம்னா அதில் எத்தனை கிச்சன் இருக்குது அப்படின்றத வச்சு தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்க பசங்க ஈவன் அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா வசிக்கலாம், ஒரே கிச்சனாக இருக்கும். அப்போ நம்ம அது ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதே இது வந்து இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க கிச்சன் வச்சுருக்கிறாங்க, தனியாக சமைச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெண்டு ஃபேமிலியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஒரு பில்டிங்லேயே எத்தனை கிச்சன் இருக்குது நம்ம கணக்கெடுப்பாளரோட வசதிக்காண்டி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. எத்தனை கிச்சன் இருக்குது, அவங்க தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு அவங்க செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்டாக தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. ஒரு ஏரியா அவங்களுக்கு 200 வீடுகள் இருக்கிற ஏரியா இருக்குன்னா அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களால பார்த்துட முடியும். அதை வச்சு தான் பிளாக்கே கார் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் மொதல் ஒரு வாரம் வந்து அவங்க ஏரியாவை ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு ரவுண்ட்ஸும் போக சொல்லியிருக்கோம். அது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா, தனி இண்டிவிஜுவல் வீடுகளாக இருக்கா. நார்மலான சின்ன ஊர்களில் வந்து தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும், இல்லாட்டி 1, 2, 3 மாடி இந்த மாதிரி தான் இருக்கும். சென்னை மாதிரி மாநகரங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்கள் பை வாக் போய் அசஸ் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதை பிரிக்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். பேசிக்காக வந்து ஒரு பில்டிங்கில் எத்தனை கிச்சன் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் வசிக்கிறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக தான் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது.
1: நிச்சயமா சார், இன்னும் ஒரு 2-3 சந்தேகங்கள் இருக்கு சார். என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரு திருமண வயதில் அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க, இன்னொரு 4-5 மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை அடுத்த ஆண்டு இந்த 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். அப்போது வந்து இவங்க திருமணம் நடந்த பிறகு அதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நான் இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில் இருந்தேன், இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபேமிலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லணுமா, அதற்கான ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கா?
0: இல்லை, அந்த மாதிரி நம்ம இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரிலேட்டடா இல்ல அட்ரஸ் ரிலேட்டடா நம்ம எங்கேயுமே கேள்விகளும் கேட்க போறதில்ல, அவங்க கிட்ட தகவலும் நம்ம சேகரிக்கிறது இல்ல. இந்த முதல் கட்டம் 2ஆம் கட்டத்தில் நம்ம ஒரு லைனில் சொல்லணும்னா, முதல் கட்டத்தில் நாட்டில் வந்து எத்தனை வீடுகள் இருக்குது ப்ளஸ் கட்டுமானங்கள் என்ன இருக்குது. நம்ம முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் இருந்தால், மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க இந்த 33 கேள்விகளையும் கேட்டு டேட்டா சேகரிக்கிறோம். இல்லை வீடுகள் அல்லாத கட்டடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிஜிஸ், ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதில் பேசிக்கான சில விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். பொதுவாக வந்து எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வருது. 2ஆம் கட்டத்தில் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம்னா, 1 March 2027 ஆண்டு இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து, அதான் ஒரு பேஸ் லைன் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால நம்ம இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், இந்த அட்ரஸ் மாறிடுமோ அந்த மாதிரி மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் எ ரெஃபரன்ஸ் டேட்டா. அதனால இங்கே அவங்க கொடுத்துட்டாலே போதும், இந்தியா ஃபுல்லாவே ஆமா, இன்னொன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா போதும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொடுக்கலாம். இப்ப இந்த டயத்துல வந்து நான் சென்னையில இருக்கிறேன், அடுத்து நான் மதுரைக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்க கொடுத்துட்டா அங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: நிச்சயமா சார், இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்ல வீடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பணி நிமித்தமா வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க அட்ரஸ் கொடுக்கும்போது பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு இதுதான் அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணணுமா சார்?
0: இல்லை, நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லி பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் அந்த மாதிரி நம்ம கேட்கறது இல்லை. இப்போ அவங்க சொந்த வீட்டில், சொந்த வீடு ஒரு ஊரில் இருக்குன்னா அந்த வீட்டில் யாராவது வசிக்கிறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களோட சொந்த வீடா இல்லை ரெண்டட் ஹவுஸா வாடகைக்கு இருக்காங்களான்னு நம்ம கேட்குறோம். கேட்டதுக்கப்புறம் அந்த வீடுகளை பற்றின கேள்விகள் தான் இருக்கும்போது அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அவங்க வந்து பணி நியமித்தமாக வேற இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வீடை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து இது உங்களோட சொந்த வீடா இல்லை வாடகை வீடா நம்ம கேட்போம். அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். வேற இதில் வந்து நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. ஒருவேளை அவங்க வீடு காலியாக இருந்தால் அதை வந்து காலியாக இருக்குன்னு நம்ம போட்டுருவோம்.
1: அப்போ காலியாக இருக்கிற வீடுகளுடைய கணக்கெடுப்பும் இதில் இருக்குது?
0: இல்லை, காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸே வராதுல்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து வீடு காலியாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த காலியாக இருக்குன்னு மார்க் பண்ணிடுவாங்க அந்த வீட்டை.
1: நிச்சயமா சார். ஏன் கேட்டேன்னா, இப்போ ரெண்டு வீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே அவங்களுக்கான கணக்கில் வந்துருமா அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி.
0: அவங்க 4 வீடு இருக்குல்ல, 5 வீடு இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இவருக்கு 5 வீடு இருக்குது அப்படின்ற தகவல்லாம் இதில் வராது. அந்த வீட்டில் அப்போ அந்த நேரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடான தகவல்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அவர் தான் ஹவுஸ் ஓனராக இருக்காரா இல்லை ரெண்ட் எடுக்க இருக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்க. யாருமே இல்லை, ஒரு மூணு வீடு வச்சிருக்காரு, ஒரு வீட்டில் அவர் இருக்கார், ஒரு வீடு வாடகைக்கிட்டு இருக்கார், ஒரு வீடு காலியாக இருக்குன்னா

0: டீடைல் சொல்றதுக்காக இருந்தால் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், இல்லாட்டி அந்த வீடு காலின்னு தான் இருக்கும். ஓனர்ஷிப் வந்து இதுல ரிஜிஸ்டர் ஆகாது, எங்கேயுமே வராது.
1: மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: நான் இதுல ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க என்ன தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே செக்யூர்டு, அது ஆக்ட்லே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, எனக்கு கார் வந்து நான் கொடுத்துருக்கேன் கார் இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, அதையும் வந்து அவங்க நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இவங்க கொடுக்குற அந்த தகவல்களை தான் வச்சு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்லை. ஒரு ஸ்கீமுன்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்கறது இல்லை. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து கொடுத்து அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: நிச்சயமா சார், நாட்டு மக்களுடைய நலனுக்காக அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியா கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க உங்களுடைய தகவல்கள் வாயிலா வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஏன் அவசியம், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.
0: நன்றி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் 9:30. பகல் முழுக்க இருந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வச்சுட்டு நம்ம மனசு என்ன பேச வருது அப்படின்னு கேட்குற டைம் இது. கூடவே சில பழைய இனிமையான நினைவுகளும் வந்து போகும். இந்த அழக இன்னும் அழகாகத்தான் நான் வந்திருக்கேன். நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வானத்தில் தேன் பொழிந்து உங்கள் நெஞ்சிலே இசை சிந்தும் நேரம். இது தேன் சிந்து தெய்வானம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்பவும் போல் சாதாரணமாக போயிட்டுருக்க நம்ம லைஃப்பில் திடீர்னு ஒருத்தர் வருவாங்க. அவங்கள பார்த்ததும் அது வரைக்கும் சத்தமே இல்லாமல் இருந்த நம்ம இதயம் புதுசாக வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். தரையில் நடந்துக்கிட்டு இருந்த மனசு வானத்தில் சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் கூட நம்ம கண் அவங்கள மட்டும்தான் தேடும். இது வழியா சுகமா அப்படின்னு புரியாத ஒரு குழப்பம். இந்த அழகான உணர்வை வெளிப்படுத்த ஒரு பாடல் சிங்கம் படத்திலிருந்து கேட்கலாம்.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நம்ம வாழ்க்கையில சில சந்திப்புகள் சின்னதா இருக்கும், ஆனா அந்த சந்திப்பு நம்ம மனசை விட்டு போற தாக்கம் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே இவர்கிட்ட பேசணுமே, இன்னும் கொஞ்சம் பார்க்கணுமே அப்படின்னு மனசு சொல்ல ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாம அவங்க நம்ம நினைப்பில் அதிக நேரம் இருக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம வழக்கமான வாழ்க்கையில ஒரு புதுசான எதிர்பார்ப்பு வந்த மாதிரி இருக்கும். அந்த முதல் ஈர்ப்பு, அந்த அழகான உணர்வு, அதை ரசிக்க வைக்கிற ஒரு பாடல் பையா படத்துல இருந்து கேட்கலாம்.

நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். இந்த காதல் அப்படின்னாலே சந்தோஷம் மட்டும்தானா? இல்லை, சில நேரம் கோபம் வரும், சில நேரம் ஏமாற்றம் வரும், சில நேரம் நம்ம லவ் பண்ணுறவங்களே நம்மளை புரிஞ்சுக்காம கூட போகலாம். ஆனால்

அத்தனை உணர்வுகளையும் தாண்டி காதல் எனக்கு முக்கியம் அப்படின்னு மனசு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதான் காதலோட அழகு. அது சரியா தவறா அப்படின்னு கணக்கு போடாம அந்த உணர்வை அப்படியே உணர்ந்து ஃபீல் பண்ற ஒரு பாட்டு. குட்டி படத்துல இருந்து கேட்கலாம்.

நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். சில காதல்கள் பெரிய விஷயங்கள் ஆரம்பிக்காது. ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன பேச்சு, அவ்வளோதான். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களே போக போக நம்ம மனசுக்குள்ளே பெரிய இடம் பிடிச்சிடும். அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க நினப்பு வந்தாலே சந்தோஷமாக இருக்கணும் இப்படின்னு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக மாற்றிடும் அந்த காதல். அந்த அழகான மாற்றத்தை இப்போ பாட்டில் கேட்கலாமா? கலவாணி படத்துலேருந்து.

பண்ணுறதே தெரியாது. அவங்க இல்லாத நேரம் மட்டும் ரொம்ப நீளமாக இருக்கும். பேசாமல் இருந்தாலும் மனசு மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன உறவு அப்படின்னு பேர் வைக்க முடியாது. ஆனால் அவங்க இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஒருவேளை அதான் காதலோட ஆரம்பமாக இருக்குமோ? என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாத அந்த அழகான புதுமையான உணர்வை கொண்டு வர போகிற பாடல் மதராசப்பட்டினம் படத்தில் இருந்து.

0: இந்த காதல் வந்தால் என்னாகும், நம்மளுக்கே நம்ம மேலே ஒரு சந்தேகம் வரும், நான் எப்படி மாறிட்டேன் அப்படின்னு. நேற்று வரைக்கும் தனியாக இருந்த வாழ்க்கையில் இன்றைக்கி இன்னொருத்தரை சேர்த்து யோசிக்க ஆரம்பிப்போம், இன்னொரு படி மேலே போய் அவரோட இன்றைய நாளை மட்டும் இல்லாமல் நம்மளோட நாளைய வாழ்க்கையும் சேர்த்தே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் காதல். ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் அந்த குழப்பத்துக்குள்ளேயே ஒரு அழகான சந்தோஷம். அந்த காதலோட டிஃப்ரெண்டான ஃபீலை இப்போ கேட்கலாம். முகமூடி படத்தில் இருந்த ஒரு பாட்டு.
1: என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களுக்கு எந்த காரணமும் தேவைப்படாது. ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வந்தாலே போதும், அதுக்கப்புறம் தனியாக சிரிப்போம், சின்ன சின்ன விஷயங்களையும் அப்படியே ரசிப்போம். நேற்று வரைக்கும் சாதாரணமாக தெரிஞ்ச உலகம் இன்னைக்கு கொஞ்சம் அழகாக தெரிய ஆரம்பிக்கும். நம்ம உலகமே மாறின மாதிரி இருக்கும். அந்த காதல் கொடுக்குற சந்தோஷத்தையும் அந்த இளமையான துள்ளலையும் இப்போ கேட்கலாமா, சித்து +2 படத்துலேருந்து.

ஒரு சில சந்திப்புகளுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நம்ம வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நிமிஷம்தான், ஆனால் அந்த நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை விட்டு போயிருக்கும். சுற்றி நடக்கிற எல்லாமே அதே தான், ஆனால் நம்ம கவனம் மட்டும் வேற இடத்துல இருக்கும். காற்று, மழை, வாசனை, சாதாரணமாக கடந்து போகிற விஷயங்கள் கூட அந்த ஒரு நினைவோடு சேர்ந்து புதுசாக தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சந்திப்பு மனசுக்குள்ளே ஏற்படுத்துகிற அந்த அழகான பரபரப்பை இசையாப்ப கேட்கலாமா? ஆடுகளும் படத்துல இருந்து கேட்கலாம்.

காத்திருப்பில் ஒரு அழகு இருக்கு. நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கும் போது நாட்கள் நகரும், நேரம் நகரும், ஆனால் மனசு மட்டும் அந்த ஒரு விஷயத்தையே சுற்றியே இருக்கும். அது கிடைக்கிற அந்த நிமிஷத்தில் இவ்வளவு நாள் காத்திருப்பு வீணாகலை அப்படின்னு தோணும். சில சந்தோஷங்கள் உடனே கிடைக்கிறத விட ரொம்ப நாள் காத்திருந்து கிடைச்சா அதுக்கு இன்னும் அதிகமான அர்த்தம் கிடைக்கும்ல. சரி, இப்போ அங்கே ஒரு பாட்டு கேட்கலாம், தாம் தூம் படத்துல இருந்து.

வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும், எதை நினைக்கிறோம் அப்படின்னு நமக்கே புரியாது, எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற உணர்வு மட்டும் அப்படியே இருக்கும். நம்ம கவனம் ஒரு இடத்துல இருக்காது, கண்கள் ஒரு விஷயத்தை தேடும், மனம் இன்னொரு விஷயத்தை யோசிக்கும். அந்த குழப்பத்துக்குள்ளேயே சில அழகான விஷயங்களும் பிறக்கும். ஒரு புதிய கனவு, ஒரு புதிய ஆசை, ஒரு புதிய உறவு. எதுன்னே தெரியாமல் ஆரம்பிக்கும் அந்த உணர்வுக்கு ஒரு அழகான இசை வடிவம் கொடுத்தா எப்படி இருக்கும்? வாங்க இந்த பாட்டு கேட்கலாம். கோ படத்துல இருந்தேன்.

நேரம் 10:26. சில பேர் நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு இடத்த பிடிச்சிடுவாங்க, அவங்கள பார்க்காம ஒரு நாள் போகவே கஷ்டமா இருக்கும், பேசாம இருந்தா ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் சில நேரம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு மனசு சமாதானப்படுத்திக்காது, இப்பவே பார்க்கணும், இப்பவே பேசணும் அப்படின்னு தான் தோணும். அவங்களோட இருப்பு நம்மளால முழுமையாக்குற மாதிரி ஆகிடும். அந்த அவசரமான சந்திப்பு ஆசையும் அந்த அழகான இயக்கத்தையும் இப்ப பாட்டுல கேட்கலாமா? ராமன் தேடிய சீதை படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்கலாம்.

நம்ம மனசுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குது. நம்ம எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அதை தான் சில நேரம் அது செய்யும். அவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதே நேரம் அவங்களோட ஞாபகம் தான் வரும். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அவங்க இல்லாத ஒரு சின்ன நேரம் கூட நமக்கு வித்தியாசமாக தெரியும். நம்ம அறிவு ஒரு பக்கம், நம்ம மனசு இன்னொரு பக்கம், இந்த ரெண்டுக்கும் நடுவில் நடக்கிற அந்த அழகான போராட்டம் தான் காதலோட ஆரம்பம். அந்த உணர்வை இப்போ பாட்டாக கேட்கலாம், எங்கேயும் எப்போதும் படத்துல இருந்தேன்.

புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நேரம் காலை 9 மணி முதல் 1 மணி வரை. வெங்கடாநகர், காமராஜ் நகர், 45 அடி சாலை, காமராஜ் சாலை, செல்லா நகர் பகுதி, ரெயின்போ நகர் பகுதி, பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், 45 அடி சாலை பகுதி, அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியமால் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்சல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரேசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட், கவிக்கோயில் நகர், நேரு வீதி பகுதி, ரங்கப்பிள்ளை வீதி பகுதி, பெல்லாழவேழி பகுதி, சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, மகாத்மா காந்தி வீதி பகுதி, அம்பலத்தடையார் வீதி பகுதி, வைசியால் வீதி, அரவிந்தர் வீதி பகுதி, செட்டி வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கோவிந்த சாலை, பாரதிபுரம் முழுவதும் முடக்குமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி, கேன்டீன் வீதி, செஞ்சி சாலைக்கு மேற்கு, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீராஜப்பெயர் வீதி.

தெற்கு மெத்ரோஸ் வீதி, வடக்கு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதி. நேரு வீதி, ரங்கப்பள்ளி வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மிஷன் வீதி, செட்டி வீதி, வைசியால் வீதி, வெள்ளாளர் வீதி, நீராட்சப்பேர் வீதி ஆகியவற்றின் பகுதிகள்.

நேரம் 10:42. காதலில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனசுக்குள்ளே பேசுகிற அளவுக்கு வாயால் பேச முடியாது. ஒரு பக்கம் 1000 ஆசைகள் இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்க முன்னாடி வந்தாலே என்ன பேசணும் அப்படின்னே மறந்துடும். தூரத்தில் இருந்து பார்த்தா தைரியம் வரும், பக்கத்தில் வந்தால் அந்த தைரியம் எங்கே போச்சுன்னே தெரியாது. மனசு முழுக்க காதல் இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத அந்த உணர்வை சின்ன சின்ன குறும்போடு சொல்கிற ஒரு பாட்டு கழுகு படத்துலேருந்து வாங்க கேட்கலாம்.

வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு தெளிவான விளக்கம் இருக்காது. சந்தோஷமாக இருக்கோமா, குழப்பமாக இருக்கோமா, இல்லை ஒரு அழகான மயக்கத்தில் இருக்கோமா அப்படின்னு நமக்கே புரியாது. நேரம் போகிறது தெரியாது, சுற்றி என்ன நடக்குது அப்படின்னும் கவனத்துக்கு வராது. நம்ம உலகம் சின்னதாகி அதுக்குள்ள ஒரு உணர்வு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மயக்கத்துக்கு வெளியே வரவும் மனசு விரும்பாது. அப்படி ஒரு அழகான மயக்கத்தை மென்மையான இசையோட சேர்த்து கேட்கலாமா, துப்பாக்கி படத்துலேருந்து.

நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். தேவிகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எல் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்து உரையாடலின் 2 பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம். வழங்குவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள். வளர் இளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் க கலைவேந்தன் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறைத் தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சீனிவாசன். 8:55 சைபாலின் இன்று வர தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று.

12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:2 ஹாய் ஸ்நேகிதியே. சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி.

நிறுவனத்தின் அறுவை சிகிச்சைத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷர் அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு கத் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேர் அலை இணைகிறார் ஆர்ஜே சாண்டின். முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மனுக்கரு முறையும், 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.